48 ஜெய்ஷ்ட மாதம் 23 தேதி 2026 ஆண்டு ஜூன் திங்கள் 13 நாள் இன்று சனிக்கிழமை. 1215 கிலோஹர்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிலையத்தின் காலை ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 46 நொடி.

நாளொரு குரல். இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. இனியவை கூறல் என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குரட்பாவின் பொருள், இனிய சொற்கள் இன்பம் பயத்தலை காண்கின்றவன் அவற்றிற்கு மாறான வன்சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ. மீண்டும் குரட்பா. இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி நிரல். நேர்களின் நமது நிலையம் இன்று வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. ஆரம்பத்துக்கு எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். அகத்திக்கீரை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் வந்தனா சிவா தொடர்ச்சி. வழங்குபவர் K.R. ரவிச்சந்திரன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 நினைவலைகள் அமைப்பு ஏ.பி. எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ பக்கவாதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார்

புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா 8:02-8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை ஆர் ரமணி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தலைப்பு செவிச்செல்வம். நெறிப்படுத்துகிறார் முருகானந்தம் அவர்கள். 12:00 துலாக்கோல் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசைப்பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் பி கனிஷ்கா. 12:30 பன்னிசை மாலை டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் ஆசிரியர் சி திருமுருகன் அவர்கள், மாணவி எம் அர்ச்சனா. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் சங்கீதா சிவகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 தம்பிக்கு எந்த ஊரு திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை இளையராஜா இயக்கம் ராஜசேகர். 5:00 இளைய பாரதம் வழங்குகிறார் சி பிரியங்கா. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள் புதுச்சேரி சேலியமேடு அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்ஸ்வி நிகழ்ச்சியின் முதற் பகுதி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் சம்பா தாளடிக்கான பயிர் ரகங்களும் அதன் சிறப்பியல்புகளும். பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. 8:00 மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி புதுடெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் பல்வேறு கருப்பொருட்களின் சிறப்பு தொடர். 8:35 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் யுஎஸ் பிரசாத் அவர்களின் சாக்ஸோஃபோன் இசை கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி டெல்லி. 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05-8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 FM ரெயின்போ புதுவையில் காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பூஜா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 முதல் 11:30 வரை 11:47 முதல் 12:00 வரை மெலடி மேஜிக். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 கல்லூரி பூக்கள் நேரலை நெறிப்படுத்துகிறார் பிரியங்கா. 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் ஆர்ஜே புவனேஷ். 6:00 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி தகவல்கள். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். 11:10 FM ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனை அடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: Delhi NCR witnessed a second consecutive night of heavy rainfall last night, accompanied by thunderstorms, lightning and strong winds. The India Meteorological Department has issued a red alert for Delhi and adjoining areas, warning of moderate thunderstorms accompanied by lightning and squally winds reaching 60 to 70 km per hour with gusts up to 80 km per hour. And that is the end of this news bulletin.
1: நிறமார் மணி 10 நிமிடம்
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: மனித வாழ்க்கை என்பது நன்னடத்தையின் தொகுப்பு என்கிறது ஆச்சார கோவை. நமது செயல்கள் எப்பொழுதும் தூய்மையுடன் ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்கிறது இந்நூல். நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லித் தந்ததை ஆச்சாரக்கோவையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். வைகரை யாமம் துயிலெழுந்து தான் செய்யும் நல்லறமும் உன்பொருளும் சிந்தித்து வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுது எழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை. குறிப்பாக அதிகாலை எழுந்திருப்பது உடலுக்கு நல்லது என்று இன்று அறிவியல் கூட அதை பற்றி குறிப்பிடுகின்றது. நாம் எழும் நேரத்தை பொறுத்தே நமது குலநடங்கள் வெளிப்படுகின்றன. வெற்றியை தருகின்ற விடிகாலை பொழுதே என்றான் ஒரு கவிஞன். கதிரவன் உதிப்பதற்கு முன்பு எழுந்து கதிரவன் மறைந்ததும் உறங்குவதென்பது உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கிறது. நல்ல செயல்களை செய்தல், நமது பெற்றோரை மதித்தல் போன்றவை சொல்லப்பட்டு உள்ளன. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது அவ்வையின் பாடல் வரிகள். இறைவனை வழிபாடு செய்தல் வேண்டும், இறை தேடுவதோடு இறையும் தேடு என்றார் பாம்பன் சுவாமிகள். கடவுள் வழிபாடு என்பது மனதை செம்மைப்படுத்தும் ஒரு முயற்சி என்று சொல்கிறார். தம்பூதம் எண்ணாது இகழ்வானேன் தம்மை கண் ஐம்பூதம் அன்றே கெடும் என்கிறார். இந்த உலகம் பூமி நீர் ஒளி காற்று ஆகாயம் என்றவற்றால் இயங்கி வருகிறது. இவைகளை நாம் நன்றான முறையில் வைத்து கொள்ள வேண்டும். பூமியை மாசுபடுத்தினால் நிலத்தின் வளம் கெடும். பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை பூமியில் அலட்சியமாக போடக்கூடாது என்கிறது இன்றைய விஞ்ஞானம். பூமியின் தரம் கெட்டுவிடும். நீரினை மாசுபடுத்தினால் ஆரோக்கியம் கெடும். உலக ஆதாரமாக திகழ்வது நீர். நீரின்றி அமையாது உலகு என்கிறார் திருவள்ளுவரும். காற்றை மாசுபடுத்தினால் சுவாசக் கோளாறுகள் ஏற்படும். ஆகாயம் மாசுபட்டால் மழைவளம் குறையும். அப்படியென்றால் நாம் இயற்கைக்கு புறம்பாக நடவாதிருத்தல் வேண்டுமென்கிறது ஆச்சாரக்கோவை. 96வது பாடலிலே அருமையான ஒரு செய்தியை சொல்கிறார். நத்தெரும்பு தூக்கணம் புல்காக்கை என்று இவை போல் நற்கருமம் நல்ல கடைபிடித்து தங்கருமம் அப்பற்றியாக முயல்பவர்க்கு ஆச்சாரம் எப்பற்றியானும் படும் என்கிறார். எறும்பு சுறுசுறுப்புடன் உணவை சேமிக்கிறது. தூக்கணாம்குருவி நுட்பமாக தன் உறைவிடத்தை தானே கட்டிக்கொள்கிறது. காக்கை பிறருடன் கூடி உண்கிறது. உறவுகளுடன் கலந்திருத்தல் என்ற செயலை காக்கை அழகாகச் செய்கிறது. இப்படிப்பட்ட உயிரினங்களைப் போல மனிதர்களும் தங்கள் பணிகளை கடமைகளை சரியாக கடைபிடித்து சிறப்பாக செய்ய முயன்றால் அவர்களுக்கு ஆச்சாரமாகிய நல்ல பண்புகளும் தானாகவே வந்து சேரும் என்பது ஆச்சாரக்கோவையின் கருத்துக்கள் ஆகும்.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15. தெய்வீக ராகம் தொடக்கமாக ஒலிக்க வரும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 30 நாள் சனிக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். அகத்திக்கீரை சாகுபடி முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர்.
1: சரி, வேற இடம் கொள்ளைக்கு போயிட்டேன், நெல்லுக்கு தண்ணி மடைய மாத்திட்டேன், அப்படியே விவசாய ஆபீஸுக்கு போயிட்டு அந்த ஆபீஸரையும் பார்த்துட்டு வந்துடும். யாரும் எது தப்பில் வருது, காத்து முத்து போல தான் இருக்குதே, அவரு தான் நினைக்கிறேன். ஆ, அவரே தான் இல்லை, சைக்கிளில் புல்லு கட்டு மாதிரி ஏதோ கட்டுன்னு வர்றாரு, என்னன்னு தெரியலது. காத்தமுத்தா,
2: ஓ கருத்தமுத்தா, இருப்பா, சைக்கிள் வரமான்னு போட்டுறேன்.
1: ஆ ஆ ஆ,
2: என்னப்பா எத்தாப்புல வர?
1: கொள்ளைக்கு போகிறோம் காத்தமுத்தா.
2: சரி.
1: ஆமாம், என்ன சைக்கிளில் ஏதோ அகத்திக்கிற மாதிரி இருக்குதா?
2: ஆமாம்ப்பா, அகத்திக்கிற வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்.
1: வீட்டுக்கு எடுத்து முறையா? எதுக்கு, ஆடு மாடுகளுக்கு கொடுக்குறது கட்டு முறையா?
2: எப்பா, நான் வாங்கிட்டு வர்றதே ரெண்டே கட்டு, அம்மாவாசைக்கு சமைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன்.
1: ஓ, அதான் அம்மாவாசைக்கு இந்த ஆடு மாட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க இந்த அகத்திக்கிறா?
2: எப்பா, நீ ஆடு மாட்டிலேயே இருக்காத, மனுஷனும் சாப்பிடலாம்ப்பா அகத்திக்கீரைய.
1: என்னதான், மனுஷங்களும் சாப்பிடலாமா?
2: என்னப்பா புதுசு புதுசாக கேட்குற, அகத்திக்கீரையில் சாம்பார் வைக்கலாம், பொரியல் பண்ணலாம், நாமளும் சாப்பிட்லாம்ப்பா.
1: காத்தமுத்து, நான் இதுவரையும் சாப்பிட்டதே இல்லைப்பா அந்த அகத்திக்கீரையா.
2: எப்பா சாப்பிட்டு பாருப்பா, அதுவும் நல்லா இருக்கும்ப்பா, உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. அகத்திக்கீரையா கொண்டு வந்து டவுனில் டன்னு கணக்கில் வித்துட்டு இருக்காங்க, நீ ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்து கேட்குற.
1: காத்தமுத்து, நான் ஆடு மாடுங்களுக்கு அகத்திக்கீரை கொடுக்குறது தான்ப்பா கேள்விப்பட்டிருக்கேன்.
2: கருத்தமுத்து, ஆடு மாடுக்கும் இது அருமையான ஒரு உணவு தான், ஒரு கீரையை கொடுக்கறது நல்ல ஒரு உணவு தான், ஆனால் மனுஷங்களும் சாப்பிட்லாம்ப்பா. இதை வந்து பயிர் பண்ணி நல்லா லாபம் அடையக்கூடிய விவசாயிகள்லாம் இருக்காங்கன்னா பார்த்துக்கீங்க.
1: ஓஹோ, நான் சிறுகிற அரைக்கிற மிளகிற இதெல்லாம் பயிர் வைக்கிறேன், அப்போ அகத்துக்கிற பயிர் வைக்கட்டுமா?
2: எப்பா, அது ஆரம்பமாக பண்ணலாம்ப்பா.
1: லாபம் வரும்ல? நல்லா
2: நல்ல லாபம் வரும்ப்பா. எல்லா வகை மண்ணிலையும் வளரக்கூடிய மரங்களில் இந்த அகத்தி மரமும் ஒன்றுப்பா.
1: ஓஹோ,
2: வெப்பமண்டல இலையுதிர் காடுகளில் அதிகமாக
1: வளருதான்
2: அகத்தி. வளமான ஈர மண்ணில் நல்லா வளரக்கூடியது. பொதுவாக வெற்றலை கொடி, மிளகு கொடி இதெல்லாம் படர்வதற்கு ஒரு மர வகையாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு இதை வளர்க்குறாங்க. இந்த கொடிகளை இந்த மரத்தில் ஏற்றி விடுவாங்க. அகத்தி மரம் குறுகிய காலம் மட்டும் வாழக்கூடியது தான், 25 உயரம் வரைக்கும் வளரும். அதிகமாக பக்க கிளைகள்லாம் இருக்காது, இலைகள் எதிர் வரிசையில் அமைஞ்சிருக்கும். மரப்பட்டை இருக்குல்ல, சாம்பல் நிறத்தில் இருக்கும்பா. இந்த மரப்பட்டையிலேருந்துலாம் நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்குதுப்பா.
1: காத்துமுத்த, அப்போ அகத்துக்கீரிய நானும் வளர்க்குறேம்பா என்னுடைய நிலத்துலையும். அதனால் அகத்துக்கீரையினுடைய சாகுபடி முறைகள்லாம் சொல்லுப்பா. அதாவது விதை போட்டு வளர்க்கணுமா, இல்லை நாற்றா இருக்குதா, வேறு என்னென்ன தொழில்நுட்பங்கள்லாம் தேவைப்படுது, இதை பற்றி பல தகவல்கள் இருந்தால் சொல்லுப்பா.
2: சொல்கிறேன்ப்பா. இப்போ அகத்திக்கீரை விதையாக போட்டு மரமாக வளர்க்குறவங்களும் இருக்காங்க,
1: சரி,
2: நாற்று விட்டு பயிர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஒரு கிலோ விதை நம்ம வாங்கினோம்னா 15,000-16,000 விதைகள் அதில் இருக்கும். ஒரு வருடம் வரைக்கும் முளைப்பு தன்மையை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை இந்த அகத்தி விதைக்கு இருக்குதுப்பா. ஒரு 80%-90% வரைக்கும் விதை முளைப்பு திறன் இருக்குது. மரத்துலேருந்து காய் பழுத்து அப்படி நெட்டு வருதுல்ல, அது பொதுவாக ஏப்ரல் மே மாதத்தில் சேகரித்து வச்சுக்கணும். நம்ம நேரடி விதைகள் மூலமும் நம்ம சாகுபடி செய்யலாம், நாற்றங்கால் நடவு முறையிலையும் சாகுபடி செய்யலாம்.
1: இது எப்போ வேணாலும் பயிரிடலாமா?
2: எப்போ வேணாலும் பயிரிடலாம்ப்பா.
1: பருவ காலங்கள்லாம் இல்லை
2: அதுக்குன்னு, ஒன்றும் தனி காலம் எதுவும் இல்லை. வடகிழக்கு பருவமழை தொடங்கிறதுக்கு முன்னாடியே இதை பயிர் பண்ணுறது ரொம்ப நல்லது.
1: ஓஹோ,
2: பரவலாக அனைத்து வகை மண்ணிலையும் பயிர் பண்ணலாம்ப்பா. 40-47 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருந்தால் கூட இது வளரக்கூடிய தன்மையுடையது. சாதகமான சூழ்நிலைகள்னு பார்த்தோம்னா, மழை வந்து ஒரு 1500 mm அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவ்வளோ மழை.
1: ஆமாம்,
2: அந்த மாதிரி இருந்தால் கூட தாக்கு பிடிச்சி இருக்கக்கூடியதுப்பா. ஆமாம், வறட்சி மற்றும் பனியை கூட தாங்கக்கூடியது. பொதுவாக இது என்னென்னா, ஒரு ஒளி விரும்பி மரம், அதாவது வெளிச்சத்தை விரும்பக்கூடிய ஒரு மரம். அதனால் நம்ம நல்ல வெயில் படக்கூடிய இடமா பார்த்து தான் நம்ம இதை பயிர் செய்யணும். அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். பூ பார்த்தீங்கன்னா அப்படியே

0: சிவப்பு அப்புறம் வெள்ளை நிறத்தில் இருக்கும். காய்கள் லேசாக அப்படியே பீன்ஸ் மாதிரி இருக்கும்பா. முற்றிய விதைகள் வெடித்து அப்படியே செதறக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு காய்ப்பா இது. இதில் நீ இன்னும் என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்னு, இப்போ வந்து விதையை பற்றி நான் சொல்லிட்டேன்.
1: ஆமாம்.
0: அப்புறம் நடவு முறையில் பண்ணலான்னு சொன்னேன். இந்த பாலித்தீன் பையில் நம்ம வந்து விதைகளை இட்டு அதுலேருந்து சாதாரணமாக மற்ற மணலும் எருவும் கலந்த இடுபொருள்லாம் போட்டு அந்த விதையை வளர்த்துட்டு வரணும். விதையை வளர்த்து ஒரு 3-5 நாளில் அது முளைக்க தொடங்கிடும். அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லேசாக தண்ணி காட்டணும். 3 மாதம் நாற்று நடவுக்கு ஏற்றதுப்பா.
1: ஓஹோ,
0: சரியா?
1: சரி சரி.
0: இந்த மாதிரி நம்ம நடவு முறையிலையும் நம்ம பண்ணலாம். விதையாக நம்ம விடுறோம் அப்படின்னா ஒரு 30 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைகளை நேரடியாக நம்ம விதைக்கணும். இடைவெளி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மீட்டர், ரொம்ப கிட்டத்தட்ட இல்லாமல் ஒரு 2 மீட்டர், அதாவது ஒரு 1.8 மீட்டர்னா பார்த்துக்கிங்க கணக்கு, அந்த அளவில் இருக்கணும். குழியோடைய அளவு 30 சென்டிமீட்டர் இருக்குது, அதாவது 30 சென்டிமீட்டர் உயரம், 30 சென்டிமீட்டர் அகலம், 30 சென்டிமீட்டர் ஆழம். இந்த மாதிரி பார்த்துக்கணும். நம்ம பருவமழை வருது இல்லையா, அந்த நேரத்தில் விதைக்கிறது, அதாவது இந்த வடகிழக்கு பருவமழை நம்ம பகுதியில் அது வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி விதைச்சோம்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும்பா.
1: காத்துமுத்த, அகத்தி மரத்துலேருந்து கீரை எவ்வளோ கிடைக்கும், அந்த மகசூலை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுப்பா. இது போக இந்த மரம் வேறு எது எதுக்கெல்லாம் பயன்படுது அதையும் கொஞ்சம் சொல்லுப்பா தெரிஞ்சா.
0: கருத்தமுத்து, அகத்தி கீரை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மரத்துலேருந்து 4-9 கிலோ கீரை வந்து நமக்கு மகசூலாக கிடைக்கும். விதைக்கப்பட்டதுலேருந்து 8 மாதத்தில் நம்ம அறுவடையை ஆரம்பிக்கலாம். அதுக்கு பிறகு 60 நாள்லேருந்து 80 நாளைக்கு ஒரு முறை நாம் இலைகளை கீரைக்காக நம்ம அறுவடை செஞ்சுக்கலாம்.
1: சரி.
0: இது போக சாதாரணமாக அந்த மிளகு போன்ற அந்த பயிர்கள் வளர்கிறதுக்கு ஒரு ஊடு பயிராக இதை பயன்படுத்துகிறோம். வெற்றில அப்புறம் தீவன பயிர்களையும் ஊடு பயிராக பயிரிடலாம். மரம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2600 ரூபா ஒரு டன்னு அந்த விலையில் கிடைக்குது. அகத்தி கீரை வந்து கோழி ஆடு மாடு போன்ற கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்துகிறாங்க. அகத்தி இலையிலேருந்து ஒரு வகை தைலம் கூட தயாரிக்கிறாங்களாம்ப்பா. ஆமாம்ப்பா. அகத்தியோடைய அந்த மரப்பட்டை இருக்குல்ல, அப்புறம் வேறு இதெல்லாம் மருந்து பொருட்கள் செய்ய பயன்படுது. அகத்தியோடைய மர குச்சிகள் அதை வந்து கூரை வேய்வதற்கு பயன்படுத்துகிறாங்க. அகத்தி பட்டையிலிருந்து உரித்து எடுக்கப்படும் ஒரு வகை நார் அது அந்த மீன்பிடி வலைகளில் பயன்படுத்துகிறாங்கப்பா. அகத்தி பட்டையை தோல் தொழிலுக்கும் பயன்படுத்துகிறாங்க. அகத்தி பட்டையின் சாறு சிரங்குக்கு மருந்தாகவும் பயன்படுது. வேர் வந்து மூட்டு வலிக்கு மருந்தாக அரைச்சி பயன்படுத்துகிறாங்க. வெண்மை நிற அகத்தி மரம் இருக்குல்ல, அதுலேருந்து பொம்மை செய்கிறது அப்புறம் வெடிமருந்து செய்கிறது இப்பதுக்கெல்லாம் கூட பயன்படுத்தாம்ப்பா. அகத்திக்கீரை ரத்தத்தை சுத்தமாக்கி பித்தத்தை தெளிய வைக்கும். அதனால் அகத்திக்கீரையை அப்பப்போ நம்ம சாப்பிட்றது நல்லதுப்பா.
1: ஓஹோ.
0: பொதுவாக கருத்தமுத்து, அகத்தி மரம் இருக்குல்ல, அதனுடைய வேர் வந்து வேர் முடிச்சிகள் உடையது. அதனால காத்துல இருக்கக்கூடிய தழைச்சத்தை கிரகிச்சு நிலைநிறுத்தக்கூடியது. அதனால மண்ணுடைய வளம் பெருகும். நீ அகத்தி கீரைய சாகுபடி செஞ்சுட்டு வேற பயிரை பண்ணும் போது மண்ணுல நல்ல வளம் கூடியிருக்கிறத நீ நேராவே பார்க்கலாம்ப்பா. அதனால தாராளமா அகத்தி மரம் அதை சாகுபடி செய்யறதுல நீ இறங்கலாம்.
1: காத்துமுத்த, இந்த அகத்தி மரத்தை சாகுபடி செஞ்சே ஆகணும்பா. டவுன்ல இருக்கிற கேவிக்காவுக்கு போயிட்ட அகத்தி விதைய வாங்கிய பயிர் செஞ்சிய, நல்லா அதிக மகசூல் பெற்று நல்ல லாபம் கண்டுபிடிக்கிறப்பா.
0: சரிப்பா சரிப்பா, நீ தாராளமாக செய்ய. அகத்தி எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறத உன்ட்ட நான் சொல்லிட்டேன். நான் மதியானம் எங்கள் வீட்டில் அகத்தி கீரை சாம்பார் தான் வைக்க போகிறேன்.
1: அப்படியா?
0: ஆமாம்ப்பா, நீ எங்கள் வீட்டு பக்கம் வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம்.
1: சரி காத்துமுத்தா, நான் இதுவரையும் அகத்தி கீரையே சாப்பிட்டதில்லை, நான் கொள்ளைக்கு போயிட்டேன். அப்படியே விவசாய ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் பா.
0: சரிப்பா சரிப்பா, நீ போயிட்டு வந்துரு, மதியானம் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வந்துருப்பா.
1: கட்டாயம் 1 மணிக்கு உங்கள் வீட்டில் டான் வந்து நிற்பான்.
0: சரிப்பா சரிப்பா, வாப்பா.
1: ஆ சரி,
0: நான் இப்போ கிளம்பட்டுமா?
1: ஆ சரி சரி, பார்த்து போயிட்டு வாப்பா.
0: சரிப்பா.
2: அகத்திக்கீரை சாகுபடி முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். ஒலிபரப்பான நிகழ்ச்சி உள்ளவர்களுக்கான செய்திகள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சிக்காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ளவுள்ளார். ஸ்லோவாக்கிய தலைநகரான பிரட்டிஸ்லவாவில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய பிரதமர் திரு ஃபிகோவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே புதிய துறைகளில் ஒத்துழைப்பை ஏற்படுத்துவது குறித்தும் இந்த பயணத்தின் போது ஸ்லோவாக்கிய தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தவுள்ளார். அந்நாட்டின் குடியரசு தலைவர் திரு பெலிகிரினியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்திக்க உள்ளார். இந்தியா ஸ்லோவாக்கியா இடையே இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் 2024 1 பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டி கடந்த ஆண்டு 1.8 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியது. ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று ரயில்வே உயரதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய போது இதனை தெரிவித்த அமைச்சர், துறை ரீதியான தேர்வுகளை கணினி வழி தேர்வுகள் முறைக்கு மாற்றுவதில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். தேர்வு நடைமுறைகளை வேகமாகவும் திறமையாகவும் மாற்ற டேப்லெட் வாயிலாக தேர்வுகளை நடத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்நிலையில் கடந்த நிதியாண்டில் ரயில்வேயில் 47,000 மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வுகளில் 43,000 மேற்பட்டோர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். போபால் விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்வு மிகவும் நேர்த்தியாக நடத்தப்படும் என்று அவர் மாணவர்களுக்கு உறுதியளித்துள்ளார். மாணவர்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் தேர்வை சந்திக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக நீட் மறுதேர்வு ஏற்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு டி வி சோமநாதன் தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குநருடன் ஆலோசனை நடத்தினார். சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு மறுதேர்வை எந்தவித குளறுபடியும் இன்றி வெளிப்படையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இந்நிலையில் வினாத்தாள் கசிவு குறித்து மத்திய புலனாய்வு அமைப்பு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது. திமுக ஆட்சிக்காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடைக்காலத்தில் மின் தேவை அதிகரிக்கும் என்று தெரிந்தும் அதற்கான முன்னேற்பாடுகளை கடந்த கால அரசு மேற்கொள்ளவில்லை என்று கூறினார். மின் உற்பத்திக்காக 7,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்பட்டாலும் மின் கட்டமைப்புகளை மேம்படுத்த 627 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி

சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கல்குவாரிகளின் செயல்பாடுகள் தொடர்பாக சென்னையில் நேற்று கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பேசிய அவர், கல்குவாரிகள் மூலம் வருவாயை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கண்டறியுமாறு கேட்டுக்கொண்டார். சட்டவிதிகளுக்கு உட்பட்டு செயல்படும் குவாரி மற்றும் கல் உடைக்கும் பணிகளை மேற்கொள்ளும் உரிமைதாரர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளிடம் நேற்று இரண்டாவது நாளாக விசாரணை நடைபெற்றது. சம்பவத்தின் போது காவல் ஆய்வாளராக இருந்தவர்கள் மற்றும் 3 உதவி ஆய்வாளர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் நேற்று இரவு சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்ந்துள்ளது. இன்றும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இருவரி செய்திகள். அமெரிக்காவுடனான இடைக்கால ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாதவரை அந்நாட்டுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்று ஈரான் கூறியுள்ளது. தைவான் எல்லைக்குள் சீனாவின் ராணுவ விமானங்கள் மற்றும் சிறிய கப்பல்கள் அத்துமீறி நுழைந்துள்ளதாக அந்நாடு குற்றம் சாட்டியுள்ளது. தட்டமையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்திய மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் இடுகாட்டை பயன்படுத்துவதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நடப்பு நிதியாண்டில் திருச்சி ரயில்வே கோட்டம் சரக்கு போக்குவரத்து மூலம் 777 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது. குருவாயூரிலிருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20 முதல் 29 வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் படை வீரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் வழங்கினார். பள்ளி குழந்தைகளுக்கான காலணிகளை தரமாக தயாரிப்பது குறித்து உற்பத்தி நிறுவனங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இந்திய தர நிர்ணய அமைவனம் நேற்று கோவையில் நடத்தியது. சென்னை ராயப்பேட்டையில் தேசிய மாம்பழ திருவிழாவை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் நேற்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 6:55.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
2: சுற்றுச்சூழல் ஆர்வலர் வந்தனா சிவா. தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள்.
3: இந்தியாவில் இயற்கை விவசாயத்தை மீட்டெடுக்கவும் பாரம்பரிய விதைகளை பாதுகாக்கவும் டாக்டர் வந்தனா சிவா 1987 ஒரு மாபெரும் சுற்றுச்சூழல் இயக்கமான நவதானியா இயக்கத்தை உருவாக்கினார். 9 விதைகள் அல்லது புதிய பரிசு என்று நவதானியா அமைப்பு அழைக்கப்படுகிறது. 2004 சிவா இங்கிலாந்தின் ஷூ மேக்கர் கல்லூரியுடன் இணைந்து உத்தரகாண்டின் டூன் பள்ளத்தாக்கில் நிலையான வாழ்க்கைக்கான சர்வதேச கல்லூரியான பீஜா வித்யா பீடத்தை தொடங்கினார். சிவாவும் அவரது குழுவினரும் வேம்பு, பாசுமதி மற்றும் கோதுமை ஆகியவற்றின் உயிரை திருட்டை எதிர்த்து போராடினார்கள். 1990 அவர் FAO-விற்காக இந்தியாவில் பெரும்பாலான விவசாயிகள் பெண்கள் என்ற தலைப்பில் பெண்கள் மற்றும் விவசாயம் குறித்த ஓர் அறிக்கையை எழுதினார். அவர் காத்மண்டுவில் உள்ள சர்வதேச மலை மேம்பாட்டுக் கழகத்தில் ICIMOD பாலின பிரிவை நிறுவினார் மற்றும் பெண்கள் சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டு அமைப்பினை WEDO நிறுவன வாரிய உறுப்பினராகவும் பணிபுரிந்தார். அவர் 1993 ஸ்வீடிஷ் ஜெர்மனி பரவக்காரர் ஜோகப் வான் யூக்ஸ்குல் என்பவரால் நிறுவப்பெற்ற விருதினை பெற்றார். சிவாவின் மேக்கிங் பீஸ் வித் தி எர்த் என்ற புத்தகம் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சமூகங்களுக்கும் இயற்கைக்கும் இடையிலான உறவை பற்றி விவாதிக்கிறது. சிவா உலக எதிர்கால கவுன்சிலின் WFC நிறுவன கவுன்சிலர் ஆவார். WFC 2007 எதிர்கால சந்ததியினரின் நலன்களுக்கு சேவை செய்யும் கொள்கை தீர்வுகளுக்காக பேசுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். அவர்களின் முதன்மை கவனம் காலநிலை பாதுகாப்பில் உள்ளது. உலக வர்த்தக அமைப்பின் 1994 வர்த்தகம் தொடர்பான அறிவுசார் சொத்துரிமைகள் ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதற்கு எதிராக வந்தனா பிரச்சாரம் செய்துள்ளார். உயிரினங்களுக்கு காப்புரிமை பெறுவதை சிவா உயிரி திருட்டு என்று அழைக்கிறார். மேலும் பாசுமதி போன்ற பல உள்நாட்டு தாவரங்களுக்கு காப்புரிமை பெற முயன்றதை எதிர்த்தும் போராடியுள்ளார். பாசுமதி போன்ற பல உள்நாட்டு தாவரங்களுக்கு காப்புரிமை பெறுவதற்கு பல்வேறு கம்பெனிகள் முயன்றதை அவர் கண்டித்தார். இந்தியாவில் பெண்களை ஈடுபடுத்துவதை மையமாக கொண்ட விவசாய முறையை மீண்டும் நிறுவுவதன் மூலம் விவசாயத்திற்கு மிகவும் நிலையான மற்றும் உற்பத்தி அணுகுமுறையை அடைய முடியும். பரவலாக உள்ள தவிர்ப்பிற்கான ஆணாதிக்க தர்க்கத்திற்கு எதிராகவும் அவர் குரல் கொடுத்து வாதிடுகிறார்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம்.
2: சுற்றுச்சூழல் ஆர்வலர் வந்தனா சிவா. தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள்.
4: சங்கீத சரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
5: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7 மணி. சிந்தனை மலர். வாழ்வின் அணியாகவும் வாழ்க்கையின் துணையாகவும் விளங்குவது நாம் கற்ற கல்வி. வாழ்வின் அணியாகவும் வாழ்க்கையின் துணையாகவும் விளங்குவது நாம் கற்ற கல்வி. நேர்லி இது அரிஸ்டாட்டில் அவர்களின் சிந்தனை.

மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலை. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலை கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்கள்.

0: தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
1: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:02. புதுவை புதுமையில் இனி
3: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: நேயர்களுக்கு வணக்கம். சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் நினைவலைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு தங்களுடைய மறக்க முடியாத நினைவுகளை யார் ஷேர் பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி வந்து நேயர்களுக்கான நிகழ்ச்சி, அதனால நேயர்கள் தான் தங்களுடைய நினைவுகளை இங்க பகிர்ந்துக்கணும். கடிதங்கள் வாயிலாக எழுதி அனுப்பினா உங்களுடைய நினைவுகளை நான் உங்கள் குரலாக நான் ஒலிப்பேன். ஆனா இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நேயர்கள் பங்கு பெறாங்க, நேரலையில வந்து அல்லது தொலைபேசியின் வாயிலாக. உங்களுடைய தொலைபேசி என்ன எங்களுக்கு கொடுக்காம உங்களை நாங்க எப்படி தொடர்பு கொள்வோம்? கடிதம் எழுதியிருக்கீங்க, மெயில் பண்ணிருக்கீங்க, ஆனா உங்களுடைய தொலைபேசி என்ன எங்களுக்கு கொடுக்கல. இதுக்கு இடையில இந்த மாதிரி நம்மளுடைய ஆர்ஜேஸ் நீங்களே வந்து நான் பேசுறேன் அப்படின்னா பாவம்ல லிசனர்ஸ்
5: இல்ல
4: இல்லையா? சரி, இன்னைக்கு ஒரு நாள் லிசனர்ஸ் பிளீஸ். இதுல யார் முதல்ல பேச போறா?
5: நான் தான் மேம்.
6: நாங்களும் ஒரு நேயரா பங்கெடுத்துக்கலாம்னு நினைக்கிறோம்.
4: நேயராவா? அஃப்கோர்ஸ், எல்லாருக்குமே நினைவுகள் இருக்கு. சரி, என்னால உங்களுக்கு நோ சொல்ல முடியலையே. 2-3 நாளா எனக்கு தொலைபேசியில அழைப்பு கொடுத்து நான் அந்த தொலைபேசியே எடுக்கல. ஏன்றது எனக்கே தெரியும், உனக்கும் தெரியும் இல்லையா?
5: எஸ் மேம், கண்டிப்பா.
4: சரி, ஓகே. இந்த ஒரு நிகழ்ச்சி என்னோட ஆர்ஜேவா இருக்கக்கூடிய
5: ஜனா, ஆர்ஜே ஜனா.
4: ஓ, ஆர்ஜே ஜனான்னு சொல்றதுல அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சரி, உங்களுக்கு என்ன மறக்க முடியாத அப்படி ஒரு விஷயம், நீங்க அப்படியே வெறித்தனமா இதை ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுற அந்த விஷயம் என்ன?
7: வானொலிக்கு 90, அதாவது இவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம் வந்து நடந்திருக்கு இல்லையா? 91st நம்ம அடியெடுத்து வைக்கிறோம். ஸோ இந்த வேற தருணத்துல வந்து நானும் வானொலியில பணிபுரிஞ்சிருக்கேன், அதுல நானும் ஒரு பங்காற்றிருக்கேன் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என் லைஃப்ல எஃப்எம்ல இந்த மாதிரி ஒர்க் பண்ணவனான அப்படின்னு தெரியாது, ஆனா அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு, அது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அது மட்டும் இல்லாம வானொலிக்கு 90 இல்லையா, ஸோ அதை செலிப்ரேட் பண்ற விதமா ஆகாஷ்வாணி புதுச்சேரி வந்து ஒரு வாக்கத்தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 150 மேலேயே இருக்கும் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, அன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி வந்து ஹோஸ்ட் பண்ற வேண்டிய சூழல்

0: வந்தது. சோ அன்னைக்கு அங்க கலந்துகிட்டவங்க எல்லாருமே வந்து இன்டர்வியூ எடுக்கிற வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இவ்வளவு நாள் நான் எஃப்எம்ல ஒர்க் பண்ணியிருந்தாலும் அன்னிய தினம் வந்து என் லைஃப்ல மறக்கவே முடியாது. நான் அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு லைவ் ப்ரோக்ராம் பண்ணும்போது முக்கியமா பாத்தீங்கன்னா ஹெச்ஓபி அதாவது ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம் மலையாளத்தை செந்தில்குமார் சார் இன்டர்வியூ பண்ணேன். அவரோட தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து அதாவது எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணிருக்காங்க எலிசபெத் மேம், ஆனா மேம் உங்களே இன்டர்வியூ பண்ற வாய்ப்பு அந்த தருணத்துல கிடைச்சது. இது என் லைஃப்ல மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம சீஃப் கெஸ்டா வந்திருந்தாரு இளங்கோ குமணன் சாரு, அவரையும் இன்டர்வியூ பண்ணிருந்தேன். ரவி மாரியப்பன் சாரை இன்டர்வியூ பண்ணேன். அவரோட பொன்னான கருத்துக்களும் அந்த தருணத்துல சூப்பரா ஷேர் பண்ணாங்க. சோ அதெல்லாம் மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளா நம்ம ஆர்ஜிஎஸ் கூட இருந்தாங்க இல்லையா, அவங்களே எல்லாரும் பர்சனலா இன்டர்வியூ பண்ற சான்ஸ் கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆர்ஜிஎஸ் டக்கு டக்குன்னு அப்படியே வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சூப்பரா பண்ண, இந்த ஷோ நல்லா பண்ண அப்படின்ட்டு நிறைய கிரெடிட் சொன்னாங்க. அது இப்போ வரைக்கும் என்னால மறக்கவே முடியாது. இன்னும் நான் மறந்துட்டே இருக்கேன், அந்த நினைவுல இருந்து நான் மாறவே இல்லை. அது மட்டும் இல்லாம வானொலிக்கு 90 இந்த செலிப்ரேஷன் முன்னிட்டு அதாவது யூத் அவுட்ரீச் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து எலிசபெத் மேம் நீங்க தான் அது ஆர்கனைஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தீங்க. சோ அதுல பார்ட்டிசிபேட் பண்ண யூத்ஸ்க்கு வந்து பிரைஸ் அவார்ட்லாம் வந்து நம்ம கவர்னர் சார் முன்னிலே வந்து அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்லையா. சோ அதுல மறக்க முடியாத சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொயர் அந்த நிகழ்ச்சியில வந்து தேசிய கீதம் அது மட்டும் இல்லாம தேசிய பாடல் பாடுந்து எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி கவர்னர் சாரும் வந்து அதை பாராட்டுனது வந்து அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இதை வந்து என் லைஃப்ல மறக்கவே முடியாது. ஒரு டைம் லைன் ரெடி பண்ணி இந்த நிகழ்வு வந்து அதுல பதிய வைக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ இந்த வானொலிக்கு 90 அப்படின்ற விஷயம் வந்து என்னைக்குமே மாறாது. சோ இந்த நிகழ்ச்சி வந்து என் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். மத்தவங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியல, ஆனா இந்த ஒரு நிகழ்ச்சி என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன். அவ்வளோ ஒரு அருமையான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. இப்ப அப்படியே நான் உங்ககிட்ட பேசும்போதே தெரியும் நான் எவ்வளவு வந்து சந்தோஷமா இருக்கேன் அப்படின்றது உங்களால ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்.
1: ஆமா ஆமா, கால் தரையில நிக்கல, மிதந்துட்டே இருக்கீங்க.
0: எஸ் மேம், பறந்து போகின்றேன் அப்படின்னே ஒரு பாட்டு போட்டுடலாம் மேம்.
1: அப்படியா, சரி, பாட்டு எதுவும் டெடிகேட் பண்ணலையா, யாருக்கு டெடிகேட் பண்ண போறீங்க?
0: மேம், நான் வந்து எல்லாருக்கும் வந்து டெடிகேட் பண்றது வானொலி தான் இல்லையா. சோ நான் வந்து இந்த வானொலிக்கு 90 அப்படின்ற விஷயத்தினால வந்து நான் வந்து வானொலிக்கு இந்த சாங்க டெடிகேட் பண்றேன்.
1: என்ன சாங்?
0: எதிர்நீச்சல் திரைப்படத்துல இருந்து பூமி என்ன சுத்துதே இந்த சாங்.
1: ஓகே, உங்களுக்கு பிடிச்சது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறீங்களா?
0: கண்டிப்பா மேம், அந்த சாங் கேட்டாவே ஒரு பூஸ்ட் கிடைக்கும்.
1: உண்மையாவா?
0: எஸ் மேம், கண்டிப்பா நீங்களும் அந்த சாங் கேட்டு பாருங்க. உங்களுக்கும் ஸ்பெஷலா டெடிகேட் பண்றேன் இந்த சாங்க.
1: இல்ல, எனக்கு அந்த பாடல் பிடிக்காது, வேற பாடல் சொல்லு.
0: மேம், வேற என்ன மேம் சொல்லுவேன்?
1: சரி, ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பாடலையே நான் ஒளிபரப்பு செய்யறேன். தேங்க்யூ வெரி மச். போதுமா, சந்தோஷமா நினைவலைகள்ல பேசினது?
0: ரொம்ப சந்தோஷம் மேம், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிரியேட் பண்ணது உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ மேம்.
1: சரி, தேங்க்யூ வெரி மச்.
2: ஸோ நேர்களே, ஜனா அவர்கள், ஆர்ஜே ஜனா அவர்கள் நினைவலைகள் நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு ரொம்ப ஆர்வமாக கேட்டார். கூட இன்னும் 2 ஆர்ஜேக்கள் வந்து நிற்கிறாங்க. சாரி, அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு இடமில்லை. நேர்களே, நீங்கள் மறக்காமல் உங்களுடைய தொலைபேசி எண்ணை எனக்கு எழுதி அனுப்புங்க. இல்லைன்னா இந்த ஆர்ஜேஸ் வந்து இந்த நிகழ்ச்சியை ஆக்கிரமிச்சிருவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஜனாக்கு பிடிச்ச அந்த பாடல் உங்கள் எல்லாருக்குமே டெடிகேட் பண்ணுறாரு. உங்களுக்காக அந்த பாடல் இதோ.

0: மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நினைவலைகள் நிகழ்ச்சியில. நன்றி, வணக்கம். நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

আকাশবাণী। செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது.

0: தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலய மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவிடம் தொலைபேசியில் பேசி தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர் வணிக கப்பல் போக்குவரத்திற்கு எதிராக இத்தகைய கொடிய தாக்குதல்கள் நடத்தப்படுவது நியாயமற்றது என்று தெரிவித்துள்ளார். ஓமன் கடற்கரை அருகே பலாவ் நாட்டு கொடியுடன் சென்ற எம்டி ஸ்டெட்டபெலோ என்ற டேங்கர் கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்தனர். இக்கப்பலில் மொத்தம் 24 இந்திய ஊழியர்கள் இருந்தனர். அவர்களில் 21 பேர் மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன 3 பேரும் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. வணிக கப்பல்கள் மீது வன்முறையை பயன்படுத்துவது சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சிதைக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விபத்துக்கான உண்மையான காரணங்களை கண்டறியவும் இனிவரும் காலங்களில் விமான பயணங்களின் பாதுகாப்பை மேலும் அதிகரிக்கவும் அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக கூறினார். இந்நிலையில் இந்த விமான விபத்து குறித்து விசாரணை பணியகம் இடைக்கால அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் விபத்து குறித்த விசாரணை மிகவும் நேர்மையாகவும் ஆதாரங்களின் அடிப்படையிலும் முழுமையாக நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி துறையில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சியை இந்தியா எட்டியுள்ளதாக மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு குமாரசாமி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் மத்திய உற்பத்தி தொழில்நுட்ப நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொழில் வளர்ச்சிக்கு அளித்து வரும் முக்கியத்துவமே இதற்கு காரணம் என்று கூறினார். இதன் காரணமாக நாட்டில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். உற்பத்தி சார்ந்த பொருளாதார வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதால் தொழில்துறையின் வளர்ச்சி முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்து காணப்படுவதாகவும் திரு குமாரசாமி கூறினார். ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது இந்தியாவின் ஏவுகணைகள் மிக சிறப்பாக செயல்பட்டதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். உதம்பூரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இதன் காரணமாக இந்தியாவிடம் ஆயுதங்களை வாங்க உலக நாடுகள் மிகுந்த ஆர்வம் காட்டுவதாக கூறினார். 2014 ஒப்பிடும்போது நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 174% அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோனேஷியா, பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஆயுதங்களை இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும், ஆயுதங்களுக்காக மற்ற நாடுகளை இந்தியா சார்ந்திருந்த நிலை மாறிவிட்டது என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தஜிகிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங், பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் மற்றும் நிதியுதவி தருவது, எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஆகியவை மனித நேயத்திற்கும் சர்வதேச விதிமுறைகளுக்கும் எதிரானது என்று கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு என்பது வெறும் பிராந்திய அளவிலான குழு மட்டுமல்ல, அது யுரேஷியா முழுவதும் வரலாற்று மற்றும் கலாச்சார ரீதியாக தொடர்புடைய நாடுகளுடன் இந்தியாவை இணைக்கும் முக்கிய பாலம் என்றும் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: டேரா டேராடூனில் உள்ள இந்திய ராணுவ பயிற்சி கல்லூரியில் இன்று நடைபெறும் அணிவகுப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பார்வையிடுகிறார். இந்த ஆண்டு முதன்முறையாக பெண் அதிகாரிகள் தங்கள் ஆண்களுக்கு நிகராக அணிவகுப்பில் பங்கேற்க

0: உள்ளதாகவும் இது வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் அந்த கல்லூரி கூறியுள்ளது. இந்த அணிவகுப்பை தொடர்ந்து 500 மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் அதிகாரிகள் இராணுவத்தில் அதிகாரிகளாக பொறுப்பேற்க உள்ளனர். இந்த அணிவகுப்பு என்பது வெறும் இராணுவ மரபு மட்டுமல்ல, தேசத்திற்கு சேவை செய்ய இளம் அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் இருப்பதை குறிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் இது தொடர்பாக மாநில பிஜேபி தலைவர்களுடன் மூத்த தலைவர் திரு அமித்ஷா, கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் ஆகியோர் நேற்று ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி பஞ்சாப் மாநில செயலாளர் திரு கேவல் சிங் தில்லான், தற்போது மாநிலத்தில் பிஜேபி எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்கவில்லை என்று கூறினார். பஞ்சாப் மாநிலத்தில் தற்போது உள்ள பொருளாதாரம் மற்றும் சமூக நெருக்கடியில் இருந்து அம்மாநிலம் மீண்டு வருவதற்கு இரட்டை என்ஜின் அரசு அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அணுசக்தி பேச்சுவார்த்தை தொடர்பாக இடைக்கால ஒப்பந்தம் முறையாக செயல்படுத்தப்பட்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் ஈரான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தும் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரம்பகட்ட ஒப்பந்தத்திற்கு பிறகு தனது கடமைகளை நிறைவேற்ற ஈரான் 60 கால அவகாசம் வழங்கும் என்றும், அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் அமெரிக்கா தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறினால் ஒப்பந்தம் கையெழுத்தாகாது என்று அவர் எச்சரித்துள்ளார். கடந்த காலத்தில் அமெரிக்கா அளித்த வாக்குறுதிகளை மீறி உள்ளது என்றும் அவர் கூறினார். தங்கள் நாட்டு பாதுகாப்பிற்கு ஐநா சபையையோ பிற சர்வதேச அமைப்புகளையோ ஈரான் சார்ந்திருக்கவில்லை என்றும் திரு அராக்சி தெரிவித்தார். அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அடுத்த 2 அருணாச்சல பிரதேசம், பீகார், கேரளம், மாஹே, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, ஒடிசா, இமயமலை ஒட்டியுள்ள மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்கம், ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழைக்கான சாதகமான சூழல் நிலவுகிறது. தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய இடங்களில் நாளை வரை இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு தில்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. அதே நேரத்தில் மரத்வாடா, விதர்பா மற்றும் மேற்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் இன்று வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புவிசார் குறியீடு பெற்ற புகழ்பெற்ற தேஜ்பூர் லிச்சி பழங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பணியை அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா நேற்று தொடங்கி வைத்தார். கவுஹாத்தி விமான நிலையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூருக்கு 500 எடையுள்ள பியாஜி ரக லிச்சி பழங்கள் அடங்கிய பெட்டிகள் விமானத்தில் ஏற்றப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா, கடந்த சில ஆண்டுகளாகவே தேஜ்பூர் லிச்சி பழங்கள் சர்வதேச சந்தையில் தங்களுக்கு என ஒரு தனி இடத்தை பிடித்துள்ளதாக குறிப்பிட்டார். சில நாட்களுக்கு முன்புதான் விவசாயம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் மூலம் 1000 லிச்சி பழங்கள் துபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். துபாயை தொடர்ந்து தற்போது சிங்கப்பூர் சந்தையும் திறக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்ட அவர், இந்த முன்னெடுப்பு அசாம் விவசாயிகளுக்கு பெரும் ஊக்கமளிப்பதோடு வரும் காலங்களில் லிச்சி சாகுபடியை மேலும் அதிகரிக்க செய்யும் என்று திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா நம்பிக்கை தெரிவித்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா, போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. டொராண்டோவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் இரு அணிகளும் தலா 1 அடித்தன. அமெரிக்கா, பராகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் லாஸ் ஏஞ்சல்ஸில் தற்போது நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 உயிரிழந்ததற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா, போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.

0: இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்ட்ரோக் பக்கவாதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள்.
1: வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஸ்ட்ரோக் பக்கவாதம் சொல்றோம். இத ஹார்ட் அட்டாக் மாதிரி இத பிரெயின் அட்டாக்னு சொல்றாங்க. நம்ம மூளைக்கு ரத்தம் தேவைப்படுது, அந்த ரத்த குழாய்கள் சப்ளை பண்ணுது. அந்த மூளைக்கு போற ரத்த குழாய்கள்ல ஏதாவது அடைப்பு இருந்தாலோ இல்ல அந்த ரத்த குழாய் வெடிச்ச ரத்த கசிவு ஏற்பட்டாலோ மூளைக்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்காது. அப்போ மூளை செயலிழக்க ஆரம்பிக்கும். இதுதான் நம்ம ஸ்ட்ரோக்னு சொல்றோம் அல்லது பக்கவாதம் சொல்றோம். இது 85% அந்த ரத்த ஓட்டம் ஒரு அடைப்படுறதுனால தான் ஏற்படுது, 15% அது ரத்த கசிவினால ஏற்படுது. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இதோட அறிகுறிகள் என்ன? நல்லா இருக்க பேஷண்ட் திடீர்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நினைவு இல்லாமல் போகலாம், அவர் கை கால் செயல்படாமல் போகலாம், பேச்சு குளறலாம், மயக்கம், இது மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். ஸோ இப்போ நம்ம கூட இருக்கும் அப்படின்னா அதை எப்படி ரெக்கக்னைஸ் பண்றது, என்ன பண்றது? முதல்ல அவர் பக்கத்தில் போயிட்டு அவரை சிரிக்க சொல்லலாம். சிரிக்கும் போது அவருடைய வாய் ஏதோ ஒரு பக்கத்தில் கோணலா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதை ஃபேஷியல் ஏசிமெட்ரின்னு சொல்லுவாங்க. அது இருந்ததுன்னா அது ஸ்ட்ரோக்காக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இரண்டாவது, அவருடைய கைகள் ரெண்டையும் ஒரே நேரத்தில் தோள்பட்டைக்கு ஈக்குவலாக தூக்க சொல்லலாம். ஒரு கையை தூக்க முடியாமல் போனாலோ இல்லை தூக்கியிருக்க கை உடனே டிராப் ஆனாலோ அது ஸ்ட்ரோக்குக்கான அறிகுறியாக இருக்கலாம். இன்னொன்று, இந்த சிம்டம்ஸ்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற டைமை நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த டைம் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த டைமை பொறுத்து தான் வந்து உங்களோட ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் டிஃபர் ஆகும். ஸோ இது இங்கிலீஷில் ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க, ஃபேஷியல் ஏசிமெட்ரி, ஆர்ம் ட்ரிஃப்ட், ஸ்பீச் அண்ட் டைம். ஸோ இது ரொம்ப முக்கியம். இதில் ஏதாவது ஒன்று அப்னார்மலாக இருந்தால் கூட அது ஸ்ட்ரோக்குக்கான அறிகுறிகளாக இருக்கலாம். நம்ம உடனடியாக 108 கால் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் கேப்பபிள் சென்டர் பக்கத்தில் இருக்க மருத்துவமனைக்கு உடனடியாக அவரை கூட்டு போக வேண்டியது அவசியம். இதை தாண்டி வேற ஏதாவது வார்னிங் சைன்ஸ் இருக்குமா? இது மட்டும் தான் ஸ்ட்ரோக் சைன்ஸாக கேட்டால் இல்லை, மற்ற சிம்டம்ஸும் இருக்கலாம். சில பேருக்கு அதிகமான தலைவலி இருக்கலாம், அது கண்ட்ரோலே ஆகாது. சில பேருக்கு பார்வை திடீர்னு மங்கல் ஆகலாம், குறைபாடு இருக்க மாதிரி ஃபீல் ஆகலாம். சில பேருக்கு பேலன்ஸ் இஷ்யூ இருக்கும், நின்று அவரால் ஸ்டடியாக நிற்க முடியாது, தடுமாற்றம் இருக்கும். இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் அது ஸ்ட்ரோக்குக்கான பாசிபிலிட்டியாக இருக்கலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு ஆல்ரெடி பிளட் ப்ரெஷர் இருக்கு இல்லை சர்க்கரை வியாதி இருக்கு அப்படின்னா இந்த ரிஸ்க் ரொம்ப அதிகம். ஸோ இந்த சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குன்னா இமீடியட்டாக 108 கால் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். சில பேருக்கு நினைவு கூட கம்மியாகலாம். நினைவு கம்மியான நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அவருக்கு வாயில் தண்ணி ஊத்துறதோ உணவு கொடுக்கறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. நினைவு கம்மியாக இருக்கு அப்படிங்கும் போது அவரை ஒரு பக்கமாக ஒரு கழிச்சு படுக்க வச்சுட்டு ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஆம்புலன்ஸை ஷிஃப்ட் பண்ணணும். டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னா சுகர் செக் பண்ணலாம், சுகர் லெவல்ஸ் கம்மியாக இருந்தால் கூட இந்த சிம்டம்ஸ் வரும். ஸோ இமீடியட்டாக ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டு இதை எல்லாமே நம்ம பண்ணணும். ஸ்ட்ரோக் சிம்டம்ஸோட ஒரு பேஷண்ட்டை ஒரு 108 ஷிஃப்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு முன்கூடியே தகவல் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரோக் அலர்ட் டீம் ரெடியாக இருப்பாங்க, ஸ்ட்ரோக் டீம் அலர்ட் பண்ணிடணும், எமர்ஜென்சி டீமும் இந்த பேஷண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அவர் ட்ரியாஜ்னு சொல்கிற இடத்துக்கு வந்த எமர்ஜென்சியோட வாசலுக்கு வந்த அப்புறம் இமீடியட்டாக அந்த ஸ்ட்ரோக் அலர்ட் ஆக்டிவேட் ஆகிடும். உடனடியாக அவரை ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு வைட்டல்ஸ், பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ரேட் இதெல்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க, சுகர் செக் பண்ணுவாங்க, அவரோட ஆக்சிஜன் தேவையான ஆக்சிஜன் சப்ளிமெண்டேஷன் கொடுப்பாங்க, மற்றபடி உயிர்காக்கும் சிகிச்சைகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரோக் அப்படின்னா எங்களுக்கு டைம் கோல்ஸ் இருக்கும். வந்த 20 நம்ம சிடி ஸ்கேன் எடுத்தாகணும், 45 அவரோட சிடி ஸ்கேன் இன்டர்பிரட் பண்ணி ஆகணும், 60 மருந்துகள் கொடுத்தாகணும். இந்த மாதிரி டைம் கோல்ஸ் இருக்கும் ஸ்ட்ரோக் அலர்ட் டெவலப் ஆயிடுச்சுன்னா. ஸோ இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா அவர் அசஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் டீம் அலர்ட் பண்ணுவோம். ஸ்ட்ரோக் டீம் வந்து நியூரலஜிஸ்ட் வந்துட்டு அவரை வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க. இமீடியட்டாக 20 சிடி ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். சிடி ரூம்ல அவருக்கு ரத்த கசிவு இருக்கா இல்லை ரத்த குழாய் அடைப்பு இருக்கான்னு பார்க்கணும். ரத்த கசிவு இருக்கு அப்படிங்கிற போது அவருக்கு மேனேஜ்மெண்ட் வேற, ரத்த குழாய் அடைப்பு இருக்கும் போது மேனேஜ்மெண்ட் வேற. ரத்த குழாய் அடைப்பு இருக்கு அப்படின்னா தேவைப்பட்ட சிடி ஆஞ்சியோகிராம் கூட பண்ணப்படும். அதை பண்ணிட்டு உடனடியாக 40 அது என்னென்ன இன்டர்பிரட் பண்ணிடணும், 60 அவருக்கு என்ன சிகிச்சை கொடுக்க போறோம்னு முடிவு பண்ணணும். அவருக்கு எந்த கான்ட்ராண்டிகேஷன்ஸும் இல்லைன்னா இந்த குழாய் ரத்த குழாய் அடைப்பை கரைக்கிறதுக்கு த்ரோம்போலைசிஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும். இது ஐடியலா ஹாஸ்பிட்டலில் வந்து 60 இந்த சிகிச்சையை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா டைம் இஸ் பிரெயின், ஹார்ட் அட்டாக்ல வந்து டைம் இஸ் மசில் சொன்ன மாதிரி இங்க டைம் இஸ் பிரெயின் சொல்றோம். ஸோ ஒவ்வொரு மணித்துளியும் இங்க ரொம்ப முக்கியமானது இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ல. சில பேருக்கு இந்த த்ரோம்போலைசிஸ் தவிர பெரிய ரத்த குழாய்களை அடைப்பு ஏற்பட்ட அவருக்கு த்ரோம்பெக்டமி அப்படிங்கிற அட்வான்ஸ் சிகிச்சை கூட தேவைப்படலாம். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா த்ரோம்போலைசிஸ் பண்ண அப்புறம் மறுபடியும் அவருக்கு த்ரோம்பெக்டமி அப்படின்னு சொல்ற ஒரு ப்ரொசீஜர் கூட பண்ணப்படும். ஸோ இந்த ஸ்ட்ரோக்ல ஏன் நம்ம டைம் இம்பார்ட்டன்ட், எவ்வளவு சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னா ஐடியலா 4.5 முன்னாடி போனா மட்டும்தான் இந்த த்ரோம்போலைசிஸ் சிகிச்சைக்கான பயன் இருக்கு. சில பேருக்கு எக்ஸ்டெண்டட் விண்டோ கூட இருக்கு, பட் எவ்வளவு சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் பண்ண முடியுமோ வித்தின் 3-4.5 hours அது ரொம்ப முக்கியம். அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் அவர் ஸ்ட்ரோக் கேர் யூனிட் ஐசியூல அட்மிட் பண்ணுவாங்க. அங்க ரெகுலரா மானிட்டர் பண்ணுவாங்க அவரை, அவருக்கு பிளட் ப்ரெஷர், வைட்டல்ஸ், மறுபடியும் சிம்டம்ஸ் ரெக்கர் ஆகுதா இதான் பார்ப்பாங்க. ஸ்லோவா அவர் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஒன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா அவர் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் பார்த்தா லாங் டேர்ம் சப்போர்ட்டிவ் கேர், ரீஹபிலிட்டேஷன், பிசியோதெரபி இது எல்லாமே தேவைப்படும். நம்மளோட சைட்ல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு வாய் குணலா போனாலோ இல்லது கை செயல்பாடு இல்லைனாலோ இல்ல பேச்சு குழல் இருக்கலாம் அது ஸ்ட்ரோக்கா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. இமீடியட்டா 108 கால் பண்ணுங்க, அந்த டைம் நோட் பண்ணுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. அது அவரோட உயிரையும் லாங் டேர்ம் டிசபிலிட்டில இருந்து அவர் ப்ரொடெக்ட் பண்ணும். நன்றி, வணக்கம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
0: இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்ட்ரோக் பக்கவாதம் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:30.

0: பார்ப்பது நொடி.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒருத்தரை பார்த்து உன்னுடைய நண்பர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்லுவாங்க. அவங்கக்கிட்டே உன்னுடைய எதிரிகள் யார் அப்படின்னு கேளுங்க, கடகடன்னு ஒப்பிச்சிருவாங்க. நம்ம மனசு இருக்க அது எப்படின்னா, நம்ம நண்பர்களை விட எதிரிகளை அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கும். இது ஒரு ஆச்சரியமான உண்மை. உங்களால் நண்பர்களை மறந்துட முடியும், ஆனால் எதிரிகளை மறந்துட முடியாது. இது ஒரு வேடிக்கையான நிலைமை தான். அழகான தருணங்களை வந்து நாம் ஏன் மறந்துடுறோம்? இது இயற்கை. ஏன்னா நம்ம மனசு மலர்களை கவனிக்கிறது இல்லை, அதில் இருக்கிற முள்ளை தான் கவனிக்குது. தன்னை காயப்படுத்துகிற எதையும் அது உடனே கண்டுகொள்ளுது. ஒரு தெளிந்த சிந்தனையுடைய மனசு மிக அழகாக உள்ள எல்லாத்தையும் கவனிக்கும். அது நன்றியுடன் உணரக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து குறிச்சிக்கும். இப்படிப்பட்டவங்க வாழ்க்கை இயல்பாகவே நல்லா அமையும். அது ரொம்ப அபூர்வம். மனசில் உள்ள ஒரு சிறிய அமைப்பை வந்து மாற்றுவதை பொறுத்து தான் இந்த விஷயம் அப்படிங்கிறார் ஓஷோ. ஒரு யூத கோவில் இருந்து தான், அது யூதர்களின் மடமாகவும் இருந்தது. அங்கே ஒரு தலைமை குரு, அவர் ரொம்ப கண்டிப்பானவர். அந்த கோவிலை ஒட்டி ஒரு தோட்டம். ஒரு நாள் காலையில் அந்த தோட்டத்தில் ரெண்டு இளம் யூதர்கள் நடந்து போய்கிட்டுருக்கிறாங்க. காலையில் ஒரு மணி நேரம், மாலையில் ஒரு மணி நேரம் அவங்க அந்த தோட்டத்தில் நடக்கிறதுக்கு அனுமதி உண்டு. மற்ற நேரங்களில் அவங்க மத புத்தகங்களை படிக்கணும், பிற விதிமுறைகளை கடைபிடிக்கணும். அந்த ரெண்டு பேருமே தொடர்ந்து புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ளவங்க. ஆனால் கோவில் மடத்தில் இருக்கிறப்போ அவங்க புகைப்பிடிக்க முடியாது, அது கடுமையான குற்றம். சரி, நாம் தோட்டத்தில் இருக்கிறப்போவாவது புகைப்பிடிக்கலாமா அப்படின்னு ஒரு ஆசை அவங்க ரெண்டு பேருக்குமே. இருந்தாலும் பயம், இப்படி கேட்டால் மத குரு என்ன சொல்லுவாரோ அல்லது என்ன செய்வாரோங்கிற பயம். இப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் ரொம்ப கலங்கி போய் அந்த கோவிலிருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருந்தான். வந்தவன் நேராக தோட்டத்து பக்கம் போனான். அங்கே இன்னொருத்தன் ஆனந்தமாக புகை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்துதான் இவனுக்கு அதிர்ச்சி. அட கடவுளே, என்ன இது, நீ கேட்காமலே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னா. இல்லை இல்லை, நான் கேட்டுட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன்னா அவன். அப்படியா, என்ன மனுஷன் இவர், நானும் தான் கேட்டேன், என்னை கண்ணாபுண்ணு திட்டிவிட்டார். இது என்ன, கோவிலா இல்லை நரகமா? உனக்கு புகை பிடிக்கணும்னு ஆசையாக இருந்தால் நரகத்துக்கு போகணும்னு சொல்லிவிட்டார். அது சரி, உன்னை மட்டும் எப்படி அனுமதித்தார் அப்படின்னு கேட்டான் இவன். அவன் சிரிச்சுக்கிட்டே, நீ எப்படி கேட்ட சொல்லு அப்படின்னா, நாம் இந்த தோட்டத்துக்கு வர அனுமதிக்கப்பட்டிருக்கிறதே ஜபத்துக்காகத்தானே, அதனால் நான் ஜபம் சொல்லும் பொழுது புகை பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தான் அவர் சத்தம் போட்டு என்னை அடிக்கவே வந்துட்டார் அப்படின்னா இவன். நீ ஒரு மாதிரியாக கேட்டிருக்க, நான் வேறு மாதிரியாக கேட்டிருக்கிறேன். ஜபம் சொல்லும்போது புகை பிடிக்கலாமான்னு நீ கேட்டிருக்க. ஐயா, புகை பிடிக்கும் பொழுது ஜபிக்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன். அதில் தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு பதில் சொல்லிட்டார் அப்படின்னா. ஒரு சிறிய மாற்றம்தான் அது மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி விட்டது. மனசு நல்ல விதமாக சிந்திக்க ஆரம்பிச்சுட்டதுன்னா மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை. ஒரு கஞ்சன் ஆற்றுல விழுந்துட்டான், வெள்ளத்தில் தத்தடிச்சிக்கிட்டு இருக்கிறான். கரையில் நின்ன ஒருத்தர் உன் கையை கொண்டா இப்படி பிடிச்சி இழுத்து கரையில் சேர்த்து விட்றேன்னார். எதையும் கொடுத்து பழக்கம் இல்லாத அவன் கையையும் கொடுக்க மாட்டேன்னுட்டான். இவர் பார்த்தார், உன் கையை கொடுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் என் கையை கொடுக்குறேன் பிடிச்சிக்கோ அப்படின்னார். அவன் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டான், இழுத்து கரையில் போட்டார்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
4: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:35. நகர் உலா. இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தொழில் நகரம் என சொல்லப்படும் கோவில்பட்டி ஊரை சுற்றி நகர் உலா செல்ல ரெடியா நேர்களே, வாங்க போலாம். கடல் மட்டத்திலிருந்து 106 மீட்டர், அதாவது 347 அடி உயரத்தில் அமைந்துள்ள கோவில்பட்டி

வறண்ட வானிலையை கொண்டது. ஸ்ரீநகரையும் கன்னியாகுமரியையும் இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையை கொண்ட இவ்வூர் ஏப்ரல் மே மாதங்கள் வெப்பமாகவும் ஜனவரி பிப்ரவரி குளிர்ச்சியான மாதமாகவும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் அதிக மழைப்பொழிவை பெறுவதாகவும் இருக்கு. மேலும் உலா போகலாம் பாடலுக்கு பிறகு.

டிராகன் படத்திற்காக ஒலித்த குரல்கள் சித் ஸ்ரீராம், சஞ்சனா கல்மாஞ்சே. கோவில்பட்டியை சுற்றியுள்ள ஊர்களில் முக்கிய விளைபொருட்களாக பருத்தி, நிலக்கடலை மற்றும் கேழ்வரகு, கம்பு போன்ற தானிய வகைகள் அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன. மேலும் இங்கு இரண்டு பெரிய நூற்பாலைகள் அமைந்திருக்கு. தீப்பெட்டி அதிக அளவில் தயாரிக்கப்படுவதாகவும் சில பட்டாசு தொழிற்சாலைகளும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் உலா போகலாம் பாடலுக்கு பிறகு.

தனுஷ் ஸ்வேதா மோகன் குரல்களில் ஒலித்த பாடலின் படம் இட்லி கடை. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ஆபரேட்டர் பணி அறிவிப்பு. கூடங்குளத்தில் உள்ள இந்திய அணு மின்சார நிறுவனத்தில் NPCIL காலியிடங்களுக்கான ஸ்டைஃபன்ரி ட்ரெய்னி பிரிவில் பிளான் ஆபரேட்டர் 136, எலக்ட்ரீஷியன் 47, ஃபிட்டர் 30, எலக்ட்ரானிக் 15, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் 15, டர்னர் 5, மொத்தம் 266 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தகுதி +2 ITI, வயது வரம்பு 29/6/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 24 வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹100, SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 29ஆம் தேதி ஆகும். மேலும் விவரங்களுக்கு NPCIL careers.co.in. கோவில்பட்டி கடலை மிட்டாய் தயாரிப்பிற்கு புகழ்பெற்ற ஊராக சொல்லப்படுது. தரமான கரிசல் மண், நிலக்கடலை, மண்டை வெல்லம், தாமிரபரணி தண்ணீர் ஆகியவற்றை பயன்படுத்தி செய்யப்படும் கடலை மிட்டாய் தனித்துவமான சுவை மற்றும் முறுமுறுப்பு கொண்டது. 150க்கும் மேற்பட்ட சிறு மற்றும் குறு நிறுவனங்கள் இதனை தயாரிப்பதாகவும், 2020 இதற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. மேலும் உலா செல்லலாம் பாடலுக்கு பிறகு.

அமரன் படத்திற்காக ஒலித்த குரல்கள் ஹரிச்சரண், ஸ்வேதா மோகன். இலங்கைக்கு சீதையை மீட்க ராமர் தனது பரிவாரங்களுடன் இருந்த வழியாக சென்றதால் பாண்டவர் மங்கலம் என்றும், மந்திகள் பாண்டவர்களுடன் தங்கியதால் மந்தித்தோப்பு என்றும் அருகிலுள்ள சிற்றூர்கள் பெயர் பெற்றன என சொல்லப்படுது. இன்னும் உலா போகலாம் பாடலுக்கு பிறகு.

அனிருத் ரவிச்சந்தர் ஜொனிட்டா காந்தி குரல்களில் ஒலித்த பாடலின் படம் வாரிசு. தேசிய உர நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஃபீல்டு ரெப்ரசன்டேட்டிவ் பிரிவில் மொத்தம் 40 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி டிப்ளமோ. வயது வரம்பு 30/4/2026 18 முதல் 30 வயது வரை. தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு. தேர்வு மையம் சென்னை மற்றும் கோவை. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹200. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 15 தேதியாகும், அதாவது நாளை மறுநாள். மேலும் விவரங்களுக்கு careers.nfl.co.in என்ற இணையதள முகவரியில் பார்வையிடலாம்.

கோவில்பட்டியிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குருமலை எனும் பகுதி அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கிச் செல்லும் வழியில் உதிர்ந்ததாக சொல்லப்படுது. இதன் அருகில் வற்றாத ஊற்று ஒன்றும் இருக்கு. என்ன நேர்களே, கோவில்பட்டியை சுற்றிய நகர்வுலா பிடித்தது.

ஒலித்த பாடலின் படம் டீசல். நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று பிற்பகல் 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 4 மணிக்கு தம்பிக்கு எந்த ஊரு திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா, இயக்கம் ராஜசேகர். 5:30 சின்னஞ்சிறு கிளிகள், புதுச்சேரி சேலியமேடு அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. இன்றைய நகர் உலா இத்துடன் நிறைவு பெறுகிறது.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று புதுச்சேரி வரவுள்ளார். புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்ளவுள்ளார். இன்று காலை 9:30 மணிக்கு முதலியார்பேட்டையில் உள்ள அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மரம் நடு விழாவில் பங்கேற்கும் அவர், தொடர்ந்து 10:30 மணிக்கு பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நண்பகல் 12 மணிக்கு புதுச்சேரி ரயில் நிலையத்தில் பிரகதி பாத் பாத யாத்திரையில் கலந்து கொள்ளும் அவர், தொடர்ந்து பிற்பகல் 1 மணிக்கு

0: சமூக ஊடகவியலாளர்களை சந்திக்கிறார். புதுச்சேரியில் ஒரே பாரதம் வளமான பாரதம் என்ற சிந்தனையின் கீழ் ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதனை மக்கள் மாளிகையில் சந்தித்து கலந்துரையாடினர். இந்நிகழ்ச்சியில் சுமார் 60 மாணவர்கள் பங்கேற்றனர். சர்வதேச நகரமான ஆரோவில் பாரத் நிவாசில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு வரும் அருங்காட்சியகத்தை புதுச்சேரி தலைமைச் செயலாளர் திரு சரத் சௌகான் அறக்கட்டளை நிர்வாகிகளுடன் ஆய்வு செய்தார். வரும் ஆகஸ்ட் 15 அரவிந்தரின் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவது என்றும் புனரமைக்கப்பட்டு வரும் அருங்காட்சியகத்தை அன்றைய தினமே திறக்கவும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. நிகழ்ச்சியின் போது அரசு செயலாளர் டாக்டர் முத்தம்மா, உள்ளாட்சித்துறை இயக்குநர் திரு ஆதர்ஷ், ஆரோவில் அறக்கட்டளை சிறப்பு அலுவலர் திரு சீதாராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இங்கிலாந்தில் நேற்று நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரின் தொடக்க ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி 87 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணியை வெற்றி கொண்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:02. தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான உணவு முறைகளின் அவசியம் பற்றிய சில தகவல்களை நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாமா?
2: தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும்,

0: உடனே ஒரு தகவல் வேணும். மூணு பேரை காணோம், தேடிட்டு இருக்கோம். ஒருத்தர் உயரம் கம்மியா இருப்பாரு, தமிழ் ஆளுங்க.
1: நிறைய எஸ்டேட் இருக்கு, தேடி பாருங்க.

0: ஒலித்த பாடலின் படம் ஜெய் பீம்.
1: தாத்தா இது என்ன செடி?
2: டேஞ்சரின், ரொம்ப இனிப்பா இருக்குது, தொட்டா தொலைச்சிடுவே. ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யறேன்.
1: தாத்தா வேணாம், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
2: எதுக்கு?
1: இது எஸ்எம்எஸ் ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
2: ஓ, தேங்க்ஸ் கப்பு.
0: ஆரோக்கியமான உணவு என்பது உடலுக்கு தேவையான

அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் விட்டமின்களையும் தாதுக்களையும் சரியான விகிதத்தில் வழங்கும் உணவாகும். இது உடலின் ஆற்றலை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி நாள்பட்ட நோய்களின் வீரியத்தை குறைக்குது. எனவே உணவு உட்கொள்ள சரியான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். மேலும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

அனிருத் ரவிச்சந்தர் குரலில் ஒலித்த பாடலின் படம் கனா. வளரும் குழந்தைகளுக்கு காலை, மதியம், இரவு என மூன்று வேளை உணவு உண்ணும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். குழந்தைகள் அதிக அளவு இனிப்புகள், குளிர்பானங்கள், சிப்ஸ், மிட்டாய்கள் இவற்றை தவிர்ப்பது நல்லது. உணவுப் பொருட்களை நிதானம்

ஒலித்த பாடலின் படம் மிஸ்டர் லோக்கல். தகவல் தளம் தொடர்ந்து 8:30 மணிக்கு கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

ஹரிஷ் ராகவேந்திரா ஹரிணி குரல்களில் ஒழித்த பாடலின் படம் இது கதிர்வேலன் காதல். உலகில் பெரும்பாலானோர் சந்திக்கும் பிரச்சினை உடல் பருமன்.

உணவின் அளவு, உடல் உழைப்பு, உடற்பயிற்சி, பொருளாதாரம் உள்ளிட்ட காரணங்களால் உடல் பருமன் ஏற்படுவதை தவிர்க்கலாம். சரியான அளவு உணவு, உடற்பயிற்சி, உடல் உழைப்பு இவற்றால் நம் உடலை மேம்படுத்தி ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும். மேலும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

துரித உணவுகள் பாக்கெட் உணவுகளை தவிர்த்து உடலை நீரேற்றத்துடன் வைத்திருக்க வேண்டும். நாம் உண்ணும் உணவு செரிக்க நாள் முழுவதும் போதுமான அளவு தண்ணீர் அருந்த வேண்டும். சீரான உணவு முறை, அதாவது காய்கறிகள், பழங்கள், தானிய வகைகள் ஆகியவற்றால் உடல் ஆரோக்கியம் பெறும் என்பதில் ஐயமில்லை. இன்னும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

சிங்கம் படத்திற்காக ஒலித்த குரல்கள் சுசித்ரா, திப்பு. செரிமானம், சுழற்சி மற்றும் வெப்பநிலை கட்டுப்பாடு உட்பட நம் உடலின் கிட்டத்தட்ட ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் தண்ணீர் அவசியம். நீரேற்றமாக இருப்பது பசியை கட்டுப்படுத்தவும் கவனத்தை மேம்படுத்தவும் உதவும். நாம் சுறுசுறுப்பாக இருந்தோம்னா, வெப்பமான காலநிலையில் வாழ்ந்தாலும் கூட ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணீரையாவது கண்டிப்பாக குடிக்க வேண்டும். சர்க்கரை பானங்களுக்கு பதிலாக தண்ணீர், மூலிகை, பழத்துண்டுகள் இவற்றால் நாம் அதை சரி செய்ய வேண்டும். மேலும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

உதித் நாராயண், ரோஷன், சுர்முகிராமன் குரல்களில் வடித்த பாடலின் படம் சிறுத்தை. ஆரோக்கியமாக சாப்பிடுவது என்பது நாம் உண்ணும் அனைத்து உணவையும் குறைப்பது கூடாது. ஆனால் நல்ல ஆரோக்கியத்தையும் சரியான உடல் எடையையும் பராமரிக்க ஒவ்வொரு நாளும்

ஒலித்த பாடலின் படம் இமைக்கா நொடிகள். என்ன நேர்களே, ஆரோக்கியமான உணவு முறைகளின் அவசியம் குறித்த சில தகவல்களை நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றொரு தகவலோட அடுத்த தகவல் தளம் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

நரேஷ் ஐயர், ரீட்டா தியாகராஜன் குரல்களில் ஒலித்தது சகா படப்பாடல். இன்றைய தகவல் தளம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. ஆர் ரமணி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். முதலில் சரசீருஹா சனப்பிரியே, புலியூர் துரைசாமி ஐயர் இயற்றியது, நாட்டை ராகம் ஆதி தாளம்.

மகாலட்சுமிம் கருணாரசலஹரி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ராகம் மாதவ மனோகரி ஆதித்தாளம்.

ஸ்ரீ கமலாம்பா ஜயதி அம்பா என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ராகம் ஆகிரி திஸ்ர ஏகதாளம்.

நேரம் 9:29 நிமிடம். அரங்கிசையில் ஆர் ரமணி அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். அடுத்து நின்னுவினா என தொடங்கும் சுப்பராய சாஸ்திரி கீர்த்தனை, ராகம் கல்யாணி, ஆதி தாளம்.

நிறைவாக ஸ்ரீ கமலாம்பிகே சிவே பாஹிமாம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஸ்ரீராகம் கண்டச்சாப்பு தாளம்.

அரங்கிசையில் இதுவரை ஆர் ரமணி அவர்களின் வீணை இசை கேட்டோம். திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வீரமணி. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDO கடந்த June 10 மற்றும் 11 தேதிகளில் நடத்திய 3 ஏவுகணை சோதனைகளும் வெற்றி பெற்றுள்ளதை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். ஏவுகணை சோதனையில் DRDO மீண்டும் ஒரு வரலாற்று சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று காலை முதலியார்பேட்டையில் உள்ள அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மரம் நடும் விழாவில் பங்கேற்கிறார். பின்னர் 10:30 பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் அவர் நண்பகல் 12 புதுச்சேரி ரயில் நிலையத்தில் பிரகதி பாத யாத்திரையில் கலந்து கொள்கிறார். தொடர்ந்து பிற்பகல் 1 சமூக ஊடகவியலாளர்களையும் சந்திக்கிறார். நீட் UG மறுதேர்வு இம்மாதம் 21 நடைபெறவுள்ள நிலையில் கூடுதலாக 15 வழங்கப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. முன்பு 180 இருந்த தேர்வு நேரம் தற்போது 195 நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேர்வு குறித்து மாணவர்கள் வழங்கிய பின்னூட்ட கருத்துக்களின் அடிப்படையில் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. காரைக்காலில் கோட்டூர் கொம்யூன் பஞ்சாயத்து பகுதியில் சாலை எல்லைகளை அளவிடும் பணிகள் விரைவில் முடிவடைந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் தொடங்கப்பட உள்ளதால் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்கள் மற்றும் இதர ஆக்கிரமிப்புகளை சம்பந்தப்பட்டவர்கள் முன்கூட்டியே அகற்றிக் கொள்ள வேண்டும் என கொம்யூன் பஞ்சாயத்து நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் 5 சாம்பியனான பிரேசில் இன்று தனது முதல் போட்டியில் மொரோக்கோவை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை அரங்கில் பிரேசில் இதுவரை 76 வெற்றிகளை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 10:02. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம்

உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், திரைப்படம் ஆகியவற்றை குறிப்பிட்டு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதலில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் விரும்பி கேட்ட பாடலின் படம் பாஸ்மார்க்.

0: உயரே உயர உயர
1: புதிய வானத்தில் புதிய பூமியில் பறந்து வாழ்கவே
0: உயரே உயரே உயர.
2: முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், சுகன்யா, பரத் இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் கொடுத்து வைத்தவள்.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து குடும்பம் ஒரு கதம்பம் படப்பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் தூத்துக்குடி பாலசுப்பிரமணியன்.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து புதூர் சிவசுப்பிரமணியன் கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் விரும்பி கேட்ட பாடலின் படம் குடும்பத் தலைவன்.

வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில்

எடப்பாடி தங்கவேல், நாச்சியார்பேட்டை அன்பழகன், கொள்ளிடம் காமராஜ் இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் மனிதன்.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு விரும்பி கேட்ட பாடலின் படம் கர்ணன்.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து திருவாரூர் காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் கட்டபொம்மன்.

நேயர்கள் நிறைய பேர் வந்து அமுச்சிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பாடல் வந்து ஒளிபரப்ப முடியல. அவங்களுக்காக பொதுவான ஒரு பாடலை இப்போ ஒளிபரப்புகிறோம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வினி, கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, நன்னிலம் நாராயணன், கடலூர் நாச்சியாப்பேட்டை அன்பழகன், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, விளக்கப்பாடி வீரா, செந்தில் முருகன், மணிமாறன், ஹிராமணி வர்மா, ஓம் பிரகாஷ், இவர்களுக்கான ஒரு பாடல் இதோ.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை முதல் 18 தேதி வரை பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாளை மறுநாள் பிரான்ஸ் நாட்டின் எவியா நகரில் 52வது G7 உச்சி மாநாட்டில் அவர் கலந்து கொள்கிறார். ஓமன் கடற்கரை அருகே பலாவ் நாட்டு கொடியுடன் சென்ற டேங்கர் கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்தனர். இதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். வணிக கப்பல் போக்குவரத்திற்கு எதிராக இத்தகைய கொடிய தாக்குதல்கள் நடத்தப்படுவது நியாயமற்றது என்று தமது சமூக வலைதள பதிவில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDO கடந்த June 10 மற்றும் 11 தேதிகளில் நடத்திய 3 அடுத்தடுத்த ஏவுகணை சோதனைகளும் வெற்றியடைந்ததன் மூலம் மீண்டும் ஒரு வரலாற்று சாதனையை படைத்துள்ளது. வளர்ந்து வரும் புதிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் நோக்கில் நடுத்தர தூர புதிய கடற்படை கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையின் முதலாவது சோதனையும் இதில் அடங்கும். புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று காலை பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார். காரைக்காலில் புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா வரும் 29 தேதி நடைபெறவுள்ளதையொட்டி அதற்கான ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி நேற்று சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். மகளிர் உலகக்கோப்பை 20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் மகளிர் அணிகளுக்கு இடையிலான போட்டி நாளை நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:02. நேயர்களினை கேட்கலாம் நேயர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களோடு நான் முருகானந்தம் பக்கிரிசாமி. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை. ஒருவருக்கு சிறந்த செல்வமானது செவியால் கேட்டு அறியும் கேள்வி அறிவுதான். மற்ற செல்வங்கள் அனைத்தும் நிலையற்றவை. ஆனால் இந்த செவிச்செல்வம் மட்டுமே பிற செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலையானதும் அழியா

0: அது என்பதாகும் இதன் பொருள். பழமொழி 400 என்ற நூலில் இடம்பெற்றுள்ள மிகச்சிறந்த ஆன்றோர் வாக்கு படித்தலின் கேட்டல் நன்று என்பதாகும். நூல்களை தனியே அமர்ந்து படிப்பதை காட்டிலும் அறிஞர்களிடம் கேட்டு அறிந்து கொள்வது மேலானது என்ற பொருளினை இது தருகிறது. நாம படிக்கும்போது ஏற்படும் சந்தேகங்களுக்கு உடனடியாக விளக்கம் கிடைக்காது. ஆனால் அறிஞர்களிடம் நேரில் கேட்டு தெளிவு பெறும்போது சந்தேகம் அகலும். இன்னும் சொல்லப்போனால் சேவையே ஒரு செல்வம்தான். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் நபர்களுக்கு வழங்கப்படும் அறிவுரைகளில் ஒன்று குழு விவாதம். ஏனெனில் அவரவர் படித்த கருத்துக்களை பகிரும்போது அக்கருத்துக்கள் செவி வழியே சென்று அழியாத பொக்கிஷமாக மனதில் பதிந்து விடுகிறது. நமது உணர்வுகளை மேலும் கூட்டவோ குறைக்கவோ அல்லது மனநிலையை மாற்றும் பண்பும் நாம் கேட்டு ரசிக்கும் பாடலுக்கோ சொற்பொழிவுக்கோ உண்டு. அறியாமையை விலகச் செய்வதும் கேள்விஞானம்தான். மேலும் மேலும் அறிந்து கொள்ளச் செய்வதும் கேள்விஞானம்தான். இங்கு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், நாம் பெறும் கேள்விஞானம் என்பது சிற்றின்பம் தருவதா, பெருவாழ்வு வாழ நல் அறிவு தருவதா என்பதில் கவனம் கொண்டு நல்ல ஞானம் பெற வேண்டும். கல்வி அறிவு இல்லாதவரும் சீரும் சிறப்புமாய் ஒழுக்கமுடன் வாழ கற்றுத்தருவதுதான் செவிச்செல்வம். களிமண்ணாய் கல்வி கற்க வரும் மாணவர்களை கல்வி கற்கும் முன் செம்மைப்படுத்துவதுதான் செவிச்செல்வம். அவர்களை ஒழுக்க சீடர்களாக மாற்றுவது கேள்வியறிவுதான். இன்று கல்வியில் சிறந்த பலர், கல்வி கற்று பணிக்கு சென்றால் அறிவாளியாக எண்ணும் பலருக்கு பணிவு இணக்கமான போக்கு இல்லாததற்கு காரணம் அறிஞர்களின் அறிவுரை கேள்வி ஞானம் இல்லாமைதான் என்றால் அது மிகையல்ல. எனவே இன்றைய நேயநேரம் நிகழ்வில் செவிச்செல்வம் என்ற தலைப்பிலான உங்கள் அனுபவ கருத்துக்களை சுருக்கமாக நேர்த்தியாக பகிர அழையுங்கள். 04132275240 அல்லது 04132275250 இந்த நிகழ்ச்சி நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர். வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: யார் இங்கிருந்து?
1: சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க,
1: இன்னைக்கு தலைப்பு சொல்லுங்க ஐயா.
0: செவிச்செல்வம்.
1: அதாவது கற்றை விட கேட்டல் நன்று அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறது செவி மடித்து கேட்கும் பொழுது நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம். பெரியவங்க சொல்லுவாங்க, நல்ல விஷயங்களை கேளு, அது உனக்கு மனசுக்குள்ள பதிஞ்சு உன்னை அடுத்த படிநிலைக்கு உயர்த்தும் அப்படின்ட்டுன்னு. நமக்கு படிச்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு கேட்கும்படி சொல்லணும். மற்றவங்க பேசுறாங்க அப்படின்னா ஆர்வத்தோட கேட்கணும், அது ரொம்ப முக்கியம். என்ன பேசுறோம் அப்படிங்கறது முக்கியம், ஆனா என்ன கேட்கறோம் அப்படிங்கறது அதை விட முக்கியம். காரணம், எதை நம்ம அதிகம் கேட்கிறோமோ அதை பத்தி தான் நம்ம பேசுவோம். அதனாலதான் சொல்லுவாங்க, நல்ல நட்போட நல்ல விஷயங்களை கேட்கும்படி நீ உன்னுடைய நட்பு வட்டத்தை அமைச்சுக்கோ, அது உன்னை அடுத்த படி நிலைக்கு அழைத்து செல்லும் அப்படின்ட்டுன்னு. அப்போ கேட்டல் அப்படிங்கிறது ஏன் ரொம்ப முக்கியம்? நம்மளுடைய சிந்தனையே தூண்டும், நம்மளுடைய அறிவை இருக்கும், நம்ம மற்றவங்களுக்கு என்னத்த கேட்டோமோ அதை உள்வாங்கி கொண்டு மற்றவங்களுக்கு விஷயத்த சொல்வோம். நீங்க யோசிச்சு பாருங்க, செவி வழியாக எழுதப்படாத பல செய்திகள் அப்படிங்கறது அக்காலகட்டத்தில் செவி வழி செய்திகள் அப்படின்னு போச்சு. இதற்கு முக்கிய காரணம் என்ன? அப்போ நிறைய நபர்கள் செவியை மடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அற்புத விஷயத்தை தான் பிரதிபலிக்கிறது. அதே மாதிரி இனிமையான சொற்களை நம்ம கேட்கும் பொழுது அதிகம் நம்ம சிந்திக்கிறோம்.
0: ஹலோ சொல்லுங்க.
1: ஆமா ஆமா, இனிமையான சொற்கள் அதிகம் கேட்கும் பொழுது நம்ம அதிகம் சிந்திக்கிறோம். அதே மாதிரி கேட்கக்கூடிய சொற்கள் ஒவ்வொன்றும் நம் நடக்கும்படி இருக்கிறோம். சொல்லுவாங்க, பேச்சு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் பட்சத்தில், நேர்மறையாக இருக்கும் பட்சத்தில் கேட்பவர்கள் நிச்சயம் கேட்பாங்கன்னு. அத நம்ம பேசக்கூடிய குரலினுடைய துணி கூட மற்றவர்களை சிறப்பாக கேட்க வைப்பதற்கான திறன் இருக்கு. ஒரு செய்திய கூட நீங்க அழக ஏற்ற இருக்கத்தோடு பேசி பாருங்க, செவியும் அடுத்த ஆட்கள் கேட்பாங்க, மனசுக்குள்ள ஊடுருவோம். ஆனா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ட்டுன்னு நம்ம அப்படியே ஒரு ஏற்ற இருக்கத்தோட நம்ம பேசாம இருந்தோம்னா மற்றவங்க கிட்ட என்ன சொல்றோம் அப்படிங்கறதே புரிய வராது. எவ்வளவு ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகம் கேட்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய அறிவு அப்படிங்கிறது பல மடங்கு பெருகுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கு. நல்லதை கேட்டு

0: நல்லதை பேசுவோம், நல்லதை கேட்க நம்மளுடைய சிந்தனைகளும் நம்ம நம்ம கேட்ட விஷயத்த நான்கு பேரு அவர்கள் கேட்கும்படி நாம் சொல்லவும் செய்யணும். அதுதான் கேட்ட விஷயத்தான படிநிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்போம். எனவே நல்ல விஷயங்களை கேட்டு நாம் அனைவரும் பெயர்படுவோம். வானொலி நிகழ்ச்சிகளை கேட்கறதுனால எவ்வளவு விஷயம் நம்ம பயன்பெறோம். அதனால முதல்ல இந்த கேட்கக்கூடிய வழக்கம் வருவதே காரணம் வானொலி தான். வந்து கிடையாது, ஆனா அந்த பாடல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்து அந்த விஷயங்களை கேட்கறதுனாலதான் ஒவ்வொருவரும் சிறந்த பேச்சாளராக உருவாகி இருக்கிறோம். அன்றே வானொலி நேயர்கள் ஒவ்வொருவருமே சிறந்த கேட்கக்கூடிய திறன் படித்தவர்கள் தான். நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம். அந்த காலத்துல படிப்பறிவு இல்லாட்டினாலும் பெரியவங்க வந்து பல விஷயங்கள் சொல்லுவாங்க, அதாவது பழமொழிகள் மூலமாவே சொல்லுவாங்க. காற்றுல போதை தூற்றி கொள்ளும் சொல்லுவாங்க. அப்புறம் அஞ்சு பெற்ற அரசு நாட்டியாவான்னு சொல்லுவாங்க. ஆனா அஞ்சு பெற்றது அரசு நாட்டியாவான்னா அஞ்சு இது இல்ல, அந்த அதாவது போறாம சிஎன்னா இதுகளை எல்லாம் விடுத்தா ஆண்டி அந்த அதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் ஆண்டி ஆவாங்க. அதே மாதிரி இப்ப பிள்ளைய சொல்லு பேசி கேட்காத பிள்ளைய, துரோகம் செய்ய நண்பன், அப்புறம் மனைவி பொறுப்பு இல்லாத மனைவி, பொறுப்பு இல்லாத தகப்பன், இவங்கெல்லாம் இருந்தா தான் ஆண்டி ஆவாங்கன்னு அதாவது உள்ள வச்சு காரணம் வச்சுதான் பேசுவாங்க. அதே மாதிரி இது கோழி பிடிக்க தெரியாதவன் கூரை ஏறி வைகுண்டம் போனானான்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து அவங்களோட இதுதான், அந்த அனுபவ வார்த்தைகள் தான். கல்வி கற்று மேன்மையடைஞ்சு மேதாவி ஆகி அத வெளியே சொல்றவங்க குறைவா தான் இருந்திருக்காங்க ஆதி காலத்துல. அப்ப பழமொழிகள் மூலமாவும் நம்மளுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு மூலம் எங்க அம்மா சொல்லுவாங்க, யாராவது பேசுனா அத ஒண்ணு நினைச்சுக்கிறாத, அதே உடம்புல என்ன காத்து தொங்குற மரமாவா மாறப்போகுது, அதையே தட்டி விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதே மாதிரி விட்டு கொடுக்குறது கெட்டு போட்டு போறது இல்லைன்னு இப்படி ஒழுக்க முடியாரோட வாய்கள் பொருட்கள்னால பயன்பெற்றவங்க ஏராளம் ஏராளம். நல்ல மனிதர்கள் வந்து சான்றோர்கள் வந்து நல்லதையே தான் பேசுவாங்க எப்பவுமே. இப்படி கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால அந்த காலத்துல வந்து கேட்பாங்க, கேக்குறது அதிகமா இருந்துச்சு. இன்னைக்கு தான் கேக்குறது எதுவுமே இல்லையே, பாக்குறதுதான் அதிகமா இருக்கு இல்லையா.
1: செவி வழியா நல்ல செய்திகளை கேட்கணும், அது அதுபடி நடக்கணுங்கிறது இப்ப குறைஞ்சிருச்சு. அது நீங்க சொல்றது உண்மை.
2: இளவட்ட பிள்ளைய பூராமே அந்த செல்ல பாக்குதுங்க. அதாவது நம்மளுக்கு என்ன இருக்குங்கறத உணர்றது கிடையாது, செல்லுல என்ன இருக்கு அதுல என்ன கொண்டு வர்றாங்க என்ன குடுக்குறாங்க அப்படிங்கறத உணரும் போது நம்மளுக்கு எப்படிப்பா கற்பனை வளம் தோன்றும், நம்மளுக்கு எப்படிப்பா நன்மைகள் சேரும். கேக்குறதுனாலதான் நன்மைகள் சேருமே ஒழிய பாக்குறதுனால ஒருபோதும் காட்சிகள் மூலமா நம்ம நன்மையா பெற முடியாது. காட்சிகள் வந்து கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெயின் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப அதன் மூலமா பெரியவங்க சான்றோர்கள், இப்போ சான்றோர்கள் பெரியவங்க அப்படின்னா தனித்தனியா பிரிக்கப்படுறது கிடையாது, வீட்லயே இருப்பாங்க. நம்ம வீட்லயே தாத்தாவோ பாட்டியாவோ சின்ன தாத்தாவோ சின்ன தாத்தா சின்ன பாட்டியோ சித்தப்பாவோ அத்தையோ இவங்க எல்லாம் வந்து கேட்டு கேட்டு வளர்ந்தவங்க அவங்ககிட்ட இருக்கும் நிறைய விஷயம்.
1: கதை மூலமாவே நல்ல நல்ல செய்திகளை சொல்லுவாங்க, நகைச்சுவை மூலமா நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்ப குறைஞ்சிருச்சு.
2: அதாவது இப்ப ஒரு வார்த்தைக்கு மறு வார்த்தை பேச விடுதுங்களா பிள்ளைய?
1: இல்ல
2: அதாவது வீட்லயே பெத்தவங்க ஏப்பா பத்திரமா போன்னு சொல்லுவாங்க, அந்த பத்திரமா போகும் சொல்லையிலேயே வேகமா வெளியேறிடுவாங்க பிள்ளையெல்லாம். ஆனா அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க, ஹெல்மெட் மாட்டிட்டியாப்பா ஸ்டாண்ட இறக்கி விட்டுட்டு போப்பான்னு சொல்லுவாங்க. அதை கேட்காமயே போயிருவாங்க வெளியில, போனா என்ன ஆகும், விபத்துக்குள்ளாயிடுறாங்க பத்திகளா நிறைய பேரு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து கேட்டு நின்று அவங்க என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் அறிஞ்சு நம்ம வெளியில போகும்போதுதான் நம்மளுக்குள்ள நல்ல விஷயங்களை நம்ம பின்பற்ற முடியும். கேக்குறதுனால நல்ல பலன் அளிக்குது, பிறருக்கும் பாதிப்பு இல்லாம ஆகுது. அதை கேக்குறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம மதிப்பும் கூடுது. ஆக நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறோம், என் பிள்ளை என் பேர என்ன நான் என்ன சொல்றத அப்படி தப்பாம கேட்பேன் அப்படின்னு ஒரு மதிப்பும் உண்டாகும். அப்ப பிறரோட நன்மையவும் நாடுது. அதே மாதிரி யாரும் வேலைக்கு போற இடத்துல அரை குறையா கேட்டுட்டு நம்ம வெளியேறிட்டோம்னா நம்மளுக்குள்ள வேலை கூட பறிபோயிடுற வாய்ப்பு கூட இருக்கும். அதாவது நம்ம கேட்டு பேச கேட்டு எதையுமே உணர்ந்து சொல்றதுனால நம்ம தொடக்க புள்ளியா மாறுவோம். அந்த இடத்துல நம்ம கேட்காம வெளியேறினா நம்ம முற்றுப்புள்ளியா மாறிடுவோம் அந்த இடத்துல.

0: நம்ம கோபப்பட்டு வெளியேறும் போது நம்ம முற்றுப்புள்ளியா மாறுறோம். நம்ம பொறுமையா எதையும் கேட்டு சைபத்தன்மையோட பெரியவங்கிட்டயோ இல்ல அதிகாரிகிட்டயோ இல்ல நம்ம வேலை பாக்குற பணியிடத்திலயோ இல்ல கணவன் மனைவிக்குள்ளயோ கேட்டு பேசும்போது நம்ம தொடக்க புள்ளியா மாறி பிறருக்கும் நன்மையை விளைவிக்க முடியும். நன்றிங்க.
1: வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து?
2: எங்கள் தோழருக்கு முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம்.
2: கலையரசு நல்லா பாடு
1: சொல்லுங்க.
2: உனக்கு சொல் புத்தி இல்லைனாலும் சுய புத்தி இல்லைனாலும் இந்த சொல் புத்திங்கிறதாவது கொஞ்சமாவது இருக்க கூடாதா? சுயமா சிந்திக்க தெரியாத நீ மட்டுக்கு சொல்ற வார்த்தைய காது கொடுத்து கேட்க கூடாதா? அதுக்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்க கூடாதா? இப்படி சொல்லி கிராமங்கள்ல பேசுறத நம்ம காது கொடுத்து கேட்டிருப்போம். இந்த வார்த்தையை உங்களுக்காக நாங்க சொல்லல. அடுத்தது வந்து நம்ம நீ எவ்வளவுதான் நிறைய படிச்சிருந்தா கூட எவ்வளவுதான் பட்டங்கள் பெற்றிருந்தா கூட எவ்வளவுதான் நம்ம ஒரு பெரிய பதவியில் இருந்தா கூட அந்த சொல் புத்திங்கிறது இருக்கு பாரு, மற்றவங்க கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய கருத்துக்கள், அந்த கருத்துக்கள் வந்து நிறைய இருக்கும். அந்த கருத்துக்கள் வந்து நம்மளுக்கு வந்து வாழ்வியல் படிப்பினைகள்ல, வாழ்வியல் கருத்துக்கள்ல, வாழ்வியல் சிந்தனைகள்ல, விழிப்புணர்வுகள்ல அள்ளி கொடுக்கற மாதிரி இருக்கும். அப்பவே சொன்னேன்னா கேட்டியா? முன்னே நீ கேட்டிருந்தா இவ்வளவு வாழ்க்கையில சிக்கலை அனுபவிச்சிருக்க வேண்டிய தொல்லைகள் வந்திருக்காதே. யாரு சொன்னதுக்கு நீ கேட்ட? இன்னைக்கு நான் சொல்றது நீ கேட்க போறேன் அப்படின்னு பேசுறதையும் நம்ம கிராமங்கள்ல காது கொடுத்து கேட்டிருப்போம். அப்படி கேட்கிற நேரங்கள்ல அந்த சொல்கிறவர் சொல்றது காது கொடுத்து வாங்கிக்குவாரு. சிலர் இது தவறுன்னு உணர்வாங்க, சிலர் கேட்டுக்கிற மாதிரி நடிக்கிறதும் உண்டு. ஒரு சிலர் இவர் என்ன சொல்றது நாம என்ன கேட்கறது நமக்கு தெரியாத விஷயமா அப்படி சொல்லி கடந்து போற சிலரையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பட்டிமன்றம் வழக்காடு மன்றம்ன்ற இடத்துக்கு நீங்க போயிட்டு பாருங்க, அங்க காது கொடுத்து கேட்கிற நேரங்கள்ல எத்தனை நிகழ்வுகள், எத்தனை செய்திகள், எத்தனை கருத்துக்கள், அத்தனையும் நம்ம இந்த பட்டிமன்றத்திலே வழக்காடு மன்றத்திலே நாம வாங்கிக்கிற போது அங்க இருக்கக்கூடிய அறிஞர்கள், அங்க இருக்கிற கவிஞர்கள், அங்க இருக்கிற நடுவர்கள் இவங்க நிகழ்ச்சியை வடிவமைச்சு கொடுக்கற நேரங்கள்ல எவ்வளவு செய்திகளை நம்ம உள்வாங்க முடியுது? இந்த செய்திகள் மூலியமா எவ்வளவு நமக்கு எவ்வளவு கருத்துக்கள் நமக்கு நமக்கு மனசுல பதியுது? ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை சாடியா இருப்பாங்க, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை சாடியா இருப்பாங்க, மாமியார் மருமகளுக்குள்ள ஏழாம் பொருத்தமா இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற நேரங்கள்ல சிலர் அறிவுரை சொல்வாங்க, ஏம்பா என்னப்பா தூய்மா போறம்பா, எதுக்குப்பா ஒரு சும்மா ஒரு அடி மண்ணுக்காக போயிட்டு அண்ணன் தம்பிக்குள்ள இப்படி பக்கமே பண்ணிக்கிறீங்க, ஏம்பா ஏமா உங்க ஒத்தாவருக்கு தாம்மா ஒத்துமையா இருக்கம்மா, எதுக்குமாப்பா சண்டை உங்களுக்குள்ள, உங்களுக்கு பங்கு பாகத்தை பிரிச்சு கொடுத்தாச்சு, உங்களுக்கு வீட்டை பிரிச்சு கொடுத்தாச்சு, அவங்க அவங்களுக்கு அவங்க குடும்பம் அப்படின்னு சொல்றதையும் நம்ம காது கொடுத்து கேட்கிறோம். இப்ப இருக்கிற இளைஞர்கள்ல ஒரு சிலர் தவறான பழக்க வழக்கங்களை பொறுத்து நம்ம நேரடியா பாக்குறோம் கிராமங்கள்ல. அப்படி பாக்குற நேரங்கள்ல இப்பா இதெல்லாம் உன்னுடைய உடல் நலத்துக்கு தான் சொல்றேன், இந்த மாதிரி கெட்ட பழக்கத்தெல்லாம் கொஞ்சம் விட்டு தொலைச்சிடுப்பா, அப்பதான் எதிர்காலத்துல நல்ல உடல் நலனோட இருப்ப, உனக்கு பொண்ணு கொடுப்பாங்க, உனக்கு வர துணைவியாரும் நல்ல ஒரு கணவன் கிடைச்சிருக்காங்க, நல்ல ஒரு மருமகன் கிடைச்சிருக்கிறாங்க, நல்ல ஒரு மகன் கிடைச்சிருக்காங்க சொல்லி எல்லாருமே நல்ல உறவு கிடைச்சிருக்க பெருமைப்படுவாங்கப்பா அப்படின்னு சொல்ற நேரங்கள்ல நம் நலன் எதிர்கால நலன் இதை கவனத்துல எடுத்துக்கிட்டு மனம் மருந்து தெரிஞ்சிருந்தா அவங்க வாழ்க்கை எவ்வளவு மொழிமயமா எதிர்காலத்துல அமையும்? இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம யோசிக்கிற போது பேசுகிற போது நிறைய நிறைய நிறைய செய்திகள். எங்க பாட்டி எங்க தாத்தா அங்க சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய எனக்கு சொல்லுவாங்க, எங்கிட்ட நிறைய பேசுவாங்க. இதை விட எங்க பெரியப்பா எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுப்பாரு, இப்படிதான் வாழணும், இப்படி வாழக்கூடாது, அலட்சியமா இருக்கக்கூடாது, ஆணவமா இருக்கக்கூடாது, கோபமா இருக்கக்கூடாது, பிடிவாதமா இருக்கக்கூடாது, பொறுமை எனும் நகையணிய வேணும், சிக்கனமா இருந்து சேமிக்க கத்துக்கணும், எதிர்காலத்தை பத்திய சிந்தனை உன் வாழ்க்கையில எப்பவுமே இருந்துருக்கணும் சொல்லி எங்க பெரியப்பா நிறைய விஷயங்களை பேசுவாரு சொல்வாரு. அதெல்லாம் நான் கவனம் எடுத்துட்டு நடந்ததுனால இன்னைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழறதுக்கு அடித்தளமே

0: அந்த வார்த்தைகள், அந்த சொற்கள், அந்த
1: செவியால் கேட்ட நல்ல கருத்துக்கள்,
0: அதே சொற்களை என்னுடைய மகனுக்கு நான் கொடுத்து விட்டு இருக்கிறேன். அதேபடி அவர் பின்பற்றி கவனத்தில் இருந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. என்னுடைய மகனுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன், மகள் மருமகளுக்கு கொடுக்கறேன், என்னுடைய மகனுக்கு கொடுக்கறேன், ஏன் இப்ப இருக்கிற பேரனுக்கு கூட கொடுக்கறேன். என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய சொற்களை, இதெல்லாம் அவங்க கவனத்தில் எடுத்துட்டு இருக்கிறதுனாலதான் நல்ல ஒரு வாழ்க்கை வாழறாங்கன்னா. வாழ்க்கைய திறம்பட வடிவமைக்கிறதும் நாம தான், சீரழிஞ்சு போறது நாம தான். எந்த ஒரு விஞ்ஞல் பூச்சியும் வாயென வருந்தி அழைப்பதில்லை. சொல்ற பேச்சை கேட்டு நடந்த நம்ம கேட்ட இடையூறு, இதை தாண்டி இன்னமும் நிறைய செய்தி இருக்கு. ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சிருந்தேன்
1: சொல்லுங்க.
0: இருசக்கரத்து வாகனத்துல போவாரு, அந்த அந்த தொடி கைபேசியை காதுல வளைச்சு வச்சுக்கிட்டு போவாரு, அந்த பக்கம் இருக்கிற ஸ்டாண்டு ஸ்டாண்ட தள்ளாம போவாரு. அதை கூப்பிட்டு சொல்லுங்க, அதை கவனத்துல வாங்கிக்க மாட்டாரு. நம்ம வண்டியில ஏமா அவ்வளவு வேகமா போற, இப்பதான் வண்டிகள் நிறைய ஆயிப்போச்சு, கொஞ்சம் ஏமாந்தா போத வந்து அடிச்சு போறானுங்க, அப்புறம் வண்டி சேதாரமாகும், உனக்கு உடல்நலம் பாதிக்கப்படும், அடிப்படும். அதனால பொறுமையா

0: கைபேசியை காதல வளர்ச்சி வச்சுக்கிட்டு போவாரு. அந்த பக்கம் இருக்கிற ஸ்டாண்டு ஸ்டாண்ட தள்ளாம போவாரு. அதை கூப்பிட்டு சொல்லுங்க, அதை கவனத்துல வாங்கிக்க மாட்டாரு. ஏம்பா வண்டியில ஏம்பா அவ்வளவு வேகமா போற, இப்பதான் வண்டிகள் நிறைய ஆகி போச்சு, கொஞ்சம் ஏமாந்தா போதும் வந்து அடிச்சு புறானுங்க, அப்புறம் வண்டி சேதாரமாகும், உனக்கு உடல்நலம் பாதிக்கப்படும் அடிப்படும், அதனால பொறுமையா போப்போம்னு சொன்னா யாரு காத்து கொடுத்து கேக்குறா? ஒவ்வொரு நாளும் நம்ம தினசரிகளை படிக்கிறோமே, எவ்வளவு இரு சக்கர விபத்துக்களை பாக்குறோம், எவ்வளவு நான்கு சக்கர விபத்துக்களை பாக்குறோம், இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சொன்ன சொல்லை மறந்துடலாமா? மறக்க கூடாது, மறக்காம நினைவுல தடம் பதிச்சா மட்டும்தான் இது மாதிரி இடையூறுகள்ல இருந்து நம்ம தப்பிச்சு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழணும்னு சொல்றதும், மற்றவங்க சொல்ற சொல்களை மற்ற சொல்லக்கூடிய கருத்துக்களை கவனத்துல தடம் பதிச்சுக்கிறதும், மிக விழிப்புணர்வோட இருக்கிறதும், அலட்சியத்தை தவிர்க்கிறது மட்டும்தான் இதுக்கான சரியான தேடல். இது போன்ற மிகச்சிறந்த தலைப்புகள் நாங்க ரெண்டு நாளா நாங்க கேட்கிற போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். இது போன்று இன்னமும் நிறைய தலைப்புகளை எங்களுடைய நிகழ்ச்சி அமைப்பாளர், எங்களுடைய நிகழ்ச்சி பொறுப்பாளர் எல்லாம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து காத்து கிடக்கிறோம். ஏன் உங்ககிட்ட இருந்து கூட நிறைய செய்திகள் இருக்கு, நீங்க சொல்றதே நாங்க கேட்கிறோம், உங்க பேச்சு கேட்கறோம், எங்க பேச்சு நீங்க கேக்குறீங்க, எங்களை இந்த அளவுக்கு பேச வச்சதே வானொலி தான், எங்களுடைய சொற்களை வெளியே கொண்டு வந்ததே வானொலி தான், எனக்கு தொடக்கத்துல பேச தெரியாது, அப்படி நாம நான் உண்டு என் வேலை உண்டு என் தொழில் உண்டு இருப்பேன், இந்த அளவுக்கு என்ன அறிவாந்து பேச வச்சிருக்க சொன்னதுக்கு முதன்மை காரணம்
1: வானொலி,
0: அகில இந்திய வானொலி. அதனால இப்ப இருக்கிற இளைஞர்கள் தொடு கைபேசி கணினி தொலைக்காட்சி அப்படிங்கிறத விட்டு ஒழிச்சுட்டு தவறான நண்பர்களை இனங்கண்டு அவர்களை விட்டு விலகி நற்பண்புகள் இருக்கிறதும் மூத்த குடிமக்கள் சொல்றத கவனத்தில் எடுத்துக்கிறதும் வாழ்க்கையில திறம்பட தரவுபட வழிபடி அமைக்கக்கூடிய ஒரு திறவுகோள். நிறைய செய்தி இருக்கு, இன்னமும் நம்ம எதிர்பார்க்க நேரங்களும் இருக்கு. நன்றி
1: நன்றி நன்றி. வருக, வணக்கம்.

0: வருக வணக்கம்.
1: சதீஷா, முருகானந்தம்.
0: முருகானந்தம் பேசுறேன்.
1: வணக்கம் தம்பி. முருகானந்தம்
0: சொல்லுங்க.
1: திருப்பத்தூர் சையர் பேசுறேன் தம்பி. ஒரே ஒரு முறை தலைப்பு மாற முடியும் சொல்லுங்க தம்பி. தலைப்பு
0: செவிச்செல்வம்.
1: செவிச்செல்வம், அதாவது செவிச்செல்வம் என்றது காதால் கேட்பதுதான் செவிச்செல்வம். அந்த காது கொடுத்து கேட்டேன் என்ற சொல்லுக்கு ஒரு மரியாதை உண்டு தம்பி. அதுக்கு சில பாடல்களும் உணர்த்துது. மாறாதை மாறாது மனமும் குணமும் மாறாது அப்படின்ற ஒரு அருமையான பாடல் இருக்கு. நீங்க என்னதான் செவி கொடுத்து கேட்டாலும் அந்த மனமும் குணமும் மாறாது என்று அந்த காலத்துல பாடல்கள் பாடியிருக்காங்களே, அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? அதுக்கடுத்து ஒரு வரி இருக்கு. இரண்டு மனம் வீண்டும் இறைவனிடம் கேட்பேன், நினைத்து வாழவும் மறந்து வாழவொன்று. அப்போ நினைத்து வாழவொன்று மறந்து வாழவொன்று, இது காதலுக்கு மட்டும் இல்லை, இது காதலை நான் குறிப்பிடலை, வாழ்க்கை நடைமுறையை நான் வந்து சொல்றேன். இப்ப தம்பி, இப்ப காது எல்லாமே காதால் தானே கேட்கிறோம்.
0: ஆமா.
1: அப்ப அந்த காதால கேட்பது சரிசா சரியா கேட்பது உண்மை என்றால் அப்ப கண்ணால் பார்ப்பது எது, வாயால் பேசுவது எது? வாய் மூலமா பேசினாதான் அந்த காது கேட்க முடியுது. அந்த காது கண் பார்வை தெரியுது. தலையில உள்ள பாகங்கள் முக்கியமான பாகங்கள் தம்பி. உடலில் உள்ள முக்கியமான பாகங்களே வந்து தலையில் தான், முண்டை இல்லைன்னா உடனே இல்லைன்னு சொல்றாங்க. அது கீழே எத்தனை உறுப்புகள் இருக்கு, இடையும் இருக்கு, உறையில் இருக்கு, எல்லாமே உறுப்புகள் இருக்கு. ஆனா அடிப்படையே வந்து தலை தான். அந்த தலைக்கு காரணம் வந்து வாய் சொல், அச்சபி வழியா கேக்குறது எல்லாமே. இப்படி கண் பாதகங்களும் கேக்குறது. செடி இருந்தும் வந்து காது இருந்தும் செவிடாடான்னு கேக்குறோம். சில பேர் உண்மையிலேயே செவிடா காது எதுவும் செய்ய முடியாது. இதுக்கு எதுக்காக இது வச்சுன்னா, செவி வழின்றது வந்து பொய்யா கூட இருக்கலாம், உண்மையும் பொய்யாகலாம், பொய்யும் உண்மையாகலாம். அது நம்ம சொல்றது பொறுத்துதான் இருக்கு தம்பி. சொல்வதும் கேட்பதும் வாழ்க்கையுடைய
0: கேட்பது வந்து நம்ம பகுதி

0: பார்த்து ஆராய்ந்து கொள்ளணும் இது சரியா இல்லையா அப்படின்ட்டு. அதுதான் நமக்கு முக்கியம்.
1: உள்ளம் என்பது ஆமை, அது உண்மை என்பது உண்மை. தொழிலில் வருவது பாதி அப்படின்ற பாடல் கூட இருக்கு. ஆனா தான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட பல பாடல்கள் இருக்கின்றது. இது வந்து உள்ளத்தின் கதவுகள் கண்கள் அப்படியே அந்த உள்ளத்தில் வந்து வரதான் தம்பி எல்லாமே வெளிப்படையா சொல்றது. கவிஞர்களும் அந்த வந்து பேசுறது வந்து எல்லாமே உள்ளத்திலிருந்து தான் வருது. அந்த உள்ளத்திலிருந்து எழும் கூடிதான் அந்த கவிஞர்கள் அவங்க வந்து கையாள எழுறாங்க. ஆகையினால பெரியவர்களும் வந்து அதை பத்தி உணர்ச்சி சொல்லியிருக்காங்க. பெரியவர்களும் எத்தனையோ வழியிலே கா செவி வழியா கேட்கறதோட அது செயல்முறைப்பட்டிருந்தாரு. அது அதை வந்து நம்முடைய உடல் மொழியோட ஒத்து போகணும் தம்பி. எதுவுமே தந்தை முருகானந்தம் வாழ்க்கையுடைய பயணங்கள் வந்து முடிவதில்லை. அது எதுக்காக சொல்றன்னா செய்தி வழி கேட்டு அந்த செய்தி வந்து உண்மையா பொய்யா என்பதை ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டியது எல்லாமே நம்முடைய உள்மனம் தான். அந்த உள்மனது வந்து சரி என்று ஒப்புக்கொண்டால் சரின்னு சொல்லலாம். உள்மனசு ஒத்துக்கலன்னு வச்சுக்கீங்க, வெளிமனத்துக்கும் உள்மனத்துக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. அதனால செடி வழி வந்து ரொம்ப நல்லா இருக்கு செய்தி. அந்த செய்தியை வந்து நம்ம என்ன பண்ணா அதை ஆராய்ந்து பார்க்கணும் உண்மையா புரியான்ட்டு. என்னுடைய அதுல உங்களுடைய தலைப்பு இதுதான் என்னுடைய பேர் தெரிஞ்சு. நன்றி முருகானந்தம்.
0: நன்றி நன்றி. வணக்கம்.
2: ஓம் சக்தி. வணக்கம்.
0: யார் இங்கிருந்து
2: சார்? ரெண்டுக்கு அவர் முந்திக்கிருஷ்ணன்
0: சொல்லுங்க.
2: அதாவது சார் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம என்னதான் படிச்சாலும் நம்முடைய மனசுல நிக்காது சார், நிக்காதுங்க. அதை காதால கேட்கறதுக்கு அதான் வள்ளுவர் சொல்லி கேட்பாங்க. எடுத்துமே முத குரல் செல்வத்தில் செல்வம் திருச்செல்லும் மச்செல்லும் செல்வத்தெல்லாம் தலை. எடுத்துமே முத குரல் சொல்லிக்காருங்க. அதனால நம்ம வந்து அந்த கேட்கறது காதால கேட்டா நம்ம நிச்சயம் வந்து நம்ம படிக்கிறத விட காதால கேட்டு நம்ம நிச்சயம் பயனடைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த கருத்துக்கு இன்னும் ஒண்ணு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன கருத்துக்கள் சொல்றோமோ அந்த நல்ல கருத்துக்கள் எடுத்துக்கணும். நல்ல கருத்துக்களை விட்டுருவாங்க சார். அதை வந்து கடைபிடிச்சாய வாழ்க்கையில கண்டிப்பா முன்னுக்கு வாய்ப்பு இருக்கும் சார். ஆமா சார்,
0: சரி வாய்ப்பு
2: கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு சார். ஆமா சார், நன்றி நன்றி.

நேயர் நேரத்தின் இன்றைய தலைப்பு செவிச்செல்வம். உங்கள் அனுபவ கருத்துக்களை சுருக்கமாக நேர்த்தியாக பகிர அழையுங்கள். 04132272245 அல்லது 04132272550.

0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்கிருந்து?
1: நெய்வேலி கிழக்க வந்திய மறுபடி இப்பம் சரவணன்.
0: சொல்லுங்க.
1: சொல்லுக சொல்லி பயனுடைய சொல், பயனுடைய சொல்லற்கு சொல்லி பயனுள்ள சொல். ஒரு மனிதன் பாத்தீங்கன்னா சராசரியாக 7000 10000 வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க ஒரு நாளைக்கு.
0: சரி.
1: நேர்மறையான வார்த்தைகள், வார்த்தைகளை பயன்படுத்துறோம், எத்தனை வார்த்தைகள் எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துறோம்னு அதை கொஞ்சம் உணர்ந்து பார்க்கணும். நாமளும் பேசிக்கிட்டே இருக்கோம், அவங்களும் கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாமளும் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த எத்தனை வார்த்தைகள் வந்து பயனுடைய வார்த்தைகளை போய் சென்று சேருது, அதை கவனிக்கணும். முதல்ல மனதை தரமாக்கும் வார்த்தைகள் மந்திரம். ஒருத்தவங்க ஒரு செவியில போய் சொல் சேருதுன்னா அவங்களுக்கு பயனுடையதா இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும், நாம் சொல்லுவர்களும் பயனுள்ளதா இருக்கும். அதிகமான நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நம் வாழ்வில் முன்னேற வழிவகுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 11:35. நேயநேரத்தின் இன்றைய தலைப்பு செவிச்செல்வம். உங்கள் அனுபவ கருத்துக்களை சுருக்கமாக நேர்த்தியாக பகிர அழையுங்கள். 0413-2272-2450 அல்லது 0413-2275-2250.
5: தம்பி.

0: நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து?
1: நான் சுதா பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா.
1: நல்ல தலைப்பு சார். அதாவது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரே நமக்கு வந்து நல்ல ஒரு திருக்குறளை கொடுத்துருக்காரு இல்லைங்களா, அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு தலைப்பு. மிகவும் ரொம்ப நல்லது சார். யாரு பேசினாலும் எதை பேசினாலும் நம்ம கேட்கணும் முதல்ல. அதான் செவி நமக்கு வந்து கொடுக்குற ஒரு முக்கியம் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நம்ம வந்து நம்ம காது கொடுத்து யாரு பேசுறதுன்னு முதல்ல கேட்கணும். கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நல்லது கெட்டது அப்படின்றது அப்புறம் ஆராய்ச்சி பண்ணணும். அது முழுமையா நம்ம கேட்க கேட்கதான் நமக்கு வந்து நல்ல ஒரு கருத்துக்கள்லாம் நம்ம நிறைய கேட்கலாம். அதுக்கு கேட்கிற செல்வம்னு சொன்னோம்னாலே நம்ம ஆல் இண்டியா ரேடியோவே சொல்லலாம். அதுல நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டே இருக்கிறாங்க இல்லைங்களா. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நிறைய தகவல்கள் வருது. அத ஒண்ணு ஒண்ணுமே நம்ம கேக்குறப்போ அற்புதமான தகவல்கள் வந்து நமக்கு சேர்ந்துகிட்டே இருக்குது. நமக்கு அதன் மூலம் வந்து செவிக்கு மட்டும் விருந்தா இல்லாம இனிமையா இல்லாம நமக்கு அறிவையும் நமக்கு நிறைய வழங்கறதுனால அந்த செவி செல்வம் வந்து ரொம்ப முக்கியமா படுது சார். எல்லாருமே நம்ம பொதுவான கருத்து வந்து நிறைய கேட்கணும். நிறைய விஷயங்களை நிறைய தகவல்களை படிக்கிற மாதிரி நம்ம எவ்வளவு படிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய கேட்கறதும் நம்ம செஞ்சோம்னா நமக்கு வந்து நிறைய அறிவுகள் வந்து வளரும். நம்ம வந்து செவிக்கு வந்து விருந்து படைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்றதுதான் சார் என்னுடைய தாழ்மையான கருத்து சார்.
0: சிறப்பான கருத்து நன்றிமா.
1: நல்ல அற்புதமான தலைப்பும் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சூப்பர் சார்.
0: நன்றிமா.
1: நன்றிங்க சார்.
0: வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார்.
0: யார் எங்கிறது?
2: எம் அபுசாலி தாண்டவமூர்த்திக்கு போம்.
0: சொல்லுங்க.
2: நம்ம அன்பான செல்வம் வந்து விலை கொடுக்க வாங்க முடியாத செல்வம் இந்த கல்வி செல்வம் தான் சார். எவ்வளவு செல்வத்தை நம்ம விலை கொடுத்து வாங்கிக்கலாம், இந்த செல்வத்தை மட்டும் நம்ம விலை கொடுத்து வாங்க முடியாது. யாராலும் நம்ம கிட்ட இருந்து பறிக்க முடியாது.
0: பறிக்க முடியாது. ஆமா
2: ஆமா சார். உழைப்பு நேர்மை உண்மை இது இருந்தாலுமே நம்ம எங்க போனாலும் பிழைப்பை தேடி கொள்ளலாம் சார்.

0: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா.

0: உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
1: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

0: நிகழ்ச்சியிலும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: மீண்டும் மா கலையரசு
0: சொல்லுங்க.
1: ஆத்திச்சூடியும் கொன்றை வேந்தனையும் திருக்குறளையும் ஒட்டுகளை படிக்க சொல்லி நாம குடி செவி கொடுத்து கேட்கிற நேரங்கள்லயும் அந்த அந்த அந்த அந்த விஷயங்களை நாம கவனத்துல தட படிக்கிற நேரங்கள்லயும் நம்ம மிகச்சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கான ஒரு வழித்தடமா அது அமையும். மற்றவங்க மனசை காயப்படுத்துற மாதிரியோ வன்முறைய தூண்டுற மாதிரியோ ஆபாசத்தை உண்டாக்குற மாதிரியோ கோபத்தை உருவாக்குற மாதிரியோ இல்லாத மாதிரியா இருக்கணும். ஒரு சிலர் நிறைய நேரம் பேசுவாங்க, அந்த அவங்களை அருவி மண்ணன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பேசிக்கிற போது ஒரு சிலர் திரும்பி திரும்பி அவங்க சொல்லுக்கு இடம் கொடுக்காம இவங்க மறிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது இல்லாம நாம கொஞ்ச நேரம் பேச விட்டு அதை காது கொடுத்து வாங்கிட்டு அவங்க கொடுக்கறத நாம காது கொடுத்து நாம பேசுகிற நேரங்கள்ல அந்த வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கும். ஒரு சிலர் பேசுகிற போது இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாங்களா, அவங்க சொல்ல இருக்கிற நேரம் நம்ம கேட்க முடியாதா அப்படிங்கிற ஏக்கத்தை கொடுக்கற மாதிரி கூட சில வார்த்தைகள் சில சொற்கள் நமக்கு அமைவதும் உண்டு. இந்த மாதிரி வார்த்தைகளை கொடுக்கணும் சொன்னாக்க

0: நாம ஒரு முறை சிந்தித்து பல முறை சிந்தித்து ஒரு முறை வார்த்தையை கொடுக்கணும், பேசணும். நம்ம என்ன பேசுறோம், எவரோட பேசுறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி பேசணும். சில பேச்சுக்கள் சில வார்த்தைகள் வந்து மன்னிப்பு கொடுக்கற மாதிரி மன்னிப்பு கேட்கற மாதிரி ஆயிடும், அவக்கான நன்மதிப்பு செதுஞ்சு போயிடும். அப்ப யாரு இப்படி பேசினவரு, இப்படி எல்லாம் சொன்னவர் யாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வர நேரங்கள்ல ஒரு அவமானத்தை கொடுக்கற மாதிரி ஆயிடும். இப்படி சொற்கள் சொல்ற நேரங்கள் வார்த்தைகள்னு சொல்ற நேரங்கள்ல கிராமங்கள்ல வந்து பாருங்களேன், தலைகீழா இருக்கு இங்க இருக்கு நிலைமை. ஆமா, சாதாரணமா ஒரு ஒரு அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டாலும் ஒத்தா வழி சண்டை போட்டுக்கிட்டாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா வார்த்தைகள் வந்து மோசமா வந்து விடும். கோபத்தை கொடுக்கற மாதிரி அடிச்சு மாஞ்சிக்கிற மாதிரி வேடிக்கை பாக்குற மாதிரிகள்லாம் வார்த்தைகள் வந்து விழற நேரங்கள்ல என்ன இது ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு மனசு சங்கடப்படுற மாதிரி நிகழ்வுகள் சில நேரங்கள்ல நடக்கிறத பாக்குறோம். எதிர்வீட்டுக்காரனும் எதிர்வீட்டுக்காரனும் சண்டை வந்ததுன்னா பாருங்களேன், கிராமங்கள்ல கூடி நின்று வேடிக்கை பார்த்து ஒரு பேசு பொருள் ஆக்குறதையும் நாங்க பாக்குறோம். இதனால கூடுமான வரையும் நாம வார்த்தைகளுக்கு அளவிடு வைக்கணும், நம்ம வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுக்கணும். தங்க பதக்கம் அப்படிங்கிற ஒரு படத்துல கே ஆர் விஜயா அவங்க மகன் ஸ்ரீகாந்துக்கு நிறைய அறிகுறிகள் சொல்லுவாங்க, அவனை திருத்தி நல்வழிக்கு கொண்டு வந்து எவ்வளவு முயற்சி பண்ணுவாங்க. ஒரு தாயினுடைய வார்த்தை ஒரு மகனுக்கு காது கொடுத்து கேட்டிருந்த தந்தையாலே அவன் மரணம் அடைஞ்சிருப்பாரா? அந்த படக்காட்சியை பாக்குற போது உங்களுக்கு தெரியும் ஒரு தத்துருபமான படக்காட்சி அந்த படத்துல அமைஞ்சிருக்கு. அவங்க எவ்வளவு சொல்லுவாங்க கே ஆர் விஜயா அவங்க மகனுக்கு எது சொன்னாலும் அவர் ஏத்துக்கிற மனோபாவத்துல இல்லை. இந்த மாதிரி மனோபாவத்துல இப்ப இருக்கிற கிராமத்துல இருக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஏன் என்னுடைய மகள் வழி பேரனுக்கு வயசு இப்ப 17 ஆகுது, கல்லூரிக்கு போக போறாரு. சில நேரங்கள்ல நம்ம சொல்ற சொற்களை வார்த்தைகளை கவனத்துல எடுத்துக்காம போறது நாங்க பாக்குற நேரங்களுக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் வழியா தெரியும். இருந்தாலும் அவரு கொஞ்சம் பக்குவப்படுவாரு, பண்படுவாரு. நம்ம நம்ம கொஞ்சம் அவருக்கு காலதாமதம் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த பக்குவப்படுவார் பண்படுவார்னு சொல்லுகிற போதே இந்த பேச்சு எப்படி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆமா, இது போல வாழ்க்கையில வந்து அந்த ஒற்றுமைங்கிற ஒரு கூட்ட கட்ட நேரங்கள்லயும் பொறுமைங்கிற ஒரு விஷயத்தை நாம முன்னெடுத்து போற நேரங்கள்லயும் கோபத்தை விட்டு ஒழிக்கிற நேரங்கள்லயும் மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை, ஒரு உன்னதமான வாழ்க்கை நாம வாழ முடியும் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம் சொன்னா இந்த வார்த்தைகள் இந்த பேச்சுக்கள் இதுக்கெல்லாம் ஒரு ஒரு விலை உயர்ந்த இடமா இருக்கும். வார்த்தைகள்ங்கிறது மிக சாதாரணமான விஷயம் நம்ம நினைச்சிட கூடாது, அது விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிற போது எவ்வளவு விஷயங்கள் இருக்கோ அது போல பேசுகிற வார்த்தைகள் கூட ரொம்ப மதிப்பு மரியாதை நிறைய இருக்கும். அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்க கத்துக்கணும், கத்துக்கிட்டா மட்டும்தான் அது முடியும். ஒரு பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் எடுத்துட்டு அவர் பாடம் நடத்துறாரு, அவர் எவ்வளவு விஷயங்களை சொல்றாரு. ஒரு ஒரு ஒரு மருத்துவமனையில மருத்துவர் எவ்வளவு நம்மளுக்கு சொல்றாரு, இதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்கறோமா? ஒரு தாத்தா ஒரு ஆயா ஒரு பேரனுக்கு இவ்வளவு சொல்றாங்க, நம்ம காது கொடுத்து கேக்குறோமா? அப்படி சொல்லு, எல்லாரையும் சொல்லாம ஒரு சிலர் தடுமாறி தடம் மாறி போறதுனால்தான் விட்டில் பூச்சிகளா சிதைஞ்சு போயிருக்கும். எந்த ஒரு விளைக்கொழியும் விட்டில் பூச்சிகளை வா என வருந்தி அழைப்பதல்ல, நாமேதான் நம்ம வாழ்க்கையை சீரழிச்சுக்கோம். நாம சிறப்பான வாழ்க்கை வாழ நம்ம கையில தான் இருக்கு, சிதஞ்சு போறது நம்ம கையில தான் இருக்கு. எல்லாத்துக்கும் வார்த்தைகள் தான் இதுக்கு முதன்மை குறியீடு. இன்னமும் நிறைய செய்திகள் இருக்கு மாதிரி, இன்னமும் 5 நிமிஷம் இருக்கு பேசுறதுக்கு வரலாம்னு நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கோம். நன்றி
1: நன்றி நன்றி. நேர்களே, இன்றைய நேர் நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது துலாக்கோல், நேயர் கருத்து மடல்கள் தொகுப்பு. இன்றைய துலாக்கோல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக நினைவலைகள் நிகழ்ச்சியை பற்றி வந்த ஒரு கடிதம். ஒவ்வொரு சனிக்கிழமை காலை 7:02 ஒலிபரப்பாகும் நினைவலைகள் நிகழ்ச்சிக்கு என்னை நேர்காணல் செய்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மேம் எலிசபெத் அவர்களுக்கு மிக்க நன்றி. பேரன்பில் அன்பு தன்பி அன்பாசிரியர் இர தில்லை ஸ்ரீனிவாசன் சிதம்பரத்தில் இருந்து இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. அடுத்ததாக, சென்ற மாதம் 25 அன்று ஒலிபரப்பான உழவர் உலகம் நிகழ்ச்சி பற்றியது. ஒலிபரப்பான உழவர் உலகம் நிகழ்ச்சி கேட்டேன். மகளிருக்கான மதிப்பு கூட்டிய பொருள் தயாரித்தல் பற்றிய உரையாடல், காளான் வளர்ப்பு, பதப்படுத்துதல், மஞ்சள் தூள் தயாரித்தல் பற்றியும், பிரண்டை இஞ்சி பூண்டு பதப்படுத்தும் முறை பற்றியும் கூறினார்கள். பயனுள்ள நிகழ்ச்சியை அமைத்து ஒலிபரப்பிய புதுச்சேரி வானொலி நிலையத்தினருக்கு எனது பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கடிதம் எழுதியுள்ளார் புதுச்சேரி வில்லியனூர் கோட்டைமேடு க குமாரவேல் என்கிற நேயர். அடுத்ததாக, எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியை பற்றி தெள்ளாரில் இருந்து நான் பானு என்கிற நேயர் சென்ற மாதம் 28 அன்று காலை 6:10 மதுரை வானொலி நிலையம் தயாரித்து நமது நிலையம் அஞ்சல் செய்த எனைத்தானும் நல்லவை கேட்க உரையினை மதுரை காஞ்சி அருட்காட்சி நிலைய கல்வி பணியாளர் நடராஜன் அவர்கள் வந்தே மாதிரம் என்கிற தலைப்பில் வழங்கினார். வந்தே மாதிரம் என்ற மகா மந்திர சொல் நம் நாடு அந்நியர்களிடமிருந்து விடுதலை அடைய பாரத நாடு முழுவதும் முழங்கி தேசப்பற்றை ஊட்டிய மாபெரும் சொல். ஃப்ரீடம் இஸ் நாட் கிவன், இட் இஸ் டேக்கன் என்பார் நேதாஜி. சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்றார் திலகர்ஜி. இவர்கள் பாதையில் வந்தே மாதிரம் என்ற சமஸ்கிருத சொல் பாரத தாயை வணங்குகிறேன் என்ற பொருளை உடையது. நம் மகாகவி பாரதியார் பன்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய இந்த பாடலை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். விடுதலை வீரர் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை வந்தே மாதரம் பிள்ளை என்றே அழைப்பார்கள். நாட்டு விடுதலைக்கும் ஒற்றுமை உணர்வை ஊட்டுவதற்கும் இந்த வந்தே மாதரம் சொல் அபாரமான ஆற்றல் உடையது. இதை மீண்டும் எங்கும் முழங்க நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் ஆவண செய்துள்ளார். அவரை பாராட்டி போற்றுவோம். வந்தே மாதரம் என்ற முழக்கம் சிறு வயது முதலிலிருந்தே பள்ளிகளில் போதிக்கப்பட வேண்டும். இதற்கான பொற்காலத்தில் நாம் வாழ்கின்றோம் என சிறப்பாக பேசிய அன்னாருக்கும் நிலையத்தாருக்கும் ஒலிபரப்பிய புதுச்சேரி வானொலிக்கும் என் பாராட்டும்.

நன்றியும் என்று எழுதியுள்ளார். தெள்ளாரில் இருந்து நான் பானு என்கிற நேயர். இதே நேயர் சென்ற மாதம் 29 பகல் 12 நமது நிலையம் தயாரித்தளித்த கொல்லத்தான் நினைக்கிறேன் நாடகம் பற்றி ஒரு கடிதம் எழுதியுள்ளார். கொல்லத்தான் நினைக்கிறேன் நாடகம் கேட்டேன். இது வானொலி நாடக விழாவில் ஏற்கனவே நம் நிலையம் தயாரித்து ஒலிபரப்பிய நாடகமே. ஆயினும் ஒரு புரியாத புதிரை விடுவிக்கும் வகையில் நாடகம் விறுவிறுப்பாக சென்றது. கொடூரமாக கொலை செய்யப்பட்டவனின் மனைவியின் பாசம், கதறல், துக்கம் போன்றவைகளும், காவல்துறை அம்மையாரின் கண்டிப்பான பேச்சும், நுட்பமான ஆய்வும், தொலைபேசியில் பேசி தொல்லை கொடுக்கும் கொலைகாரனின் வில்லத்தனமான பேச்சும், சிரிப்பும், எள்ளல்தனமான பேச்சும் வியக்கும்படியாக இருந்தன. நடிகர்கள் அனைவருக்கும் ஒரு சபாஷ் போடலாம். பின்னணி இசையும் காட்சி அமைப்புகளும் மிகவும் பாராட்டுதலுக்குரியது. அமைத்தளித்த மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்களுக்கும், வில்லனாக நடித்தும் அமைப்பில் உதவியாகவும் இருந்த ஸ்ரீனிவாச முருகன் அவர்களுக்கும், நாடக ஆசிரியர் நாகதேவன் அவர்களுக்கும் என் பாராட்டுக்கள் என்று எழுதியுள்ளார். இதே நேயர் சென்ற மாதம் 30 அன்று 7:30 ஒலிபரப்பான உழவர் உலகம் நிகழ்ச்சி பற்றி ஒரு கடிதம் எழுதியுள்ளார். இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கோடை விழுவின் முக்கியத்துவம் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலை பேராசிரியர் முனைவர் பி. கருப்பையா அவர்கள் ஆற்றிய உரையை உழவு தொழில் செய்யும் என் நண்பருடன் கேட்டேன். சில தினங்களுக்கு முன் காத்தமுத்து கருத்தமுத்து உரையாடல் மூலம் தினம் காலை 6:35 ஒலிபரப்பாகி வரும் உழவர்களுக்கான செய்தியில் விரிவாக நான் கேட்டுவிட்டேன் என்றார் அந்த நண்பர். ஆயினும் முக்கியமான இந்த தலைப்பை இப்பொழுது கேட்காத உழவர்களும் கேட்டு பலனடையலாம். கோடை உழவு கோடி நன்மை என்பது மாபெரும் உண்மை. தற்போது இதற்கு அரசு மானியமும் அளிக்கிறது என்பதெல்லாம் அரிய செய்தியே என்றார். தொடர்ந்து காத்தமுத்து கருத்தமுத்து உரையாடலில், பலா மரங்கள் மூலம் அதிக மகசூல் பெற பலா மரத்தை எப்படி பேணி காக்க வேண்டும், நிறைய காய்கள் கிடைக்க செய்ய வேண்டியவை எவை என்பதையெல்லாம் விரிவாக எடுத்துரைத்தார்கள். இது போன்ற உரையாடல் உழவு தொழில் சார்ந்த பல்வேறு விவசாய பயிர்கள், காய்கறி, பூ, பழம் போன்றவற்றை உற்பத்தி செய்தல் என்பதையெல்லாம் உணர்த்தி உழவர்களுக்கு ஊக்கமும் பயனும் அளிக்கின்றது என்றால் அது மிகையாகாது. தொடரட்டும் தங்கள் சேவை என்று இந்த கடிதத்தை முடித்திருக்கிறார். இதே நேயர் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் மாத இறுதி ஞாயிற்றுக்கிழமைகளில் நாட்டு மக்களுக்கு மனம் திறந்து பேசும் மன் கி பாத் மனதின் குரல் உற்ற நம் உறவினர் ஒருவர் நம்மோடு அன்பாக, இதமாக, இனிமையாக பேசுவது போல் அமைந்து வருவதை அனைவரும் அறிவார்கள். அந்த வகையில் சென்ற மாதம் 31 அவர் அளித்த உரையின் தமிழாக்கத்தை 8:00 நமது நிலையம் அஞ்சல் செய்ய கேட்டு மகிழ்ந்தேன். நம் பாரத திருநாடு உலக அரங்கில் வல்லரசாக வளர்ந்து வருவதை பெருமையோடு கூறினார். அனைத்து வளர்ச்சிக்கும் நாட்டு மக்களின் கடின உழைப்பும் நாட்டு பற்றுமை காரணம் என்றார். தொடர்ந்து இப்போது வெயில் காலம், அனல் காற்று வீசுகிறது, எச்சரிக்கையோடு இருங்கள், நமது பாரம்பரிய உணவுகளை உண்ணுங்கள் என்று தாயே சிறந்த தயாவான தத்துவனாக பேசியது நெஞ்சை நெகிழ வைத்தது. தொடர்ந்து விஸ்வ ஹிந்து வித்யா கேந்திரா பொது செயலாளர் கிரிஜா சேஷாத்ரி அம்மையார் தம் கட்டுப்பாட்டில் உள்ள 15 பள்ளிகளில் படிக்கும் பிள்ளைகளிடம் தினம் 1 ரூபாய் நன்கொடை பெற்று 2 41 லட்சம் திரட்டி இராணுவ வீரர் நலனுக்காக வழங்கியதை பாராட்டினார். ஒவ்வொரு ஆசிரியரும் இந்த அம்மையார் போல நாட்டு பற்றுடன் வாழ முயல வேண்டும். இதனால் பாரதம் வலிமை பெறும். வாழ்க நம் பிரதமர், வளர்க தேசபக்தி என்று இந்த கடிதத்தை எழுதியுள்ளார். இதே நேயர் அன்று மாலை 5:00 நமது நிலையம் தயாரித்தளித்த கனிந்த வாழ்வு நிகழ்ச்சி பற்றி ஒரு கடிதம் எழுதியுள்ளார். சென்ற மாதம் 31 மாலை 5:00 கனிந்த வாழ்வு நிகழ்ச்சி

கேட்டேன். இதில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் இ திருவேங்கடம் அவர்களுடன் நிலைய உதவி இயக்குனர் மயிலாடுதுறைத்தா செந்தில்குமார் அவர்கள் நிகழ்த்திய உரையாடல் மிகவும் சிறப்பாக இருந்தது. இவ்வாசிரியர் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். பெரிய குடும்பம் வேறு, தந்தை மறைவு. அம்மாவும் தங்கையும் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளை நன்கு படிக்க வைத்துள்ளார்கள். கூட்டு குடும்பத்தின் பாசம், அன்பு, அக்கறை, முன்னேற வேண்டும் என்ற வேட்கை, இப்படியாக அவரின் குடும்பம் தழைத்து மூன்று சகோதரர்கள் அரசு பணியில் அமர்ந்துள்ளனர். ஓர் அண்ணன் மகன் வழக்குரைஞராக உயர்ந்துள்ளார். இவரின் இரண்டு மகள்களும் எம்ஏ பிஎட் படித்துள்ளார்கள் என்பதையெல்லாம் கதை போல உணர்ச்சியோடு விளக்கினார். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், தாழையாம் பூமடித்து தடம் பார்த்து நடை நடந்து என்ற இரு பாடல்களும் இன்பம் தந்தன. முன்னேற்றம் என்பது ஒற்றுமை, கடின உழைப்பு, குடும்பத்தோடு ஒத்து வாழ்தல் என்பதில் அடங்கியுள்ளது என்பதை இந்த உரையாடல் நன்கு உணர்த்தியது என்று இந்த கடிதத்தை எழுதியுள்ளார். நிறைவாக புதுவை பண்பலை நிகழ்ச்சியை பற்றி ஒரு கடிதம். சென்ற மாதம் 28ஆம் தேதி அன்று கெட் செட் கோ நிகழ்ச்சியை செயலி வழியே செவிமடுத்தோம். இதில் இந்தியாவின் பல நிலவு திட்டங்கள் பற்றியும் சந்திராயன் 1 ஆய்வு திட்டங்கள் பற்றியும் விரிவாக அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அமைந்தது இந்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்களுக்கும் ஒலிபரப்பிய புதுவை பண்பலைக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகள், பாராட்டுக்கள், நல்வாழ்த்துக்கள் என்று எழுதியுள்ளார். மதுரை மணிநகரம் சோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், எஸ் அக்ஷய மீனாட்சி ஆகியோர். கடிதங்கள் மூலம் கருத்து தெரிவித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றி. நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை நிலைய இயக்குனர், துலாக்கோல் பிரிவு, ஆகாஷ்வாணி இந்திரா நகர், புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு அனுப்புங்கள். அல்லது aarpandi@gmail.com என்ற மின்னஞ்சலில் அனுப்புங்கள். அல்லது ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் அந்தந்த நிகழ்ச்சிகளுக்கான போஸ்டர்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய விமர்சனங்களையும் பாராட்டுதலையும் வழங்கலாம். இத்துடன் இன்றைய துலாக்கோள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது எஸ் ஜெயஸ்ரீ. மீண்டும் அடுத்த துலாக்கோள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. நேயர்கள் இதுவரை கேட்டது துலாக்கோள், நேயர் கருத்து மடல்கள் தொகுப்பு.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, மீண்டும் தொலைபேசி எண் 044-249-8-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. மீண்டும் மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த

0: அரசியமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:15.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது இசை பயிற்சி. நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல் சினமடையாதே சீரி விழாதே. ராகம் பகுதாரி, தாளம் ஆதி. இயற்றியவர் MM தண்டவாணி தேசிகர் அவர்கள். கற்றுத்தருபவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி. கற்றுக்கொள்பவர் பி கனிஷ்கா.
5: வணக்கம். வணக்கம். வாங்கம்மா, இன்றைய வகுப்புல சினமடையாதே சீரி விழாதே அப்படின்னு தொடங்குற MM தண்டபாணி தேசிகர் அவர்களுடைய பாடல் ஒன்று சொல்லித்தர இருக்கேன். இது பகுதாரி ராகம், ஆதி தாளத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த MM தண்டபாணி தேசிகர் வந்து சமீப காலத்த வாகியக்காரர் தான். 1908 பிறந்து 1972 காலமானார். அவர் வந்து தமிழிசை பாடகர்னு சொல்லலாம். இந்த நந்தனார், பட்டினத்தார், தாயுமானவர், மாணிக்க வாசகர், திருமழிசை ஆழ்வார் இப்படிங்கிற தமிழ் படங்கள் அந்த காலத்தில் வந்து நடிகர்கள் பாட தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. நிறையா பாட்டு பாடி பாடி நடிப்பாங்க. அந்த காலத்து படங்கள்லாம் இவர் நடிச்சிருக்கார். ஸோ இந்த பாடலோட சிறப்புன்னு நம்ம சொல்லணும்னா என்ன சொல்லலாம்னா, இது வந்து எந்த கடவுளை பற்றியும் இல்லை, ஒரு பொது பாடல், ஒரு அறிவுரை மாதிரியான பாடல். நம்ம ஜென்ரலி நம்ம தியாகராஜரோட பாடலோ இல்லை வேற மும்மூர்த்திகள் சாங், தமிழ் மும்மணிகள் ஆகட்டும், ஏதாவது ஒரு கடவுளை பற்றி அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய பாடல். இந்த பாடலோட சாகித்யம் எழுதிக்கோங்க. சினமடையாதே சீரி விழாதே. பல்லவி.
6: சினமடையாதே சீரி விழாதே.
5: சிறந்த குணங்களை சிதற விடாதே.
6: சிறந்த குணங்களை சிதற விடாதே.
5: அனுபல்லவி. மனம் போன போக்கினில்,
6: மனம் போன போக்கினில்
5: போக விடாதே.
6: போக விடாதே.
5: மாபெரும் புகழ்வரின்,
6: மாபெரும் புகழ்வரின்
5: மகிழ்ந்து துள்ளாதே.
6: மகிழ்ந்து துள்ளாதே.
5: அடுத்த சரணம். அற்பரை போய்,
6: அற்பரை போய்
5: அடுத்து,
6: அடுத்து
5: உன் அறிவை விற்காதே.
6: உன் அறிவை விற்காதே.
5: அறிவுடை பெரியோரை,
6: அறிவுடை பெரியோரை
5: அவமதிக்காதே.
6: அவமதிக்காதே.
5: கற்பனை உலகினில்,
6: கற்பனை உலகினில்
5: கனவு காணாதே.
6: கனவு காணாதே.
5: காலம் கடந்த பின் கண் விழிக்காதே.
6: காலம் கடந்த பின் கண் விழிக்காதே.
5: இப்போ இவர் சொல்கிற கற்பனை உலகினில் கனவு காணாதேக்கும் நமக்கு அப்துல் கலாம் சொல்கிறதுக்கும் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இவர் சொல்கிறது என்னென்னா, நம்ம எப்பயுமே கனவு லோகத்தில் மிதந்துக்கிட்டு ஃபேக்டை வந்து மறந்துடக்கூடாது. அந்த ஒரு மீனிங்கில் அவர் சொல்கிறார். எதையுமே அந்த காலத்தில் செய்யணும் இல்லையா, நம்ம படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும். அதுக்காக அவர் சொல்கிறார், காலம் கடந்த பின்பு கண் விழிக்காதே அப்படின்னு சொல்கிறார். இப்போது இந்த ராகம் பகுதாரிங்கிறது வந்து 28வது மேலக்கர்த்தா வகிய ஹரிகாம்போஜில ஜன்யம். இதில் அமைஞ்சிருக்கிற சுரஸ்தானங்கள் ஷட்ஜம்,
6: சஜ்ஜம்,
5: அந்தரகாந்தாரம்,
6: அந்தரகாந்தாரம்,
5: சுத்த மத்தியமம்,
6: சுத்த மத்தியம்,
5: பஞ்சமம்,
6: பஞ்சமம்,
5: சத்துஸ்ருதி தெய்வதம்,
6: சத்துஸ்ருதி தெய்வதம்,
5: கைசிகி நிஷாதம்,
6: கைசிகி நிஷாதம்.
5: ஆமாம். இதில் வந்து ரிஷபம் கிடையாது, ரிஷபம் வர்ஜம். ஆரோகணத்தில் வந்து 6 ஸ்வரம் வருது, அவரோகணத்தில் 5 ஸ்வரம் வருது.

0: இதோட இந்த வகுப்பை முடிச்சுக்கலாம். அடுத்த வகுப்பில் அனுபல்லவி சொல்லித்தரேன்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: இசை பயிற்சியில் நேர்கள் இதுவரை கேட்டது எம்எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள் இயற்றிய சினமடையாதே சீறி விழாதே எனும் பாடல். ராகம் பகுதாரி, தாளம் ஆதி. கற்றுத்தந்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொண்டவர் பி கனிஷ்கா.
0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
3: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
3: பிற்பகல் 3:30
0: சங்கீத சாரல்.
4: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
4: ஆமா அண்ணே.
5: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
4: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கிறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
6: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
7: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க.

பன்னிசை மாலை. இன்று சீர்காழி டாக்டர் ஜி சிவசிதம்பரம் பாடியிருக்கும் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா இடம்பெறுகிறது. முதலில் வானத்தின் மீது என தொடங்கும் பாட்டு.

0: பன்னிசை மாலை கேட்டீர்கள்.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
0: நேர்களை, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.

இணைந்து விவாடெக் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். பாரிஸில் வசிக்கும் இந்தியர்களுடன் கலந்துரையாட தாம் ஆவலுடன் இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நமது நாட்டின் இளையோர் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அறிவியல், தொழில்நுட்பம், விண்வெளி, செமிகண்டக்டர், ட்ரோன் மற்றும் உற்பத்தி துறைகளில் இளையோரின் பங்களிப்பு முக்கியமானது என்று கூறியுள்ளார். கிராமங்களிலிருந்தும் சிறு நகரங்களிலிருந்தும் வரும் இளையோர் சிறப்பாக செயலாற்றுவதன் மூலம் புத்தாக்க நிறுவனங்கள் அமைப்பதில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் இளம் வீரர்கள் பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்டார்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, திறன்மிகு இந்தியா, அடல் புத்தாக்கு இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் இளையோர் தொழில் தொடங்குவதற்கான சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் திட்டங்கள் மூலம் கடந்த 12 ஆண்டுகளாக இளையோரின் பங்களிப்புடன் நாடு வளர்ச்சிப் பாதையில் முன்னேறி வருவதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய அறிவித்துள்ளார். நமது நாட்டின் இளையோர் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அறிவியல், தொழில்நுட்பம், விண்வெளி, செமிகண்டக்டர், ட்ரோன் மற்றும் உற்பத்தி துறைகளில் இளையோரின் பங்களிப்பு முக்கியமானது என்று கூறியுள்ளார். கிராமங்களிலிருந்தும் சிறு நகரங்களிலிருந்தும் வரும் இளையோர் சிறப்பாக செயலாற்றுவதன் மூலம் புத்தாக்க நிறுவனங்கள் அமைப்பதில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் இளம் வீரர்கள் பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்டார்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, திறன்மிகு இந்தியா, அடல் புத்தாக்கு இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் இளையோர் தொழில் தொடங்குவதற்கான சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் திட்டங்கள் மூலம் கடந்த 12 ஆண்டுகளாக இளையோரின் பங்களிப்புடன் நாடு வளர்ச்சிப் பாதையில் முன்னேறி வருவதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய

0: அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
2: 12 ஆண்டுகளில் மக்களினுடைய நம்பிக்கை, மக்களினுடைய வளர்ச்சி, அதே போல மக்களினுடைய நலன், இதை சார்ந்து ஒரு சிறப்பான ஆட்சியை நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். உள்கட்டமைப்பினுடைய முதலீடு 2014 வெறும் 2 லட்சம் கோடியாக இருந்தது. இன்றைக்கு உள்கட்டமைப்பு செலவினம் கிட்டத்தட்ட 12.2 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்கள்கிட்ட 25 கோடி மக்கள் ஏழ்மையிலிருந்து மேல்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதே போல பிரதமரனுடைய உணவு வழங்கும் திட்டத்தின் கீழே 81 கோடி குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதந்தோறும் கூட 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பானது இலவசமாக உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4 கோடி பேருக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமரனுடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழே, தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 12 கோடிக்கும் அதிகமான கழிவறைகள் ஒவ்வொரு வீட்லையும் கட்டப்பட்டிருக்கிறது. 5 லட்சம் கிராமங்கள் ODF திறந்த வெளியிலிருந்து மலம் கழிக்கிறது இல்லாத உருவாக்கப்பட்டிருக்கிறது.
1: ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய இந்தியாவின் நடவடிக்கைக்கு பின்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் எலினா வால்டோடன் ஆதரவு தெரிவித்துள்ளார். பின்லாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் பேசிய அவர், இந்தியா சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறினார். ரஷ்யாவிலிருந்து குறைந்த அளவில் கச்சா எண்ணெய் வாங்க மேற்கத்திய நாடுகள் அனுமதி அளித்திருந்தது. ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய தடை விதித்திருந்ததை அடுத்து மேற்காசிய நாடுகளிலிருந்து எண்ணெய் இறக்குமதி அதிகரித்துள்ளதாக எலினா வால்டோடன் கூறியுள்ளார். இதன் மூலம் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கூறியுள்ளது. இருப்பினும் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் அணுசக்தியை மின் உற்பத்திக்காக பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும் என்று கூறியுள்ளது. இது தொடர்பான அம்சங்கள் அணுசக்தி ஒப்பந்தத்தில் இடம்பெறும் என்று கூறியுள்ள அமெரிக்கா, அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதும் மின்சாரத்திற்காக அணுசக்தியை பயன்படுத்துவதும் தனித்தனியாக பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. அணு ஆயுதங்களில் பயன்படுத்தப்பட உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் போன்ற பொருட்களை அகற்ற ஈரான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதனிடையே தங்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்படும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அளித்த பேட்டியில், விரைவில் அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்று கூறினார். ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தொற்றால் 689 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இட்டூரி மாகாணத்தில் 17 பேர் புதிதாக இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 5 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்ட காங்கோவிற்கு மருந்து பற்றாக்குறை இருப்பதாகவும் 2.15 கோடி டாலர் நிதியுதவி தேவைப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் அசாமில் விபத்துக்குள்ளானது. ஜோர்ஹட் விமானப்படை தளம் அருகே இவ்விபத்து நேரிட்டதாகவும் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்திய விமானப்படை கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் கட்டார் சுவிட்சர்லாந்தையும், நாளை அதிகாலை 3:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரேசில் மொரோக்கோவையும் எதிர்கொள்கின்றன. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தரம்ஷாலாவில் இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 12:50 20 நொடி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
2: எனக்கு என்னமோ இந்த ஓட்டு எந்த அளவுக்கு இணைந்து உங்களுக்கு பயன் தரும் என்பது புரியவில்லை. நான் ஒன்று உங்களை கேட்கட்டுமா? வழி வழியாக அரசியலில் ஈடுபாடு கொண்ட குடும்பத்தில் வந்த நீங்கள் ஏன் அரசியல் கட்சிகளை விட்டு ஒதுங்கியிருப்பதாக சொல்கிறீர்கள்? உங்களைப் போன்ற இளைஞர்கள் ஏன் சொந்த நாட்டில் வெறுப்பு கொண்டு மேல்நாட்டு பித்து பிடித்து போக வேண்டும்? அது இந்நாட்டுக்கு பெரிய இழப்பல்லவா? அரசியலா? இந்நாட்டு அரசியல் கட்சிகளை பற்றி எனக்கு ஒரு தீவிரமான கருத்து தோன்றுகிறது. இந்நாட்டுக்கு ஒரு சரியான சர்வாதிகாரி வர வேண்டும். அவன் அத்தனை அரசியல் கட்சிகளையும் ஒழித்து விட்டு கையில் சவுக்கு எடுத்துக்கொண்டு அவனவன் வேலையை செய்ய வைக்க வேண்டும். மீறி அரசியல் என்று பேச வருபவர்களை வரிசையாக நிற்க வைத்து சுட்டுவிடலாம். கடைசியாக அவன் கூறிய சொற்கள் அவளுக்கு சிரிப்பை வரவழைக்கின்றன. பின்னே பாருங்களேன், வானொலின்னு சொல்ல ஒரு போராட்டமாம், கல்லூரிக்கு பேர் வைக்க ஒரு போராட்டமாம், கத்திரிக்காயை கத்திரிக்காய் என்று சொல்ல ஒரு போராட்டமாம். சில்லியா இல்லை? இளைஞர்கள் எல்லாம் இப்படி அரசியல்வாதிகளின் வலையில் விழுவார்கள். அரசியல்வாதிகள் தங்கள் சுயநலன்களுக்காக இளைஞரின் சக்தியை விரயமாக்குகிறார்கள். இந்நாடு என்று உலக நாடுகளுக்கு சமமாக தொழிலும், இந்நாடு என்று உலக நாடுகளுக்கு சமமாக தொழிலிலும் விஞ்ஞான வளர்ச்சியிலும் முன்னேற்றம் காணப்போகிறது. எல்லா துறைகளிலும் அரசியல்வாதிகள் புகுந்து குட்டிச்சுவராக்குகிறார்கள். இந்தி வேண்டாம், இங்கிலீஷ் வேண்டாம், ஒரு தலைமுறையையே குட்டிச்சுவராக்க ஒழிக்க கோஷங்கள். ஏன் உங்களைப் போன்ற படித்தவர்கள் சுயமாக சிந்திக்கும் தன்மையை இழக்கிறீர்கள் என்பது எனக்கு விந்தையாக இருக்கிறது. வர வர உலகம் குறுகி வருகிறது. அதிவிரைவு போக்குவரத்து சாதனங்களால் எத்தனைக்கெத்தனை மொழிகள் தெரிகின்றனவோ அத்தனைக்கு அறிவு விசாலமாகிறது, வேலைவாய்ப்புகள் பெருகுகின்றன. இப்படி முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டு கிணற்று தவளைகளாக இருப்பதற்காகவா சுயராஜ்யம்? 2nd World War தரைமட்டமாகி போன ரஷ்யாவும் ஜப்பானும் ஜெர்மனியும் இன்று எப்படி மகோன்னத நிலைக்கு வந்திருக்கின்றன? நிச்சயமாக ஒழிக அழிக கோஷம் போட்டு வரவில்லை. அவனுடைய தாக்குதல்கள் அவள் பேசும் சார்பு கட்சியை நோக்கியே பாய்கின்றன என்பதை அவள் தெரிந்து கொள்ளாமல் இல்லை. இளைஞர் சமுதாயத்தை அதற்காக நீங்கள் குற்றம் சாட்டுவது சரியில்லை. அப்படி பார்த்தால் சுதந்திர போராட்டத்தில் கூடத்தான் இளைஞரை பயன்படுத்தி கொண்டிருக்க கூடாது. மாணவருக்கு அமைதியும் ஆழ்ந்த சிந்தனையும் பெரும்பாலும் கஷ்டப்பட்டாலே வர முடியும். கிளர்ச்சி எளிதாக இருக்கிறது. அரசியல் தலைவர்கள் அவர்களை தூண்டுவது தவறு, குற்றம் அங்கேதான். அது சரி, உங்களுடன் நான் இப்போது விவாதம் நடத்த விரும்பவில்லை. நீங்கள் சாப்பிடுங்கள், நான் டிரைவரை தேடி பிடிக்கிறேன். மறுபடியும் கார் டிரைவர் என்றாலே அச்சமாக இருக்கிறது அவளுக்கு. வேண்டாம், நான் காலையில பஸ்ஸிலே போய்விடுகிறேன். அவன் புன்னகை செய்கிறான். இரவு நீங்கள் தங்குவது யாருக்கேனும் தெரிந்தால் வீணான அவதூறு கிளம்பும். நீங்கள் டிரைவருக்கு அஞ்சுவதாக தெரிகிறது. நானே கொண்டு விட்டு விடுகிறேன். பொறிக்குள் அகப்பட்டு கொண்ட பின்பு மென்மையான உணர்வுகளுக்கு இடமேது. அவதூறு எப்படி வேண்டுமானாலும் கிளம்பட்டும் என்று அவளால் இருக்க முடியவில்லை. குளிரும் வெப்பமும் பழகாமல் அவள் பொது மேடைக்கு வந்திருக்கலாகாது. உங்களுக்கு அநாவசிய தொந்தரவு. பொருளில்லாத பேச்சுக்கள் எதற்கு இப்போது? தொந்தரவுதான். காலையிலோ சற்று பொறுத்தோ வேல்சாமி கதவை திறந்து பார்ப்பான். இப்போதே அவனை எழுப்பி சொல்லிவிட்டுத்தான் வர வேண்டும் என்று சொல்கிறான். சற்றைக்கெல்லாம் அவள் வண்டியில் ஏறிக்கொள்கையில் வேல்சாமி கிழவன் கதவடியில் நின்று பார்ப்பது தெரிகிறது. வாயிலில் கார் வந்து நிற்கும் ஓசை மிக மென்மையாக இருந்தும் ஞானத்துக்கு விழிப்பு வந்து விடுகிறது. கதவை அறையும் ஓசையில் அவள் எழுந்து உட்கார்ந்து விளக்கை போடுகிறாள். மைத்ரியி அங்கே இரவு தங்க வந்து 1 மாசத்துக்கு மேலாகிவிட்டது. ஒரு கால் அருகில் எங்கேனும் பொதுக்கூட்டத்துக்கு வந்து பேசிவிட்டு இரவை கழிக்க அங்கு வருகிறாளோ என்று எண்ணுகிறாள்.

0: அதற்குள் வாயில் சுற்றுச்சுவர் கதவு ஓசைப்படுகிறது. அக்கா, அக்கா. பரபரப்புடன் ஞானம் வாயில் விளக்கை போட்டுவிட்டு கதவை திறக்கிறாள். அவள் வெளியே வரும்போது மைத்ரேயின் பின்னே ஒல்லியாக உயரமாக நிற்கும் உருவத்தின் மீது ஞானத்தின் விழிகள் நிலைக்கின்றன. ஹலோ, நான்தாம்மா, சிவபிரகாசம். அட, நான் யாரோன்னு பார்த்தேனே, வா வா, உள்ளே வா. நீ என்னமோ பென்சில்வேனியாவிலோ ஃப்ளோரிடாவிலோ இருப்பதாக கேள்விப்பட்டேன். அங்கேயே கல்யாணம் பண்ணிட்டு தங்கிவிட்டதாக கூட யாரோ சொன்னாங்களே. ஐயையோ என்று சிரித்து கொண்டே உள்ளே வந்து அவன் உட்காருகிறான். மைத்ரேயி திகைத்தாற்போல் பின் வந்து ஞானத்தின் பின்னே நிற்கிறாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அம்மா ரொம்ப காயலாவா வா வான்னு எழுதிக்கிட்டே இருந்தாங்க, வந்தேன். அவங்க போய் 2 மாதம் ஆகிறது. திரும்ப இந்த மாத கடைசியில் சிகாகோ போயிடுறேன். இந்த நாட்டின் மேல் அவ்வளவு வெறுப்பு ஏன்? மாமா கூட இங்கே ஏதானும் வேலையில் இருக்கலாம்னாரு. அவர் சிபாரிசில் வேலை கிடைக்கும். அப்புறம் எல்லாரும் அவங்களுக்கு தான் காலம்னு காய்வாங்க. ஏன் அந்த வம்பெல்லாம் என்று குறிப்பாக மைத்ரேயை பார்த்து குறுநகை செய்கிறான். என்னை ஏன் வம்பு கிழப்பது போல் பார்க்கிறீர்கள்? இங்கே சர்வகலாசாலை ஆராய்ச்சி கூடங்கள் எல்லாமும் எப்படி எப்படியோ தான் நாட்களை பொறுக்குகிறது என்று அப்பட்டமாக சொல்லுங்களேன் என்று மைத்ரேயி சாடுகிறாள். அவன் சிரிக்கிறான். நான் உங்களைத்தான் இங்கே பார்க்கப் போகிறேன்னு கொஞ்சமும் எதிர்பார்க்கலை. இவங்க உங்கள் சிஸ்டர்னு இங்கே கால் வைக்கும் வரையிலும் தெரியாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் அரசியல்லேருந்து அப்போதே விலகிவிட்டதான் நினச்சேன். நான் இப்போதும் விலகி நின்று தான் வேடிக்கை பார்க்கிறேன். பிழைப்புக்கு நான் வாங்கின டிகிரிகள் எல்லாம் வழி செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓ, நான் நீங்களும் இவங்க கட்சியிலே சேர்ந்திருப்பீங்கன்னு நினச்சி 1 நிமிஷம் அசந்து போனேன். ஞானம் புன்னகை செய்கிறாள். நான் நீ தான் இவ கட்சியில் சேர்ந்து தம்பி ஆயிட்டியோன்னு எண்ணினேன். ஓ, நான் இவங்களை எப்படி கொண்டு விட நேர்ந்ததுன்னு கேட்குறீங்களா? அதை அவங்களே சொல்வாங்க. உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நான் பிறகு பகலில் ஒரு நாள் வரேன், நாடு விடும் முன்ன. இப்போ வரட்டுமா? ஞானம் எழுந்து அவனை வழி அனுப்புகிறாள். கார் கிளம்பி சென்றதும் பல நிமிடங்களுக்கு அமைதி நிலவுகிறது. மைத்ரேயிக்கு ஞானத்தை நேருக்கு நேர் பார்க்க கூச்சமாக இருக்கிறது. ஞானமும் ஏதோ ரசிக்கக்கூடாதது நடந்திருப்பதாக ஊகிக்கிறாள். அதை அவளாகத்தான் சொல்ல வேண்டும் என்று மௌனமாக இருக்கிறாள். அவளாக எதுவும் பேசவில்லை. மளமளவென்று கண்களில் நீர் பெருகுகிறது. எதற்கு இப்போது அழுகிறாய்? அழுகிறவர்களை கண்டால் எனக்கு கட்டோடு பிடிக்காது. இப்போது எதற்கு அழ வேண்டும்? விளக்கை அணைத்து விட்டு படுக்கையை போட்டுக்கொண்டு படுத்துக்கொள், காலையில் பார்த்து கொள்ளலாம். ஞானம் சரையில் என்று தன் அறைக்குள் சென்று விளக்கை அணைக்கிறாள். மைத்ரேயி கண்களில் நீருடன் அந்த முன்னறையிலேயே சிலை போல நிற்கிறாள். அதே நாற்காலிகள், புத்தகங்கள், ஒற்றை கொத்து மலருடன் பூக்குவளை, கொழு கொழுவென்று சிரிக்கும் குழந்தையுடன் புது வருட கேலண்டர்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
2: ஆமா அண்ணே.
3: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
2: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கிறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
4: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் ஒரு மணி. இனி கேட்கலாம். பூவையர்கள் தங்களின் மனதில் நீங்கா இடம்பெற்ற இனிமையான பாடல்களை வானொலி வழியாய் கேட்டு ரசிக்கும் மகளிர் நேரம். இந்நிகழ்ச்சியில் நங்கையர் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம், பயனுள்ள குறிப்புகளை பகிர்ந்தும் கொள்ளலாம். அதற்கு அழைக்கலாம் 04132275240 அல்லது 04132275250 என்ற எண்களை. இந்த நிகழ்ச்சி பாவையருக்காக மகளிர் நேரம்.

0: மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து?
1: பண்ருட்டி திருவதியிலிருந்து சாந்தி சிவசிங்கம் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடம்?
1: படம் வெண்ணீராடை.
0: சரி.
1: சித்திரமேன் இல்லடி.
0: சரிம்மா, நீங்க கேட்ட பாடல் வந்து கேட்டு ரசிங்கள். நன்றி
1: நன்றி.

0: நேரம் 1:10. மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து?
1: என்ன
0: பாடல்?
1: பெருமாண்டியில இருந்து ஒன்ன வீட.
0: சரி, நீங்க கேட்டு பாடல் வருது, கேட்டு ரசிங்கள். நன்றி
1: நன்றி.

0: மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறேன்?
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: காந்தி நகர்ல இருந்து பேசுறேன்.
0: என்ன பாடல்?
1: வேலைக்காரன் படத்துல இருந்து பெத்த எடுத்தவன் தான் சாங் போடுங்க.
0: சரி, நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்டு ரசியுங்கள். நன்றி
1: நன்றி நன்றி.

0: நேரம் 1:21. மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் சீர்காழியிலிருந்து சுஷிதா பேசுறேன்.
0: என்ன பாடல்?
1: எனக்கு வசீகரா படத்துல இருந்து நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது பாட்டு போடுங்க.
0: சரிம்மா, நீங்க கேட்ட பாடல் எடுத்து கேட்டு ரசிங்கள். நன்றி
1: நன்றி சார்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
5: திருவாரூர்ல இருந்து உமா பேசுறேன்.
4: என்ன பாடல்?
5: படையப்பா படத்துல இருந்து மின்சார பூவை பாட்டு போடு.
4: சரி, நீங்க கேட்ட பாடல இருந்து கேட்டு செய்யுங்கள். நன்றி.
5: நன்றி சார், நன்றி.

நேரம் 1:35. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மகளிர் நேரம். பாவையர்கள் தங்களின் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க அழைக்கலாம். 0413 2227524.

0: மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்கிருந்து?
1: தீபிகா நாகப்பட்டினத்தில இருந்து.
0: என்ன பாடல் வேணும்?
1: நீங்கள் கேட்டவை படத்துல இருந்து பிள்ளை நிலா பாட்டு.
0: சரி, நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்டு ரசிங்கள். நன்றி.
1: நன்றி.

0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30

0: மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: இளமல்ல இருந்து அன்பு கப்சி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: பணம் அயர்ச்சி, பாடல் வந்து காற்றோட பட்டம் போல.
0: சரி, நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்டு செய்யுங்கள். நன்றி
1: நன்றி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 2:15. நேயர்கள் இனி கேட்கலாம். காலத்தால் அழியாத சீரான இசை, சிறப்பான வரிகள் என மனதை மயக்கும் பழைய பாடல்களின் தொகுப்பாய் வரும் என்றும் இனியவை. தொடக்கமாக ராணி சமிக்தா படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 2:23 25 நொடி. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து டி ஆர் மகாலிங்கம் பி சுசீலா பாடியிருக்கும் அமுதவள்ளி படப்பாடல்.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 2:40.
1: வணக்கம் நேயர்களே, மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் கேட்கவிருக்கிறோம். ஆசிரியர் சி. திருமுருகன் அவர்கள், மாணவி எம். அர்ச்சனா.
2: Bonsoir.
3: Bonsoir, monsieur.
2: Comment allez-vous?
3: Je vais bien. Et vous, monsieur?
2: Oui, je vais très bien. Aujourd'hui, nous allons voir un tout petit texte. C'est un dialogue entre un guide touristique

0: est une touriste. Un guide touristique, il s'appelle Rajesh et la touriste, elle s'appelle Sophie. Donc, c'est un dialogue. Le thème de ce texte, c'est excursion autour de Pondichéry, temple et histoire. Puducherry est surpris சுற்றுலாத்தலங்களின் அதனுடைய வரலாறும். Alors, je commence. Bonjour Sophie, prête pour notre grande excursion autour de Pondichéry. Je répète, bonjour Sophie, prête pour notre grande excursion autour de Pondichéry. Prête என்பது தயாராக இருக்கிறீர்களா? Prête, P-R-E accent circonflexe, T-E, prête pour notre grande excursion autour de Pondichéry.
1: Bonjour Rajesh. Oui, j'ai mis mes baskets et mon chapeau.
0: Basket, on dit basket, hein? Ma basket, mes baskets et mon chapeau. Basket, c'est un chou que l'on a dit. Colonial. J'ai mis mes baskets et mon chapeau. Parfait. Nous allons prendre la route vers le nord. Pour commencer, நாம் புதுச்சேரியிலிருந்து வடக்கு பகுதியை நோக்கி நாம் செல்ல இருக்கின்றோம் தற்பொழுது.
1: Quel est notre premier arrêt aujourd'hui?
0: Quel est notre premier arrêt என்று சொல்ல வேண்டும். A R R E accent circonflexe T. Quel est notre premier arrêt aujourd'hui? Arrêt என்பது நாம் முதலில் எங்கே செல்ல இருக்கின்றோம். முதல் நிறுத்தம் arrêt என்பது நிறுத்தம். Arrêté என்ற வினைச்சொல்லிலிருந்து வருகிறது. Arrêté c'est le verbe, arrêt c'est le nom. Nirutam, nirutudal, arrêté endradhu nirutudal. Here, arrêt, A-R-R-E accent circonflexe, T. Quel est notre premier arrêt aujourd'hui? Répétez.
1: Quel est notre premier arrêt aujourd'hui?
0: C'est bien. Nous allons à Mahabalipuram. Nous allons à Mahabalipuram, un site magnifique au bord de la mer.
2: கடலோரத்தில் இருக்கக்கூடிய மிக அழகிய சுற்றுலா நகரமான மகாபலிபுரத்துக்கு முதலில் நாம் செல்ல இருக்கின்றோம்.
1: Ah oui, j'ai vu des photos de grands monuments en pierre.
0: Répétez.
1: Ah oui, j'ai vu des photos de grands monuments en pierre.
0: Oui, ce sont les cinq radas, des temples. Qu'est-ce que ça veut dire? Je vous explique. Ce sont ஐந்து ரதங்கள். Ce sont les cinq radas. Des temples, ce sont des temples sculptés dans un seul bloc de roche. Ce sont des temples sculptés
2: ஒரே கல்லில் செய்யப்பட்ட ரதங்கள் அவை.
1: Ce sont les cinq radas, oui. Des temples sculptés dans un seul bloc de roche.
0: Bloc de roche.
1: Roche.
0: Bloc de roche. Roche என்பது பாறையை குறிக்கக்கூடியது.
2: ஒரே பாறையில் ஒரே கல்லில் செய்யப்பட்ட ரதங்கள் அவை.
1: C'est impressionnant. De quelle époque datent ces monuments?
0: C'est impressionnant. Est-ce que vous pouvez répéter impressionnant?
1: C'est impressionnant. De quelle époque datent ces monuments?
0: Oui. Ils datent, c'est-à-dire ces monuments, datent du 7e siècle. Hein? On dit que c'est le 7e siècle. Peut-être 6 ou 3 aussi, hein? 3, 4e. On ne sait pas exactement la date. Il date du 7e siècle. 7e என்பது 7வது siècle என்பது நூற்றாண்டு. 7வது நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். Il date du 7e siècle de la dynastie des rois Pallava.
2: பல்லவர்களுடைய சிற்பமாக இது பார்க்கப்படுகிறது. 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது.
0: Il date du 7e siècle de la dynastie தே ரூவா
2: பல்லவா. ரூவா என்பது அரசர்களை குறிக்கக்கூடியது. பல்லவ அரசர்களின் காலத்தில் இந்த ரதங்கள் செய்யப்பட்டிருக்கலாம். 7வது நூற்றாண்டில் செய்யப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது.
1: Est-ce qu'il y a aussi un temple directement sur la plage?
0: Sur la plage. Sur la plage. Est-ce qu'il y a un monument aussi? Est-ce qu'il y a un temple aussi? Directement sur la plage. Sur la plage என்பது கடலோரத்தில், கடற்கரை அருகில் ஏதாவது கோயில் இருக்கிறதா என்று கேட்கிறீர்கள். Oui, c'est le temple du

0: Ja, il y en a beaucoup. Il reste des ruines de murs en briques et des arbres anciens. Je répète, il reste des ruines de murs en briques. Kal Sengalal seyyappatta மிகப்பெரிய சுவர்கள் அங்கே இருக்கின்றன. பழைய மரங்களையும் நீங்கள் அங்கே பார்க்க முடியும். Il reste des ruines de murs en briques et des arbres anciens.
1: C'est calme ici. On s'imagine les marchands romains il y a 2000 ans.
0: Répétez, c'est...
1: C'est calme ici.
0: C'est calme ici.
1: On s'imagine les marchands romains il y a 2000 ans.
0: On s'imagine les marchands romains il y a 2000 ans. Hein? Il y a 2000 ans. Oui, hein, vous avez raison. Les Romains, hein, Romains, R-O-M-A-I-N-S, les Romains, comme vous avez les Français, les Romains, hein, les habitants de Rome, hein, les Romains, venaient ici pour acheter de la soie et des épices. Je répète encore une fois, les Romains, ரோமானியர்கள் இங்கே வந்தார்கள். எதற்கு வந்தார்கள்? பட்டு மற்றும் தானியம் அல்ல, ஸ்பைசஸ் என்று கூறுகிறோம். ஸ்பைசஸ் வாங்கி செல்வதற்காக இங்கே வந்தார்கள். என்பது பட்டு நூல் அல்லது பட்டு துணிகளை குறிக்கக்கூடியது. ஆங்கிலத்தில் சில்க் என்று கூறுகிறோம். உதாரணமாக மிளகு, ஜீரகம், சோம்பு, அது போன்ற பொருட்களை இங்கிருந்து வாங்கி செல்வதற்காக அங்கே வந்தார்கள்.
1: C'est incroyable de penser que ce lieu était si cosmopolite.
0: Exactement. C'est incroyable, oui, hein, c'est exactement. Alors, c'est l'heure de terminer. Je vous remercie, madame, et on se rencontre la fois prochaine. On continue dans la classe prochaine. Je vous remercie bien.
1: Merci beaucoup, monsieur. À bientôt.
2: நேயர்களே, இதுவரை மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் இடம்பெற கேட்டீர்கள். ஆசிரியர் சி திருமுருகன் அவர்கள், மாணவி எம் அர்ச்சனா. இத்துடன் இன்றைய பிரெஞ்சு பாடம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.

அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தென் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்

தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் 4, கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் AWS ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், தருமபுரி PTO, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர்,

0: கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமுகி அணை PWD, திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, தர்மபுரி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், ஆணைக்கிடாங்கு, மயிலாடி, கொட்டாரம், நாகர்கோவில், ARG, மணலூர்பேட்டை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், குழித்துறை, அடையாமடை, புத்தானணை, நாகர்கோவில், பூதபாண்டி, கொளச்சல், திருப்பரப்பு, பேச்சிப்பாறை, வாழப்பாடி ARG, உளுந்தூர்பேட்டை, அரியலூர், கள்ளக்குறிச்சி ARG ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம், கன்னிமார், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர், தியாகதுர்கம், சேலம் மாவட்டம் கருமாந்துறை ARG, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PTO, கடலூர் மாவட்டம் நெய்வேலி, திருப்பத்தூர், வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி ARG ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், சென்னை மாவட்டம் ராஜா அண்ணாமலைபுரம், அடையாறு, பெருங்குடி, பாரிஸ், திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம், கொடுமுடியாறு அணை, அரக்கோணம், ஈரோடு PTO, திருத்துறைப்பூண்டி, பன்ருட்டி, சத்தியமங்கலம், லால்பேட்டை, பாபநாசம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்பநிலையாக 40 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக சமவெளி பகுதியில் 21.2 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் சென்னை, கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, கரூர், நாமக்கல், தூத்துக்குடி, வேலூர் பகுதிகளில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருந்தது. வட தமிழக கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடர்க்கு சுழற்சி நிலவுகிறது. இன்று தொடங்கி 19ஆம் தேதி வரை விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 19ஆம் தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காவேரி டெல்டா பகுதிகள், காரைக்காலில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 21.2 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 17ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பரப்புகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं जागृति शर्मा।

நேரம் 3:21. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்து மணிச்சித்திரதாழு என்ற மலையாள பாடல் பாடலை பாடியவர் கே.ஜே. யேசுதாஸ்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:30.
1: தாத்தா, இது என்ன செடி?
2: டேங்கரின், ரொம்ப இனிப்பா இருக்குது, தொட்டா தொலைச்சிடுவே. ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யறேன்.
1: தாத்தா வேணாம், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
2: எதுக்கு?
1: இது SMS ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
2: ஓ, தேங்க்ஸ் கப்பு.
0: சங்கீத சாரல் என்று சங்கீதா சிவகுமார் பாட்டு இடம்பெறுகிறது. தொடக்கமாக ரஞ்சனி நிரஞ்சனி என தொடங்கும் ரஞ்சனி ராகம் ஆதி தாளத்தில் அமைந்த GN பாலசுப்ரமணியம் கிருதி.

நேரம் 3:48. சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து அன்னபூர்ணே என தொடங்கும் சாமாராகம் ஆதித்தாளத்தில் அமைந்த முத்துசாமி தீட்சிதர் கிருதி.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியின் நிறைவாக மாமபதி ஸ்ரீ எனத் தொடங்கும் ஹிந்தோளம் ராகம் ஆதி தாளத்தில் அமைந்த மைசூர் வாசுதேவாச்சாரியார் கிருதி.

0: நேயர்கள், இதுவரை சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சங்கீதா சிவகுமார் பாட்டு கேட்டீர்கள்.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

ஆர்ட்ஸ் பிலிம்ஸ் வழங்கும் தம்பிக்கு எந்த ஊரு திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் ரஜினிகாந்த், மாதவி, வி எஸ் ராகவன், சுலக்ஷனா, செந்தாமரை, வினு சக்கரவர்த்தி, நிழகல் ரவி, ஜனகராஜ், சத்யராஜ், ஸ்ரீகாந்த் மற்றும் பலர். கதை பஞ்சு அருணாச்சலம், இயக்கம் ராஜசேகர், இசை இளையராஜா.

0: ஒரு முழம் தள்ளி வச்சுக்கிட்டா எப்படா கடிக்க வர
1: வெந்துருச்சுடாடு.
2: ரொம்ப
0: பசிக்குதுயா.
2: தம்பி நீங்க நல்லா இருக்கிற தம்பி, ரொம்ப பசியா இருக்கு தம்பி.
0: சாப்பிட்டு ஒரு வாரம் இருக்குமா?
2: இருக்கும் தம்பி.
0: உனக்கு என்ன வேணாம் தரணும், ஆனா நாங்க சொல்றபடி நீ செய்யணும்.
2: என்ன வேணாலும் சரி தம்பி.
3: ஏண்டா பொறுக்கி பசங்களா, மனுஷனை மனுஷன் எப்படியா கேவலப்படுத்துறது?
0: டேய், நாங்க யார் தெரியுமா? மரியாதையா மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வந்த வழிய வெளியே போயிடு.
3: யார பாத்துடா மன்னிப்பு கேட்க சொல்ற? செருப்பு பிஞ்சு போயிடும்.
0: நாங்க என்ன தப்பு செஞ்சிட்டோம் சொல்லி எங்களை திட்டுற? பாவம் பசிக்குதுன்னா கொஞ்சம் விஸ்கியும் சிக்கனும் கொடுத்தோம். இது தப்பா?
3: குடுக்கற மூஞ்சிய பாரு, முடிஞ்சா கொடு இல்லன்னு இல்லேன்னு சொல்லு. ஒரு மனுஷனை எப்படியா கேவலப்படுத்துறது?
0: உனக்கும் கொடுத்தாதான் ஒழுங்கா போக போல தெரியுது.
3: நீ யாரு?
4: இந்த ஹோட்டல் மேனேஜர்.
2: குட் ஈவினிங் சார்.
4: விஸ்கி பிராஞ்சி பாட்டில் உடைச்சதுக்கு 7,600 ரூபாயும், மேஜர் நாற்காலி கண்ணாடி பிளேட்டு இது போன்ற பொருளை உடைச்சதுக்கு 14,550 ரூபாயும் தரணும்.
5: உங்களுக்கு
4: கார் கண்ணாடி உடைச்சதுக்கு 1,200 ரூபாய் தரணும்.
5: தரேன் தரேன். பாலு,
2: குட் மார்னிங் பா.
5: இங்க வா, இந்தாங்க
4: வரங்க வரங்க.
2: ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? முதல் போறவங்க எல்லாம்
5: கடங்காரங்க, நான் பட்ட கடனை திருப்பி வாங்கிட்டு போறாங்க.
2: ஏன்பா கடன் எல்லாம் வாங்குறீங்க? ரொம்ப தப்புப்பா.
5: இது நான் வாங்கின கடன் இல்லடா, பெத்த கடன். ஏண்டா நீ எப்பதான்டா திருந்த போற? எங்க போனாலும் அடிதடி சண்டை தானா?
3: என் ராசி அப்படி இருக்கும் போல இருக்கு. அந்த அயோக்கிய பசங்க ஏன் என் கண்ணில் போட்டு துளறாங்களோ தெரியல.
5: அவங்க பண்றது அயோக்கியத்தனமா இல்லையான்னு முடிவு பண்ண நீ யாருடா?
3: டாடி, என் கண்ணுக்கு எதிரே தப்பு செய்றவங்களை பார்த்த பிறகும் நமக்கே ஒன்பது சும்மா வர முடியுமா? நாம்பளை இல்ல.
5: ஏண்டா வீரம் மட்டும் இருந்தா போதுமா, விவேகம் வேண்டாமா? டேய், நான் ஒரு 100 ரூபாய் வச்சுட்டு இங்க மெட்ராஸுக்கு வந்தேன். இன்னைக்கு 1,000 பேரை வச்சு வேலை வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்கிறேன். ஏ, அதுக்கு என்ன காரணம்? என் உழைப்பு, என் பணிவு, தொழில ஒரு பயம். உனக்கு ஏண்டா இதெல்லாம் வரமாட்டேங்குது? கோபம் வந்த உடனே திட்டதும், ஆத்திரம் வந்த உடனே அடிதடியில் இறங்குறதும் வீரம் இல்லடா. முரட்டித்தனம், முட்டாள்தனம். ஏண்டா என் நலனை விட்டு வெளியே போய் ஒரு நாள் இந்த உலகத்துல உன்னால தனியா வாழ முடியுமா? ஒரு சேலஞ்ச்.
3: சேலஞ்ச்? இந்த சவால் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சொல்லுங்க.
5: இன்னிலிருந்து 1 வருஷத்துக்கு நீ கோடீஸ்வரர் சந்திரசேகரோட பிள்ளைங்கிறத மறந்துடணும். அந்த காலத்துல என் கூட படிச்ச கங்காதரன் ஒரு ஃப்ரெண்டு இப்ப உத்தம பாளையத்துல இருக்கிறான். மிலிட்டரியில கேப்டனா இருந்து ரிட்டையர் ஆனவன். அவங்கிட்ட நீ 1 வருஷத்துக்கு வேலை பார்க்கணும்.
3: என்ன வேலை?
5: அவன் என்ன வேலை கொடுக்கறானோ அந்த வேலை. இந்த 1 வருஷம் முடியிற வரைக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் நீ திரும்பி வரக்கூடாது. அதே மாதிரி நீ என் பிள்ளைங்கிற உண்மையையும் யாருகிட்டையும் சொல்லக்கூடாது.
3: இந்த சவாலை நான் ஏத்துக்கிறேன். நிச்சயமா இதுல நான் ஜெயிப்பேன் டாடி. என்னையா இது? உத்தம பாளையங்கிறது ஊர் பேரா இல்ல காடு பேரா? இந்த காட்டுல 9 விட்டுட்டு
6: போயிட்டாங்க. அடே வணக்கம்,
4: வணக்கம், வணக்கம்.
6: இங்க உத்தம பாளையம் எங்க இருக்குங்க?
4: நாங்க உத்தம பாளையம்.
6: இதா
3: என்னங்க, ஒரு வீடு காணோம், ஒரு மாடு காணோம், ஒரு மனுஷனை காணோம்?
6: இப்படியே கூப்பிட தூரம் போனா ஊர் வருங்க.
3: அது என்னங்க கூப்பிட தூரம் கூப்பிடாத தூரம்?
6: அதாங்க ரெண்டு கல்லுங்க.
3: ரெண்டு கல்லா?
6: சுத்த விவரம் இல்லாதவனா இருக்கேன். 2 மைல்.
7: 2 மைல் தூரமாயா? மூணே கதை உனக்கு எப்படி நடக்கிறது?
6: தம்பிக்கு எந்த ஊரு? இவ்வளவு கோச்சுக்கிறது? இஷ்டம் இருந்தா நடந்து போ, இல்லாட்டி அந்த குத்துக்கள்ல உட்காரு. மொகரைய பாரு.
7: அண்ணா வணக்கம், வணக்கம்.
3: இங்க கங்காதரன் சொல்லி ஒருத்தர் இருக்கானே, அவ வீடு எங்க இருக்கு?
8: யார கேக்குறீங்க?
3: அதாயா அந்த மிலிட்டரியில இருந்துட்டு ரிட்டையர் ஆயிட்டு இங்க லாட்டரி அடிச்சிட்டு இருக்கானே அந்த கங்காதர். ஏன்பா அட்ரஸ் கேட்டா தெரியும் சொல்லுங்க, இல்லைன்னா தெரியாதும் சொல்லுங்க. திரு திரு திரு திரு முடிக்கிறீங்களே, அந்த கங்காதர் இந்த ஊர்ல தானே இருக்கா? அட்ரஸ் கேட்டா எப்படி அடிக்கிற? அந்த கங்காதர் உனக்கு அவ தெரியுமாயா?
9: தெரியும்.
3: தெரியுமா? எங்க எங்க எங்க?
9: அதோ அங்க இருக்கு.
3: அதான் இருக்கா? அங்கேவா
9: பார்த்தா தெரியும்.

0: அம்மா, அந்த ஆள் எப்படி நல்லவனா இல்ல ஒரு மாதிரி?
1: அவன் நல்லவனுக்கு நல்லவன், முரடனுக்கு முரடன். அம்மா, தம்பிக்கு எந்த ஊரு?
0: என்ன எங்க போனாலும் ஆளுக்கு ஆளு எந்த ஊரு எந்த ஊரு கேக்குறீங்க? நான் இந்தியன் ஐயா.
1: சரி, உனக்கு என்ன வேணும்?
0: அந்த கங்காதரன் இருக்கானே, எங்க இருக்கான்?
1: அவன் வீட்டுல இல்லையே.
0: ஏன்
1: இது இங்கே நிக்கிறானே?
0: நீங்க புடவையில அடிச்சுட்டீங்களே, என்ன பேசுனே புரியல. மரியாதை இல்லாம பேசிட்டேனா, மன்னிச்சிடுங்க. நான் மட்ராஸ்ல இருந்து வர்றேன். சந்திரசேகர் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு.
1: சந்திரசேகரன் சானா? ஏப்பா, நீ இதை முதல்ல சொல்ல.
0: இதை கிட்ட நேரம் பரவாயில்ல, விடுங்க.
1: நம்ம போயிருந்தா நீ என்ன வேணும் அவனுக்கு?
0: நாளுடைய பூ பூ பூ பூ புது பேக்கரியில வேலை செய்றவன்.
2: அன்புள்ள கங்காதரன், கடிதம் கொண்டு வரும் பாலு எனக்கு ரொம்ப வேண்டியவருடைய பிள்ளை. அனாதை. இவனை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வருவதாக இவன் அப்பாவிற்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். எனக்குள்ள வேலையில் இவனை என்னால் கவனிக்க முடியவில்லை. நல்லவன் தான், ஆனால் பொறுப்பில்லாமல் வளர்ந்த பிள்ளை, உலகம் தெரியாதவன். ஒரு வருடம் அவனுக்கு நீ வேலை போட்டுக் கொடுத்து வாழ்க்கையில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை அவன் புரிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும். வாழ்க்கையின் ஒழுங்குமுறைகளை கட்டுப்பாடுகளை அவனுக்கு புரிய வைக்க வேண்டும். ஒருவேளை உனக்கு அவன் அடங்கவில்லை என்றால் வீண் விவகாரம் செய்தால் திருப்பி அனுப்பி வைத்து விடு.
0: திரும்ப போக மாட்டேங்க. நீங்க எப்படி சொல்ற அப்படி செய்யறேன்பா.
1: உன்னை பார்த்தா பட்டணத்துல பழகின புள்ள மாதிரி இருக்கு. இங்க கிராமத்துல என்ன வேலை செஞ்சு எப்படி?
0: இதை காரண காட்டி என்ன அனுப்பிச்சிடாதீங்க. நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் அதை செய்யறேன்.
1: பாப்போம், வீட்டு போலாம். பாருங்க கண்ணாத்தா, இனிமே இந்த தம்பி இங்கதான் தங்க போகுது.
0: வணக்கங்க.
1: என்கிட்ட வேலை பழகிக்கிறதுக்காக வந்திருக்கிறாப்ல. நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேனே, மெட்ராஸ்ல ஒரு பணக்கார ஃப்ரெண்ட் இருக்கிறான்னு. அவன் அனுப்பிச்சு வச்சிருக்கிறான். போன வருஷம் எருமாட்டை கட்டுறதுக்காக பின்னாடி ஒரு கொட்டகை கட்டினமே, அதுல இந்த தம்பியை தங்கவை. போப்பா, போய் குளிச்சுட்டு வா. என்ன வேலை என்ன ஏதுன்னு சொல்றேன். போ.
0: ஒண்ணு கேட்ட தப்ப நினைக்க மாட்டீங்க?
1: நினைக்க மாட்டேன்.
0: இப்போ இந்த ரூமாடு இங்க இருக்குங்க.
1: பயப்படாத, வெத்துட்டேன்.
0: நல்லா செஞ்சீங்க. உங்க பொண்ணு கூப்பிடுது.
1: நான் தான் கூப்பிட சொன்னேன்.
3: சரி பாத்தியா, இதான் இடம். கொஞ்சம் தஞ்சி பண்ணிருக்கு.
0: நமக்காக எல்லாரும் பெரிய மனசு பண்ணி காலி பண்ணி கொடுக்கறாங்க. வாழ் வாழ்.
3: வசதியான இடம் இல்ல?
0: ஆயோ, ரொம்ப வசதியா இருக்க. அவங்க இந்த டைனிங் ரூம், ரிசப்ஷன், பாத்ரூம் இதெல்லாம் எங்க இருக்குங்க?
3: என்னது?
0: அதாங்க உட்காந்து சாப்பிடுறதுக்கு, நாலு பேர் உட்காந்து பேசுறதுக்கு.
3: என்ன நீ புரியாத இடம் இருக்க? அதுக்கெல்லாம் இந்த ஊர்ல ரூம் எல்லாம் கட்ட மாட்டாங்க.
0: மத்ததுக்கெல்லாம் ரூம் எல்லாம் சமாளிச்சுக்கலாங்க. ஆனா அதுக்கு அது எப்படி சொல்றது? அதாங்க இந்த காலே கடன் சொல்லுவாங்களே, ஒன்னு ரெண்டு இதெல்லாம்.
3: ஓ, அதா பின்னாடி கொஞ்ச தூரம் போனா ஒரு வாய்க்கா வரும். சுத்தி காடா இருக்கும், அங்க போயிட்டு வா.
0: ஓ, காத்தாட ஃப்ரீயா. செருப்பால அடிச்சுக்கணும்.
1: என்னப்பா, நல்லா குளிச்சியா?
0: ஒரு மாதிரி குளிச்சிட்டேங்க.
1: தெரியுமா,
0: என்னங்க இது?
1: களி, கேப்ப களி.
0: ஓ, எப்படி ஒண்ணு இருக்கோ
1: சாப்பிடு, உடம்புக்கு நல்லது.
0: உடம்பு நல்லது. வா, இந்த காலையில டிஃபனுக்கு இட்லி தோசை உப்புமா ஒண்ணு செய்ய மாட்டீங்களா?
1: செய்வோமே, தீபாவளிக்கு பொங்கலுக்கு.
0: வருஷத்துக்கு ஒரு தடவை?
1: ரெண்டு தடவை.
0: ஓ, ரெண்டு தடவை.
4: நீ டவுன்லயே வளர்ந்த பிள்ளை இல்லையா, அதனால இதனுடைய அருமை எல்லாம் இப்ப உனக்கு தெரியாது. போக போக புரியும். சாப்பிடுப்பா.
0: என்னங்க உப்பு காரம் ஒண்ணும் இல்ல?
1: காரமா?
0: வாழ்காவா?
1: சாப்பிடு.
0: என்னங்க ஒண்ணு கேட்டா தப்பா எனக்கு மாட்டீங்களா? இந்த ஊர்லயும் வாரத்துக்கு ஏழு நாள் தானே.
1: சத்தியமா
5: பார்ட்னர், நீயும் நானும் பிசினஸ்ல பார்ட்னர். என் தம்பியும் உங்க மகளும் எப்ப லைஃப் பார்ட்னர் ஆறது? நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போய் மூணு மாசம் ஆச்சு, கல்யாணத்துக்கு நாள் குறிக்கவே இல்லையே.
0: அதுகிட்ட கேட்டப்பா, இப்ப என்ன அவசரம், இன்னும் கொஞ்ச நாள் ஆயிட்டுமே சொல்லுது. அது அப்படிதாங்க சொல்லும். குழந்தை, நீங்க பெரியவங்களா பார்த்து கட்டாயப்படுத்தி நல்ல காரியத்தை சீக்கிரம் முடிக்கணும்.
6: ஏன் சொல்றேன்னா, வீட்டுல நாளுக்கு நாள் மொட்டைங்க இன்னைக்கு அதிகமாயிட்டே வருது. திடீர்னு யாராவது வந்துட்டா திருப்பதிக்கு தான் வந்துட்டோம்னு தகைச்சு போய் நிக்கிறாங்க.
0: சரி, நிக்கிறவங்க எல்லாம் லட்டு உண்டு கூட
6: எல்லாம் அதிகமாயிடுச்சுங்களே.
7: Good morning to everybody.
8: Good morning.
7: என்னப்பா பெரிய டிஸ்கஷன் நடக்குது?
5: எல்லாம் கல்யாண விஷயமா தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
7: ஏன் கல்யாண விஷயமா?
0: ஆமாமா, வர ஆவணில ஒரு நல்ல நாளா பார்த்து முடிவு பண்ணிடலாம்னு இருக்கிறேன்.
7: தாராளமா பாருங்க. மிஸ்டர் சந்திரன், உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம் தானே?
9: சம்மதம் இல்லனா நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிச்சுப்பனா? ஆமா, திடீர்னு உனக்கே இந்த சந்தேகம்?
7: ஒண்ணு இல்ல, நான் ஒரு தனி டைப். மத்த இந்தியன் வைஃப்ஸ் மாதிரி முக்காடு போட்டுக்கிட்டு என்னால அடங்கி ஒடுங்கி இருக்க

0: முடியாது.
1: உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் நான் கொடுக்கறேன்.
0: வாட்? நீ கொடுக்கறியா? அந்த ஃப்ரீடம் எங்கிட்ட இருக்கு, அத நீ பறிச்சுக்காம இருந்தா போதும். ஓகே, see you.
2: என்னப்பா ஊர்மா இருக்க? எல்லாம் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்தா சரியா போயிடும்.
3: ஒன்னும் பயப்படாதரா, சுமதி ஒரு குழந்தை மாதிரி, ஆனா கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தி. ஏன் பாட்னர்?
2: ஆமா ஆமா, அவங்க அம்மா மாதிரி
1: பிடிவாதம் மட்டுமா இருக்கு.
2: தம்பி சத்தமா பேசாதப்பா, அவ காதுல விழுந்துட போது, அதுக்கப்புறமா திரும்பி வந்து கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு போறா. தம்பி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஊ வழிக்க அவளை கொண்டு வரணும், அதான் உன் சாமர்த்தியா?
4: இல்ல அது கஷ்டமா இருந்தா அவங்களுக்கு ஏத்த புருஷனா நீங்க மாறிடுங்க ஐயா மாதிரி.
2: அப்படிதான்,
5: வெரி குட்,
2: அப்படிதான்டா. தண்ணி போடுறா, தண்ணி போடுறா.
0: வந்ததுலன்னு பாத்துட்டு இருக்கேன், காலையில கால் போட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க. நாளையில இந்த மாடு குளிப்பாட்டுக்கும் வேலைன்னு அப்பா சொல்லிருக்காரு. வா,
2: தண்ணில இருக்கா வேஷ்டி நெஞ்சு போகுமா?
0: மறுத்து வச்சு வாயா.
1: ஓ அப்படியா, சரி
0: சீக்கிரம்.
1: டேய் புடுறா புடுறா. டா இந்த மாடு ஒண்ணு முட்டாத,
0: ரெண்டு நாள் பழகுனா தானே சரியா போயிடும். இதான் நாரு, மணல கரைச்சு நல்லா தேய்க்கணும். என்ன அமௌண்ட் பாக்குற?
1: இனிமே பார்க்க மாட்டேன்.
0: டேய் டேய்,
1: அம்மா இது மாடு குளிப்பாடுறதுக்கு சோப்பு கிப்பல ஒண்ணு இல்லையா?
0: இந்த ஊர்ல மனுஷனுக்கே சோப்பு கிடைக்கல, இவர் மாடு தேய்க்க சோப்பு கேக்குறாரு. தேய்யா கிட்ட வா,
1: வரல இரு.
6: அப்போ இந்த ஆளு கொண்ணுன்னு சொல்லி கொடுக்கிறதுக்குள்ள நம்ம தலை நரைச்சு போக போகுது.
1: பதற அப்படியே அவசரப்பட்டு முடி கட்டிடாத, நான் ஒண்ணும் தட்டி இல்ல. ஒரு தடவை சொன்னா போதும், டக்குன்னு புடிச்சுக்குவேன்.
0: மணி 12 இருக்கும் இன்னும் அரை மணி நேரத்துல அம்மா சோறு கொண்டாடுவா சாப்பிடலாம் போய் வேலையை கவனி.
1: ஆமா மேல பத்து மணி சொல்றியா? அங்க உங்க அப்பா கடியாரத்தை கட்டி தொங்கிட்டு இருக்கான்.
0: சூரியன் தான் எங்களுக்கு கடியாரம். காலங்காத்தால சூரியன் அங்க பரப்பணும் போது மணி 5, உச்சிக்கு வரும்போது மணி 12, மலை அடிவாரத்துல மறையும் போது மணி 6. அவ்வளவுதான்.
1: இப்படி ஒண்ணு இருக்கோ,
0: இதெல்லாம் கத்துக்கணும்.
1: ஆமாமா தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு பெரிய கடியாரத்தை மேல கட்டி தொங்கிட்டு இருக்கும் போது நாட்டுல கோடிக்கணக்கான ஜனங்க கையில கட்டிக்கிட்டு அழுறாங்களே. மடி எதுங்க போ.
6: இதான் சாமியான.
1: என்னடா இது, 5 கால் இருக்கு?
6: இது கால் இல்ல,
1: அது கூட பெருசா இருக்கா.
2: ஏம்பா ஆளை பார்த்தா வாட்ட சாட்டமா இருக்க, இந்த பையன் பயப்படுறிய?
0: தைரியம் உருவத்துல இல்ல உள்ளத்துல இருக்கணும். ஹாய், அடட ஏன் இப்படி அழைச்சிருக்க யானை? ஏப்பா இதை விட ஒரு கம்பீரமான யானமா கூடாதா?
7: இது குட்டி யானமா, குழந்தை மாதிரி, இனி பெருசாயிடும்.
0: பெருசாயிடுமா? ராமியா 200 ரூபாய் கூட.
7: கணேசா வாங்குடா வாங்குடா, ஐயா கிட்ட வாங்கு, அம்மாட்டம். அப்படி
1: அழகே, இந்த யானை என்ன மாதிரி?
0: எப்படியா
1: மூளை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, யார் நல்லவங்க கெட்டவங்க உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிருச்சு.
0: என்ன மேன் கிண்டலா?
1: ஆமா.
0: நீ ஏமா கோச்சிக்கிற, அவர் பொதுவா தானே சொன்னாரு. இத பாரியா, இப்ப இந்த யானை என் ஆசீர்வாதம் பண்ணணும்.
2: இல்ல எங்க அம்மா கூட உனக்கு தெரியும், ஜாக்கிரத.
7: கணேசா நமக்கு அதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, ஆசீர்வாதம் பண்ணுப்பா. பண்றா அங்கடா.
2: முந்திட்டு போச்சு, உடனே அங்கேயே விலை கொடுத்து வாங்கி இங்க நிறுத்திட்டேன். இதையெல்லாம் வாங்கி இருக்கும் போது இதை விட்டுருவனாயா?
7: ஐயா இத வச்சுத்தாயா நான் குழப்பே நடத்துறேன்.
2: இத பாரியா சொன்னதையே சொல்லிட்டு இருந்த கொண்டே போட்டுருவேன். விலை என்ன சொல்லு?
7: 5 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய்க்கு வாங்கினாங்க,
2: சரி.

0: பத்தாஞ்சம் பதினஞ்சா வாங்கிக்க. அது யானைக்கு மட்டும் இல்ல உனக்கு சேர்த்துதான்.
1: அது மட்டும் இல்ல டேடி, இவன் வளர்த்த யானை என்ன அவமானப்படுத்ததுனால இவனுக்கும் இவன் யானைக்கும் மூணு வேளை சோறு போடக்கூடாது, ஒரு வேளை தான் சோறு போடணும், அதுவும் உப்பு இல்லாம.
0: ஏய் கவனமா எழுதிக்கடா,
2: ஞாபகம் இருக்குங்க.
0: எது
2: யானைக்கும் யானைக்காரனுக்கும் ஒரு வேளை தான் சோறு போடணும், அதுவும் உப்பு இல்லாம.
0: வெரி குட்.
3: ரொம்ப திமிர் பிடிச்சவ போல இருக்காள்.
4: போல இருக்கா, பயங்கர திமிர் பிடிச்சவ. மேல எஸ்டேட்ல பாதி இவ்வளவுதான் சொந்தம். எதிரிக்கு நிறைய பணம் கொடுத்து வீட்டுல வேலைக்கு சேர்த்துட்டு மொட்டை அடிச்சு அடிமை வேலை செய்ய சொல்லுவா.
5: நேசில் கேட்டுக் கொண்டிருக்கும் தம்பிக்கு என்ற ஒரு திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. தம்பிக்கு என்ற ஒரு திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
6: குட் ஈவினிங் மேடம்.
7: குட் ஈவினிங் மேடம்.
6: குட் ஈவினிங் மேடம்.
8: குட் ஈவினிங் மேடம்.
6: குட் ஈவினிங் மேடம்.
9: ராதா ரத்தம் தான் ஆள் விழுங்கும் அதிசயம். பொன்மானை தேடி பாப்பா போட்ட தாப்பாள். பாப்பா போட்ட தாப்பாளா? ஜகஜகா சாமியாரின் சரத சல்லாப்பங்கள். சரசு தொழதொழாவென்று நைட் கவுனை போட்டுக்கொண்டு சாமியார் உறவுக்காக கட்டிலில் காத்து கொண்டிருந்தாள். சாமியார் மெதுவாக எட்டி பார்த்தார். அறையில் யார் இல்லை என்று தெரிஞ்சதும் சாமியார் சந்தோஷமாக மெதுவாக மெதுவாக உள்ளே நுழைந்தார். சாமியார் மெல்ல மெல்லமா சரசுவிற்கு இடத்துக்கு வந்தார். வந்து என்ன பண்ணார்? சரசு சாமியாரை கண்டதும் சந்தோஷத்துடன் ஏன் இவ்வளவு லேட்டு என்று கேட்டுக்கொண்டே கட்டி அணைத்துக் கொண்டாள். மங்கிர வெளிச்சத்தில் சரசு தேவதையாக தோண்டிதாள். அது சரியே சாமியாரே பாதிக்கிறா. சாமியார் அவளை கட்டி அணைத்து முகத்தோட முகம் இணைத்து இச்சு இச்சுன்னு சாமியார் அவளை கட்டி அணைத்து முகத்தோட முகம் இணைத்து இச்சு இச்சுன்னு முத்தம் கொடுத்தவாறே அவளை கட்டிலில் தள்ளினார்.

0: என்னையா கதவு இருக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தேனே, ஞாபகம் இருக்கா?
1: என்ன பத்தி உனக்கு தெரியாது? சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல படிக்கிற பேரு என்ன பேர் தெரியுமா? அறவே மன்னன் பேரு.
0: அப்படியா?
1: இப்ப எப்படி இருக்கிறேன்னு பாரு.
0: ஒரு
1: நெல் கூட சிந்தாம இருக்க.
0: இப்படி அறுத்தா பொழுது விடிஞ்சிரும். இது பாரு, இப்படி அறுக்கணும்.
1: நெல் எல்லாம் சிந்தி போயிடும்.
0: உங்க அப்பா ஒரு சொத்தாப்போ எங்க அப்பா ஒரு சொத்து தானே போவோம்.
1: பரவாயில்லையா?
0: பரவாயில்ல.
1: இது அப்போ சொல்ல கூடாது. இப்ப பாரு,
0: அப்படியே கறந்துரு.

0: எனக்கு தெரியாதா அடி பலமா பட்டுடுச்சா?
1: கொஞ்சம் பலமா
0: தான். இப்ப ரொம்ப வலிக்குதா?
2: அக்கோ
0: என்னடா,
2: நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்காரு, அவரை எப்படி கூப்பிடுறது?
0: மாமான்னு கூப்பிட்டா?
2: ஏன் அண்ணன்னு கூப்பிட்டா நல்லா இருக்காதோ?

0: அதிக பேசி இத்தனை பேசின அற விடும்.
1: ஏன் உனக்கு எவ்வளவு கோபம் வருது? நானும் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். அவர் வந்ததுல இருந்து உன் போக்கே சரியில்லை.
0: என்ன மன வெடிகள்ட்ட? நான் எப்பவும் போல்தான் இருக்கேன்.
1: எனக்கு என்னமோ தோணுது, அவர் அண்ணன்னு கூப்பிடுறதுதான் நல்லது.
0: டேடி, எனக்காக ஒரு மாமான்னு கூப்பிட.
1: நீ ஏதோ சொல்ற. சரி, மாமான்னு கூப்பிடுற.
0: எங்க மாமா கூப்பிடு.
1: மாமா.
0: இன்னொரு வாட்டி
1: மாமா.
0: இன்னொரு வாட்டிடா
1: மாமா.
2: பெரியசாமி.
3: ஐயா.
2: வார கூலி எல்லாரும் எடுத்துங்க.
3: வர்றவங்க
2: பலு. இந்தா இந்த வார கூலி உனக்கு. என்னப்பா அப்படி பாக்குற? பணத்தையே நீ பார்த்தது இல்லையா?
3: ஆமாங்க.
0: நான் பழைய படமே பார்த்ததே இல்லையே. இப்ப பாக்கலாமா? நீ போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லி படத்தை முதல்ல இருந்து போட சொல்லு.
4: இதனால ரொம்ப போச்சு. காக்காட்டி விடுவா போறீங்க? கேட்டு பாப்போம். அது எப்படி படத்தை பாடல நிறுத்த முடியும்? வேணா 6 மணிக்கு வாங்க, அடுத்த ஆட்டம் பார்க்கலாம்.
5: யோ, அந்த பொண்ணு கோணா உனக்கு தெரியுமில்ல?
4: ஏன் தெரியாது? என் சித்தப்பம்மா வந்தா மொட்டை அடிச்சுட்டு அந்த பொண்ணு வீட்டு வாசல நிக்கிறானே.
5: தெரியுது இல்ல? ஓடிக்கிட்டு இருக்கிற படத்தை

0: வரலாமா? நீ போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லி படத்தை முதல்ல இருந்து போட சொல்லு.
1: என்னடா ரொம்ப போச்சு, காக்காட்டி விடுவா போறீங்க? கேட்டு பாப்போம். அது எப்படி படத்தை பாடு நிறுத்த முடியும்? வேணா 6 மணிக்கு வாங்க, அடுத்த ஆட்டம் பாக்கலாம்.
2: யோ, அந்த பொண்ணு கோணா உனக்கு தெரியுமில்ல?
1: ஏன் தெரியாது? என் சித்தப்பம்மா வந்தா மொட்டை அடிச்சுட்டு அந்த பொண்ணு வீட்டு வாசல நிக்கிறானே.
2: தெரியுதுல்ல, ஓடிக்கிட்டு இருக்கிற படத்தை நிப்பாட்டிட்டு முதல்ல இருந்து போட்டுரு. இன்னைக்கு நீ முடியாதுன்னு சொன்ன ஒழிஞ்ச.
1: உள்ள படம் பாக்குற ஜனங்களுக்கு நான் என்னையா பதில் சொல்றது?
2: நாளுக்கு 20 ரூபாய் தரேன், நாளைக்கு வந்து பாத்துங்கடா. நான் ஓடிக்க மாட்டானுங்களா? நீ போய் படத்தை நிப்பாட்டு, மத்தது நான் பாத்துக்கிறேன். டப்பும்
1: மன்னிச்சிடுங்க, நாளைக்கு 2 படமா பார்க்கலாம். அப்பாடி, எல்லாரும் போயிட்டாங்க. அம்மா, நீங்க உள்ள போங்க.
2: ஏன் படம் பாதியில நிறுத்திட்ட?
1: நீ ஒருத்தன் பாக்கிய, இந்த 20 ரூபாய் வாங்கிக்கிட்டு
2: கேக்குறது பதில் சொல்லுயா? படம் ஏன் பாதியில நிறுத்திட்ட?
3: எங்க அம்மா முதல்ல இருந்து படம் பாக்கணும்னு சொன்னாங்க. 20க்கு 30 ரூபாய் வாங்கிட்டு போவியா?
2: நீ கவனியா? யோ மேனேஜர், டிக்கெட் வாங்கிருக்கோம் தெரியாதுல்ல, போலீஸ் தெரியாதுல்ல, கேஸ் தெரியாதுல்ல, என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் ஆக்ட் தெரியாதுல்ல, காம்பவுண்ட் டாக்ஸ் தெரியாதுல்ல.
1: உனக்கு இதெல்லாம் கூட தெரியுமா கண்ணா? வேணும்னா படத்தை நீ முதலே பாரு.
2: முடியாதியா? நான் பார்த்த இடத்துல பார்த்தாதான் படமே புரியும். மரியாதையா விட்ட இடத்துல படம் போட சொல்லு.
1: கணக்கண்ணா, தயவு செய்து வம்பு பண்ணாத. நாளைக்கு வா, உனக்கு போக்கிர ராஜா படமே போட்டு
2: காட்டுறேன். போக்கிர ராஜா எனக்கு?
0: இத பாரியா, என்கிட்ட வீண் வம்பு வச்சுக்காத. நான் யார் தெரியும்ல?
2: நீ அள்ளி ராணியா இருந்தாலும் எனக்கு என்ன?
0: என்னடா சொன்ன?
2: ஏய், ஆடா உடானா பல்லெல்லாம் கழண்டிடும்.
0: என்ன பண்ற?
2: என்ன சொல்ற?
3: ஆசைப்பட்டு ஆற்றால் ஒரு பழைய படத்தை முழுசா பார்க்க முடியலனா அந்த தியேட்டர் இந்த ஊர்ல இருக்கலாமடா.
4: ஐயா, தியேட்டர் மோலாலே வர சொல்லிருக்கேன். நீங்க இப்படி பேசுவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இடத்தோட சேர்த்து மொத்த மதிப்பு 3 லட்சம் ரூபாய் ஆகும்.
3: என்னடா பெரிய 3 லட்சம்? 1 லட்சம் ரூபாய் ஜாஸ்தியாலும் சரி, வேலைக்கு வாங்கி பூட்டி போடுறான்.
0: அது மட்டும் பத்தாதுப்பா. அந்த தியேட்டர்ல ஒரே ஒரு ஆளுதான் என்ன மதிக்காம பேசினவன். அவனையும் அவமானப்படுத்தணும், அதிகப்படுத்தணும்.
4: அது யாரா? அவன் பேர் பாலு, கங்காதரன் கிட்ட கூலி வேலை செய்யறவன்.
3: வாரம் 25 ரூபாய் கூலிக்கு வேலை செய்யறவன் தானே. நீங்க சரின்னு சொன்னா இப்போ அவனை நம்ம மொட்டாடிமிகள் லிஸ்ட்ல சேர்த்துறேன்.
0: உடனே சேர்த்துடு. அவன் என் பூட்ஸ துடைக்கணும், என் சேனியை துடைக்கணும்.
3: உனக்கு 3 வேளை கறிகள் சோறும் போட்டு மாசம் 500 ரூபாய் சம்பளம் தர நீட்டாங்க.
2: எதுக்கு அவமானப்படுத்தணும்க்கா?
0: அது இல்லையா, எங்க அம்மாவை அவமானப்படுத்துறவங்களுக்கு உடனே அதிக சம்பளம் போட்டு வீட்டுல அடிமை வேலைக்கு வச்சுக்கிறது எங்க அம்மாவோட வழக்கம்.
2: ஒண்ணு செய், உங்க அம்மாவை தலைய மொட்டை அடிச்சுக்க சொல்லு. மேல ஒண்ணும் போடாம ஒரு லுங்கிய மட்டும் கட்டிக்க சொல்லு. என்கிட்ட வந்து வேலை செய்ய சொல்லு. மாசம் 2000 ரூபாய் சம்பளம் தர்றேன். போக 4 வேளை கறியும் சோறும் போடுறேன்னு சொல்லு.
3: நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. உங்க அம்மாவை மொட்டை அடிச்சுக்கிட்டு சட்டை இல்லாம வர சொல்லு. மாசம் 2000 ரூபாய் சம்பளம் நான் தரேன்னு சொன்னாம்மா. அப்படியே சொன்னா அவன் ஆள விட்டு அடிச்சு உண்டில் பண்றேன்.
0: அவனை நானே பைய வாங்குறேன், அப்பதான் என் மனசு ஆறும். தயவு செஞ்சு இதுல யாரும் தலையிடாதீங்க.
2: அடே எங்க அப்பா, என்ன வெயில்டா, என்ன வெயில்டா. உழைச்சு ஒய்வெடுக்கணும், பசிச்சு சாப்பிடணும் சொல்லுவாங்க. அது கருத்தம் இப்பதான் புரியுது.
5: வேகாத வெயில வேலை செஞ்சு வெறும் சாதத்துல உப்பு போட்டு சாப்பிட்டா கூட அமிர்தமா இருக்கும். ஏன்
2: தெரியுது தெரியுது.

0: இங்க சர்வே பண்ணி பார்த்ததுல கரும்பால கட்டத்துக்கு இந்த இடம் சரி வராது. மலப்பாங்கான இடம் வேற. அதை விட இங்க கிழக்க இந்த வீடுகள்லாம் கட்டிருக்க, இந்த இடம் அருமையான இடம்.
1: எல்லாம் சரி இன்ஜினியர் சார், அது நமக்கு சொந்தமான இடம் இல்லையே.
2: இன்ஜினியர் சார், அந்த இடத்துல 20-30 குடும்பம் வீடு கட்டி இருக்காங்களே.
3: எல்லாரும் அரை கிரவுண்ட் ஒரு கிரவுண்ட் தானே வீடு கட்டி இருக்காங்க. 5-10 விட்டு எரிஞ்சா மொத்தமா வளைச்சிடலாம்.
1: எல்லாரையும் வளைச்சிட முடியுமாயா? அதுலயும் அந்த மிலிட்டரிக்கார கங்காவில் இருக்கானே, சரியான வம்பு பிடிச்சவையா?
2: இன்ஜினியர் சொல்ற இடத்துல நாம ஃபேக்டரிய கட்டினா நமக்கு 40 லட்சம் ரூபாய் மிச்சம். அதுவும் இல்லாம பக்கத்துல 6 ஓடுது, ரயில்வே ஸ்டேஷன் வேற இருக்குது, நமக்கு போக்குவரத்து செலவும் மிச்சம். 1-2 மடங்கா பணம் தரதா சொல்லி அங்க இருக்கிற 20-30 குடும்பங்களை நாம எப்படியா சரி கட்டிடலாம்? இப்போ நீங்க சரின்னு சொல்லுங்க பார்ட்னர்.
1: அப்படியா சொல்ற? சரி பேசுவோம்.
2: கங்காதர், இந்த இடத்துல மில் கட்டினா இந்த ஊருக்கே நல்லது. இந்த இடம் தான் மில் கட்டுறதுக்கு சரியான இடம்னு எங்க இன்ஜினியர் சொல்றார், என்ன பார்ட்னர்?
4: ஆமா, அதுக்காக பரம்பரை பரம்பரையா இருக்கிற இடத்தை விட்டுட்டு வேற எங்கயா போக சொல்றீங்க?
1: அட, என்னையா சுத்த புரியாத ஆளா இருக்கிறீங்க? நாங்க என்ன சும்மாவா கேக்குறோம்? இந்த வீட்டுக்கு என்ன மதிப்போ அத கிரயமா ஒரே தவணையில கொடுத்துறோம். அதுவும் பத்தலனா இதுக்கு சமமான இடத்தை எங்க எஸ்டேட்ல சும்மாவே கொடுக்கறோம். அதுவும் பத்தல, மேற்கொண்டு பணம் வேணா கொடுக்கறோம்.
5: சார் சார்,
4: என்னடா
1: தம்பி?
5: என்னங்க
1: உக்கார்? அவருக்கு தெரியும்.
5: சரிங்க,
1: பெரியவங்க பேசுற இல்ல,
5: அவங்க சொல்றது இல்லையா? ஒரு நியாயம் இருக்கப்பட்டால தர.
4: அட சும்மா இருக்கிய, இவங்க கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நாம நம்ம இடத்தை காலி பண்ணுமா? இவங்க கொடுக்கறேன்னு சொல்ற இடம் எங்க இருக்கு தெரியுமா? மலை மேல இருக்கு. அது மட்டும் இல்ல, பாதுகாப்பு கிடையாது. ஆனா ஒரு பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் போகணும்னா எவ்வளவு தூரம்? ஒரு தண்ணி எடுக்கணும், வாய்க்காலுக்கு போகணும், விவசாயம் பண்ணணும்னா நம்ம எவ்வளவு தூரம் நடக்கணும்? ஆனா அதை விடுங்கய்யா, நம்ம வீட்டு பொண்டு பிள்ளைங்க தனியா அவ்வளவு தூரம் போயிட்டு வர முடியுமா?
5: கவர்னரையா, ரெட்டியார பட்டாளத்தார் சொல்றதான் சரி. இவ்வளவு சௌரியமான இடத்தை விட்டுட்டு அது காட்டுக்குள்ள போய் எவங்க இருப்ப?
2: நான் மரியாதையா கேக்குறேன், 1-2 பணம் வேணும்னாலும் வாங்கிக்கங்க. எங்களை எடுத்து நீங்க இந்த ஊர்ல வாழ்ந்துட முடியுமா என்ன?
1: கோபப்படாத ராஜதுரை, அவங்களும் கொஞ்சம் யோசிக்கட்டும். நமக்கு அரசாங்கத்திலயும் போலீஸ்லயும் இருக்கிற செல்வாக்கு அவங்களுக்கு தெரியாதா என்ன?
4: பெரிய மனுஷங்களா சேர்ந்து மரியாதை கொடுத்து பேசினா மிரட்டுறீங்களா? உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த வீட்டை வைக்க முடியாது.
1: அப்ப முடிவே அதானா?
4: ஆமா, முடிவே அதுதான். போங்க வெளியே, போங்க வெளியே.

0: சாப்பிடுற சாப்பாட்டுல மண்ணு போட்டு போறாளே, உருப்படுவாளே.
1: இருக்கட்டும், நான் கவனிச்சுக்கிறேன். என்ன ரெடியா?
2: வரல.
0: எங்கா ரெடியா?
2: வந்தா சொல்ற.
1: என்ன அடிக்க இவ்வளவு லேட்டு?
0: வருவா வருவா.
1: எப்போ? ஆ, வருது வருது.

0: ஏண்டே
1: உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா ஆளை விட்டு அடிக்க வச்சு குதிரையில கட்டி எடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வருவேன். அன்னைக்கு நீ எங்களை தள்ளி விட்ட, பதிலுக்கு நாங்க உன்னை தள்ளி விட்டோம். அத்தோட விட்டுட வேண்டியதுதானே. நீ விரிச்ச வலையில நீயே வந்து மாட்டிக்கிட்ட பாத்தியா? இங்க ஒரு ஈ காக்கா கூட இல்ல. கைத்துல கட்டி என்னை இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்திய, என் உடம்புல எவ்வளவு அடிபட்டு இருக்கும். கட்டவுக்க முடியாம நான் இவ்வளவு தூரம் ஓடி வரலடி. உன்னை கட்டி பிடிக்கிறதுக்காகத்தான் இடம் தேடி இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கேன். இது எப்படி இருக்கு? இப்படி ஒண்ணு இருக்கோ?
2: ஆமாயா, ஏதாவது ஏழைப்படுமா பண்ணிடாதையா. நான் பண்ண தப்புக்கு வேற எந்த தண்டனை வேணாலும் கொடு, ஆனா எனக்கு எடுத்துடாதையா. என் வாழ்க்கை நாசமா போயிடும் ப்ளீஸ்.
1: அப்படியேங்கற, தனியா மாட்டிக்கிட்ட உன்கிட்ட என் வீரத்தை காட்ட நான் விரும்பல. பொழைச்சு இனிமே என்கிட்ட இந்த மாதிரி விளையாடுன உன் வீட்டுக்குள்ளேயே பூந்து உன்னை என்னால என்ன வேணும்னாலும் செய்ய முடியும். ஞாபகம் இருக்கட்டும். புரிஞ்சதா?
2: புரிஞ்சது.
3: சந்தர்ப்பம் பார்த்து கெஞ்சுற மாதிரி கெஞ்சி தப்பிச்சு வந்துட்டேன். இல்லனா என் மானமே போயிருக்கும்பா. அவன் சவால் விட்ட மாதிரி ஒருவேளை இங்கேயே வந்துட்டானா?
4: இத்தனை காவலையும் மீறி அந்த கூலிக்கார போய் வீட்டுக்குள்ள வந்துருவானா? ஏதோ கோபத்துல கத்திருப்பான். சரி சரி, போர்ட் மீட்டிங் நேரமாச்சு, கிளம்பு போலாம்.
5: முரட்டு பயிலா இருப்பான் போல இருக்கு. ஒருவேளை நாம இல்லாதப்ப இங்க வந்துட்டான்னா?
4: வந்தா கைய கால ஒடிச்சு போட காவலுக்கு யாட்லையும் சேர்த்து வச்சிருக்கேன். கவலைப்படாத.
6: நில்லா,

0: இந்த கூலிக்கார பையன் எதுக்கு இங்க வந்திருக்கா யோசிக்கிறியா?
1: உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பெட்ரூம் வரைக்கும் வருவேன்.
0: ஐயோ ஐயோ, இது வரைக்கும் நீ என்ன எவ்வளவு தடவை அவமானப்படுத்திருப்ப. ஆமா, நேத்து நீ என்ன சொல்லிட்டு வந்த? என் வீட்டுக்குள்ள வர முடியுமான்னு கேட்ட இல்ல? பாரு வந்துட்ட. என்ன தொழ முடியுமான்னு கேட்ட இல்ல? இந்த பாலு மனசு வச்ச எதையுமே பக்குவமா பண்ணி முடிச்சிடுவான். உன்னை தொடறது மட்டும் இல்லடி உன்னை.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தம்பிக்கு என்ற ஒரு திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. தம்பிக்கு என்ற ஒரு திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: வீட்டுக்குள்ள புகுந்து காலித்தனம் பண்ண அந்த காலிப்பாயில இன்னைக்கு ஒரே அடியா காலி பண்ணணும்.
2: இவன் அடிச்சு கொள்ளுங்கடா. நில்லு, நடந்த விஷயம் எல்லாம் எனக்கும் தெரியும். இவன் செஞ்ச தப்புக்காகத்தான் நான் இவன் இங்க கட்டி வச்சிருக்கிறேன். ஏன் செஞ்சா? ஒரு ஆம்பளை பையனை ஒரு பொண்ணு 10 ஆட்களோட போய் அடிச்சு கட்டி போட்டு காடு மேடெல்லாம் இழுத்தா எவருக்கே ரோஷம் வராது? பதிலுக்கு பதில் உங்க பொண்ணை வெட்டி போட்டிருந்தா கூட நான் இவனுக்கு இந்த தண்டனை கொடுத்திருக்க மாட்டேன். முறை தவறத ஒரே காரணத்துக்காகத்தான் இவனுக்கு இந்த தண்டனை. இதுக்கு மேல என் தண்டனை கொடுக்க விரும்புனா நல்லா யோசிச்சு பாரு. நீ செஞ்சது தப்பே இல்ல, இவன் செஞ்சதுதான் தப்புன்னு நீ நினைச்சா இந்த சவுக்கார உன் கை வலிக்கிற வரைக்கும் அவன் அடி.

0: நீ செஞ்ச தப்புக்கு அவங்க தண்டனை கொடுக்கலன்னாலும் நீ தண்டனை அனுபவிக்கிறதா நியாயம். பொழுது சாயற வரைக்கும் அப்படியே இருக்கணும். பச்சை தண்ணி கூட குடிக்கூடாது. என்ன
1: சாப்பிடாங்கம்மா? சாப்பிடாங்கம்மா? பசி இல்லை.
2: சும்மா ஒரு மரியாதை தான். உங்க அப்பா சொல்றதுக்கு நியாயம் இருக்கு. நான் அந்த பொண்ணை தண்டிச்சது தப்பு இல்ல, தண்டிச்ச முறைதான் தப்பு. அதுக்கு இந்த தண்டனை எனக்கு தேவைதான். நீ போயிடு.
1: பொழுதோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு. சூட ஆக்கி வச்சிருக்கேன், வரேன். அவ கையில பாம்பு புடுங்க. பொம்பளை அவ ராட்சசி, பேய், பிசாசு, மூதேவி.
3: அப்படிதான் திட்டக்கூடாது. அவளும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு தானே.
1: பின்ன அவ செஞ்ச காரியத்தை கொஞ்சுவாங்களோ? அவளை மூணு நாளைக்கு மொட்டை வெயில பொட்ட காட்ட கட்டி போனையா?
3: ஐயோ ஐயோ, பூ மாறி மேனிமா பொசுங்கி போயிடும். இத பாரு, அவ கொஞ்சம் திமிர் பிடிச்சவளா இருந்தாலும் நல்ல குணங்க நிறைய இருக்கு. உன் மேல ஒண்ணும் தப்பு இல்லன்னா இவனை பிடிச்சி அடின்னு சொன்னப்போ என்ன செஞ்சாவ? அடிச்சாளா? இல்லையே. இதுல இருந்து என்ன தெரியுது? அவ தப்ப அவ உணர ஆரம்பிச்சிருக்கான்னு தெரியுது.
4: மாமோய், நீ பேசுறத பார்த்தா அவ செஞ்சது சரின்னு சொல்ற மாதிரி இருக்க.
3: அவ செஞ்சதெல்லாம் சரின்னு நான் சொல்லலடா. இனிமே அவ செய்ய போறதெல்லாம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி, நான் தோட்ட சுத்தி பார்த்துட்டு வரேன். நீங்கள வீட்டுக்கு போங்க.
4: என்னக்கா ரூட் மாறுது?
1: கண்ணு மூடி சாமி கும்பிடும் போது மனுஷத்தன் கேட்டா கும்பிடுறவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நிஜமாவே நடக்குமா?
5: அப்படின்னா நான் கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிட்டு எனக்கு வேணுங்கிறதெல்லாம் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நீ நீ மணி அடிச்சுக்கிட்டே இருக்கியா?
1: சரிம்மா. சின்னம்மா, இப்ப நீங்க என்ன நினைச்சு சாமி கும்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியும்.
5: அவ்வளவு கட்டுக்காவலையும் மீறி வந்த தொட்டத என்னால மறக்கவே முடியாது.
1: ஆக இப்ப உங்க நினைப்பெல்லாம் ஒரு மேலதான். என்ன நான் நினைச்சேன்
5: சரிதான். ஆனா அவரை நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். ஆளை வச்சு அடிச்ச, குதிரையில கட்டி இழுத்த.

0: என் மேல அவருக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்குமோ யாருக்கு தெரியும். என்ன இருந்தாலும் நான் செஞ்சது ரொம்ப தப்புதாண்டி.
1: ஆரம்பத்துல அவரை வெறுத்த நீங்க இப்ப அவரை விரும்புறீங்க. அதே மாதிரி ஆரம்பத்துல உங்களை வெறுத்த அவரும் இப்ப உங்களை விரும்பல இல்லையா?
0: ஒருவேளை அப்படி இருந்தாலும் இருக்கும் இல்ல?
1: சொல்ல முடியாதுமா. எதுக்கு நான் போய் தெரிஞ்சுட்டு வரவா?
0: ஆமா நீ போய் எப்படி தெரிஞ்சுக்குவ?
1: அதெல்லாம் ஒரு களமா, அதுக்கெல்லாம் திறமை வேணும். இப்ப என் வேலைய பாருங்களேன், அப்புறம் நீங்களே அசந்து போயிடுவீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் போய் சீக்கிரமா வந்துடுறேன்.
2: மனப்பாறை மாடு கட்டி மாயா மரம் ஏறு பூட்டி வய காட்ட உழுதி போடு செல்ல கண்ணு.
0: கொஞ்சம் கேளியா?
2: என்ன என்ன?
0: வர்ற வெள்ளிக்கிழமை எங்க சின்னம்மா சுமதிக்கும் ராஜதுர தம்பிக்கும் கல்யாணம்.
2: கல்யாணமா யாருக்கு?
0: எங்க சின்னம்மாவுக்கு. எல்லாம் உன்னாலதாயா? கல்யாணம் ஆகாதனாலதானே கண்ட கண்ட காலி பசங்களும் என் உணவை பிடிச்சு இருக்கிறாங்க. உடனே கல்யாணத்தை முடின்னு எங்க பெரிய உத்தரவு போட்டாரு.
2: அப்போ இந்த கல்யாணம் சுமதியோட சம்மதத்தோட தான் நடக்குது?
0: கரும்பு திங்க கசக்குமா? அவரும் பெரிய இடத்து புள்ள, ஏகப்பட்ட சொத்து. எங்களுக்கு எல்லாம் பட்டு படம் எடுத்துறதா சொல்லிருக்காங்க. வந்து விருந்து விருந்து சாப்பிட்டு வேட்டி சட்டை வாங்கிப்போம்.
2: எனக்கு அவ வேட்டி சட்டை கொடுப்பாளா? என்ன விருந்து கூப்பிட்டாளா? அவளுக்கும் கொடுப்ப, அவ அப்பனுக்கும் கொடுப்ப சொல்லுப்பா. கண்டவங்க பேச்சா கேட்டு
0: நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன். என்ன மரியாதை எனக்கு ரொம்ப பலமா இருக்கு?
2: துஷ்டரை கண்டா தூர விலகுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க.
0: யோ, அன்னைக்கு நீ செஞ்ச காரியத்தை நினைச்சா எனக்கு இப்ப கூட ஆத்திரம் வருதியா?
2: பாருங்க, முடிஞ்சு போற விஷயத்தை மறுபடியும் கிளறாதீங்க.
0: யோ, நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேயா. அன்னைக்கு என்ன கிஸ் பண்ணியே இன்னைக்கு பண்ணு பாக்கலாம்.
2: ஏதோ தெரியாதமா நடந்து போச்சு, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்க சொல்றீங்களா? ரைட், என்ன மன்னிச்சிருங்க.
0: நோ, நான் பட்ட அவமானத்துக்கு பழிக்கு பழி வாங்கலனா எனக்கு தூக்கம் வராது. கொடுத்ததெல்லாம் வட்டி மூலமா திருப்பி வாங்கிக்க. கணபதி, நீ விநாயக பெருமானின் சுரூபங்கிறத மறந்துட்டு நான் உன் அக்லி எலிஃபென்ட்டும் திட்டிட்டேன். நான் இப்ப பழைய சுமதி இல்ல, உன்னை என் தெய்வமா நினைச்சு கும்பிடுறேன். நான் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம்
3: பண்ணேன்.
0: யானைக்கு ஒரு கட்டு கரும்பு வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன். நீயும் வயிறார சாப்பிட்டு யானையோட போ. ராமையா, இவங்களுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுத்தனுப்பு.
3: நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுமா.
4: குட் மார்னிங் மேடம்.
0: குட் மார்னிங். நீங்க எல்லாரும் இனிமே கடுமை வேலை செய்ய வேண்டாம். நான் உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன், அதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ராமையா, இவங்களுக்கு ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுத்தனுப்பு. நீங்க போய் வேற ஏதாவது தொழில் கவனிங்க. எப்பவாவது ஏதாவது உதவி தேவனா என்கிட்ட வாங்க, நான் செய்யறேன்.
4: நீங்க நல்லா இருக்கணுமா.
5: உங்க நல்ல வரதுக்கு எல்லாம் நல்லா நடக்குங்க.
6: சரி சரி வாங்க, அடுத்தது நீங்களா? வாங்க நாயுடு.
7: என்ன கவுண்டர் சின்ன நாய்க்கிற மணி, என்னப்பா அதெல்லாம்?
5: பட்டாளத்தாரே, அவங்க நமக்கு நல்ல செஞ்சு ஊருக்கு நல்ல செய்யறப்போ குறுக்கடிக்கப்படாது.
8: கங்காதரன், உங்க வீட்டை தவிர மத்தவங்க எல்லாரும் வீட்டையும் நாங்க வாங்கியாச்சு.
5: பட்டாளத்தார, சும்மா வீம்பு பண்ணாதீங்க. இருக்கிறதுலயே உங்க இடம் தான் கொஞ்சம் பெருசு. 3 கிரவுண்ட்ல நிலம், 1 கட்டடம், எல்லாமா சேர்த்து 70-80 போகும். குடுக்கிற 2 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு பொழைக்கிற வழிய பாருங்க.
7: நாங்க நல்லதான் படைச்சுக்கிட்டு இருக்கிறோம், உங்க வேலையை பாருங்க. 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் இந்த வீட்டை நான் விக்க மாட்டேன்.
8: சுத்தி இருந்த குடும்பம் எல்லாம் காலி பண்ணிட்டு போன பிறகு நீ மட்டும் இங்க நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா?
7: என்னைய பயமுறுத்துற? உன்னால ஆனத பாடுற, நான் இந்த வீட்டை காலி பண்ண முடியாது.
2: கையா ஓங்குற, வெட்டி புடுவ வெட்டி.
7: தம்பி நீ சும்மா இருப்ப. ராஜதர, உன் பணத்தால நீ எதை வேணாலும் வாங்கலாம், என்ன வாங்க முடியாது தெரிஞ்சுக்க. பலு பாப்பலாம்.
8: போங்கடா போங்க, உங்களை ஓட ஓட வரட்டல.
9: என் பேரு ராஜதுரை இல்லை.

0: என்னங்க நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே?
1: என்ன
0: இந்த பாதகத்தை பெண்ண பாவிய பகச்சுக்கிட்டு இன்னும்

0: எத்தனை நாளைக்கு இங்க போராடுறது? நமக்காக எல்லாத்தையும் கூட, நம்ம பிள்ளைங்களுக்காகவாவது அவங்க சொன்ன மாதிரி இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போயிடலாங்க.
1: இன்னைக்கு வீட்டை காலி பண்ணு சொல்லுவான், நாளைக்கு ஊரை விட்டே ஓடுன்னு சொல்லுவான். அவன் சொல்றதா நான் கேட்டுட்டு இருக்கவா? எல்லாம் எனக்கு தெரியும். இப்ப நடந்தது பாலுக்கு தெரியக்கூடாது, அவன் ரொம்ப கோவக்காரன். அப்புறம் வெட்டு குத்துன்னு தப்பு திட்டாவுக்கு போயிடுவான். சரி சரி, இன்னொரு கூட கொண்டு வா. நீ சொல்றதுல உண்மையடா?
2: ஆமா மாமா, ராத்திரி என்ன அந்த பாம்பு கடிச்சிருந்தா என்ன இப்ப நீ பாத்திருக்கவே முடியாது.
1: என்ன எழுப்புல? நான் தான் சொல்ல வேணான்னு சொன்னேன். ஏன்னா உனக்கு வர வர கோவம் அதிகமா வருது. இருந்தாலும் இந்த சின்ன பையன் சொல்லிட்டான்,
3: அந்த பாம்பு தானா இங்க வரலங்க? குழந்தை குட்டி இருக்கிற இந்த வீட்டுக்கு அந்த பாம்பை அனுப்பின அயோக்கிய யாருங்கிறது எனக்கு தெரியும்.
4: யார கேட்டா நீ உள்ள வந்த?
3: நீ யார கேட்டா பட்டாளத்தார் வீட்டுல பாம்பை விட்ட?
4: என்னையாடாங்கிற தெரியுமா?
3: நல்லாவே தெரியும். கையில பணம் இருக்குங்கிற திமிரல எதையும் செய்ய அஞ்சாதவங்கிறதும் தெரியும். நாலனா காசை மூஞ்சில வீசி எறிஞ்சி நாலஞ்சு நாய்களை வேலைக்கு வச்சிருக்கேங்கிறதும் நல்லாவே தெரியும்.
4: கூலிக்கார பயல்களோட நான் சரிசமமானு பேசுற பழக்கமே கிடையாது. நீ நிக்கிறிய இந்த கார்பட்டோட விலை என்ன தெரியுமாடா? உன்னை விட விலை ஜாஸ்தி. அதை அழுக்காக்காம வெளியே போடா கூலிக்கார பயல.
3: கூலிக்காரன் தாண்டா, ஆனா இந்த கூலிக்காரன் தேவைப்பட்ட கொலைகாரனாவும் மாறுவான். பட்டாளத்தாருக்கும் அவரை சேர்ந்தவங்களுக்கும் ஏதாவது ஆபத்து வந்தது, உங்க ரெண்டு பேருடைய குடலையும் உருவி மாலை போட்டுக்குவே ஜாக்கிரத. இதை மரியாதையா சொல்லிட்டு போகத்தான் வந்தேன்.
4: துப்பாக்கிடுறா, அவனை சுட்டு தள்ளிடுறான். அவசரப்படாதரா, எல்லாரும் என்ன மனசுக்குள்ளேயே திட்டுறான். இவன் வெளிப்படையா திட்டிட்டு போறான். பாஸ்டர்ட்னு என்ன பாலிஷ்டா சொல்லிட்டு போறான் பாத்தியா? அதே மாதிரி நாமும் பாலிஷ்டா நடந்துக்கணும். குலப்பழி நம்ம மேல விடக்கூடாது. நம்மளை எதிர்த்தவனும் உயிரோடு இருக்கவே கூடாது. காரியத்தை தந்திரமா சாதிச்சுக்கணும். நரி மாதிரி, அதாவது
5: என்ன மாதிரி?
6: எங்க அப்பா யாசைக்கு எப்பவுமே விரோதமா இருந்ததில்ல. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் தனியா இருக்க மாட்டாரு. ஆனா நீங்க யாரு என்னன்னு அவர் விவரம் கேட்டா நான் என்ன சொல்றது?
3: நான் இந்த ஊருக்கு வந்து 11 மாசத்துக்கு மேலே ஆகுது. இன்னொரு 10-20 நாள் பொறுத்துக்கும். அதுக்கப்புறம் நான் யாரு என்னங்கிற எல்லா விவரமும் சொல்றேன்.
6: அது இப்பவே சொல்லப்படாதா?
3: இத பாரு, எனக்கு அப்பா அம்மா இல்லைனாலும் வசதி இல்லைனாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டே இல்ல?
6: ஆமா, முடிவு பண்ணாமதான் உங்க மடியில சாஞ்சு பேசிட்டு இருக்காங்க.
3: அப்புறம் என்ன விடு, இன்னொரு 20 நாளுக்கு அப்புறம் நானும் ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஆகலாம். யார் கண்டா?
6: அது எப்படி?
3: கண்ணா பின்னால் லாட்டரி டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். ஆ, கண்ணா பின்னால்.
6: சரி, நீங்க நினைக்கிற மாதிரி 1 கோடி ரூபாய் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன செய்வீங்க?
3: உங்க அப்பாவையே விலக்கு வாங்கிடுவேன்.
7: எங்க பையன் எங்க வார்த்தை மீறி எதுவும் செய்ய மாட்டான். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பொண்ணு சம்மதம்.
1: தப்பா நினைக்காதீங்க, என் வார்த்தைக்கு என் பொண்ணு கட்டுப்படுவானாலும் அவளையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன்.
3: கரெக்ட், நானே போய் கேட்டு வரேன். என்ன அழகே, உண்மையா சொல்லு, மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த நீ வந்ததுல இருந்து பாத்துட்டே இருந்த. மாப்பிள்ளைய ஒரு தடவை கூட தலைநிமி கூட நீ பாக்கல. ஏதாவது சாக்கு சொல்லி இங்க கூட்டிட்டு வட்டா? நல்லா பாத்து சொல்லு.
6: பாக்கணுங்கிற அவசியமே இல்ல.
3: இத பாரு, இந்த மாதிரி நேரத்துலதான் விளையாட்டுத்தரமா இருக்க கூடாது. இது வாழ்க்கை பிரச்சனை.
6: உனக்கு பிடிச்சிருக்குல்ல?
3: பையன் நல்லா தான் இருக்கான்.
6: எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கா?
3: அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு.
6: அப்ப என்ன, சரியும் சொல்லிடுங்க.
3: உனக்கு உனக்கு
6: எனக்கு பிடிச்சா மட்டும் கிடைச்சிருமா என்ன?
3: நீ என்ன பேசுறது புரிய மாட்டேங்குது.
6: உனக்குதான் எதுவுமே புரியாதே. இது மட்டும் என்ன புரியும் போகுது?
3: குழப்பிட்டா குழப்பிட்டா, எது எனக்கு புரியல? ஒரு பொண்ணு ஒரு ஆளை கட்டிக்க போறேன்னு வெளிப்படையா சொல்லும், நாம தான் புரிஞ்சுக்கணும். கரெக்ட், போய் சொல்லிடுறேன். ஓகே.
1: என்ன பாலு,
3: மாப்பிள்ள ரொம்ப கொடுத்து வச்சவரு, வர்ற சித்திரையில ஒரு நல்ல நாள் பாத்துற வேண்டியதா.
8: தொடர்ந்து கேட்கலாம் தம்பிக்கு எந்த ஒரு திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. தம்பிக்கு எந்த ஒரு திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.

0: என்கிட்ட உண்மையை சொல்லு. உனக்கு கல்யாணம் பேசின நாள்ல இருந்து நானும் பாத்துட்டே இருக்கேன். நீ ஒரு மாதிரியா இருக்க. உன் மனசுக்குள்ள என்ன இருக்கோ அத வெளிப்படையா சொல்லு.
1: இப்போ எதுக்கு அது விடு.
0: இத பாரு, உனக்கு அந்த மாப்பிள்ள பிடிக்கலன்னு சொல்லு. இப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். உன் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ள பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்.
1: அது உன்னால முடியாதே.
0: அழகி, என்ன பத்தி உனக்கு தெரியாது. என்னால நினைச்சத சாதிக்க முடியும். ஆண்டவன் அந்த சக்தி எனக்கு கொடுத்திருக்கான். தயவு செஞ்சு உன் மனசுக்குள்ள என்ன இருக்கோ அத சொல்லு.
1: சொல்றியா? இப்போ சொல்றேன். நீயும் சுமதியும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பினீங்க. நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்.
0: அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்?
1: அதுக்காக தான் சொல்லல. அதனாலதான் ஐயா, நான் உன் மேல ஆசைப்பட்ட விஷயத்த உன்கிட்டயோ இல்ல வேற யாருக்கிட்டயோ சொல்லாம மறைச்சு. இது தெரிஞ்சுக்கிட்டா உன் மனசு கஷ்டப்படுமேன்னு தான் நான் உன்கிட்ட சொல்லல. எல்லாரும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும்.
0: நான் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியோட பிறக்காதவன். அதனால எனக்கே தெரியாம உன் மனசுல இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு நான் கனவுல கூட நினைக்கல. அழகி, இப்ப நான் என்ன பண்றதுன்னு புரியல.
1: இத பாரு, மனசை குழப்பிக்காம சுமதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லாயிரு. அப்பதான் நான் சந்தோஷப்படுவேன்.

0: இந்த மிட்டிக்கார பசங்களை அதுலயும் இந்த கிழட்டு பசங்களை வெளியவே விடக்கூடாது. உள்ள இருக்கும் போது எஸ் சார் எஸ் சார் சொல்லிட்டு இருப்பான், வெளியே வந்த உடனே நம்மளை மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கிழட்டு பசங்க எஸ் சார் எஸ் சார்.
1: நீயே பேசிட்டு இருக்கா, ஓ முதலாளி லெட்டர் எழுதிருக்கிறான்ப்பா.
2: என்ன எழுதிருக்காங்க?
1: அவன் என்ன பத்தி கூட அதிகமா கேட்டு எழுதலப்பா, சொந்த பிள்ளைய விசாரிக்கிற மாதிரி உன்னைத்தான் கேட்டு எழுதிருக்கிறான்.
2: அவருக்கு எப்பவுமே என் மீது ரொம்ப பிரியங்க.
1: அப்படியா, எப்படி வேலை செய்யறேன்னு கேட்டிருக்கிறான். என்ன எழுதலாம்?
2: ஏதோ பார்த்து எழுதுருங்க, உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா?
1: ஆமா, முன்னாடி எல்லாம் வேலைக்காரன் விரட்டி விரட்டி அடிப்பான், அவன் எப்படி பண்ணி கைக்குள்ள
2: போட்டுட்டேன். உங்களே கையில போட்டுக்கிட்டேன். அவர் என்னங்க? இல்ல இல்ல, அது அது வந்து இல்ல
1: பாக்கலாமா?
3: நான் இப்போ
1: பாக்கலாம். டேய் நிறுத்துறா, டேய் வண்டியடுறா. நீங்க சொல்றது உண்மையா?
4: நமக்குள்ள 1000 விரோதம் இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா இது என் பொண்ணு விஷயம். ஒரு பொண்ண பெத்தவங்கிற முறையில நான் எந்த அளவுக்கு துடிச்சு போயிருப்பேன் உங்களுக்கே தெரியும். என் நிலைமையில நீங்க இருந்தா என்ன செய்வீங்களோ அதை தயவு செய்து செய்யுங்க.
1: இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்க கவலைப்படாம போங்க. பலு இங்க வா. இந்த அவன் பெட்டி பை, வழி செலவுக்கு பணம், 5:30 ட்ரெயின், இப்ப புறப்பட்டா சரியா இருக்கும். இப்படி
2: என்ன தப்பு பண்ண, எதுக்காக இப்படி?
1: ஏய், உன் முதலாளி உன்னை என்கிட்ட எதுக்காக அனுப்புனாரு? உனக்கு உலகம் தெரியணும், வேலை தெரியணும், பொறுப்பு வரணுங்கிறதுக்காக 1 வருஷம் அனுப்பிச்சு வச்சார். இல்ல
2: ஆமாங்க.
1: உன் தகுதிக்கு போடீஸ்வரம் பொண்ணோட என்னடா பழக்கம்? என்னடா முடிக்கிற சொல்ற?
5: ஆமாங்க, நீங்க சொன்ன இதே வார்த்தை அந்த பொண்ணு கிட்ட சொன்னீங்க. அந்த பொண்ணு பணம் என்ன பெரிய பணம், தகுதி என்ன பெரிய தகுதி, ரெண்டு பேர் மனசா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி வச்சுங்க. நான் உங்களுக்கு தெரியாம எந்த காலமும் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். அந்த பொண்ணு அவர்கிட்ட பேசிப்பாரே சொல்லிச்சு. நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாலே எப்படியோ உங்களுக்கு தெரிஞ்சு
1: போச்சு. அவளுக்கு என்னடா தெரியும்? அந்த பொண்ணுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை தேடி தரணும்னு அவள் அப்பனுக்கு தெரியும். இந்த மாதிரி விஷயம் பெத்தவன் காதல விழுந்தா அவன் மனசு எப்படி துடிக்கும்னு உனக்கு தெரியாதுரா? எனக்கு தாண்டா தெரியும். சரி சரி, நீ பரப்பு பரப்பு.
2: இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணோட பழக கூடாது, பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க. சரிங்க, நீங்க போற கோட்டை கூட நான் தாண்ட மாட்டேன், தயவு செஞ்சு போ சொல்லாதீங்க.
1: அப்படின்னா இனிமே அந்த பொண்ணோட பேச மாட்டேன், பழக மாட்டேன்னு சொல்றேன். உள்ள போ. களவாணி பய,
5: என்னம்மா சொல்ற? உன்னை கேட்டுக்கிட்டு தானம்மா உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்தேன். நிச்சயம் பண்ண கல்யாணத்தை எப்படி நிறுத்த முடியும்?
3: அப்பா நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. தயவு பண்ணி அவங்களை கூப்பிட்டு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுங்க.
5: இத போய் அவங்கிட்ட சொன்னா அவன் என்ன கத்த போறானோ தெரியலையே.
6: அதெல்லாம் எனக்கு தெரியாது பாட்னர். சந்திரனுக்கு சுமதிக்கு எப்படியும் கல்யாணம் நடந்தே தீரணும். என்ன சொல்றீங்க?
5: நாம எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் பாட்னர், சந்திரனை கல்யாணம் பண்ணிக்க சுமதி சம்மதிக்கவே மாட்டேங்கிறா.
6: நீயே சம்மதிக்கலேனாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும்.
5: பாட்னர் நீ அளவுக்கு மீறி பேசுற. சுமதி என் ஒரே பொண்ணு, அவ இஷ்டத்துக்கு விரோதமா நான் நடக்கவே மாட்டேன். இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப பிடிவாதமா இருந்தா நம்ம நட்பே முறிஞ்சிரும். எதுக்கும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க.
6: யோசிச்சு முடிவு பண்ணிட்டேன் பார்ட்னர். நாளைக்கு காலையில மலைக்கோயில்ல சந்திரனுக்கும் சுமதிக்கும் கல்யாணம்.
7: ஹாய் சுமதி.

0: எங்க கிளம்பிட்ட?
1: கோயிலுக்கு போறேன்.
0: ஏன் நம்ம கார்ல போலாமே?
1: நான் நடந்தே போறேன்.
0: ஏன் வருங்கால மனைவி நடந்து போனா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதான்
1: முட்டாள், அனாவசியமா கற்பனைகளை வளர்த்துக்கிட்டு அவசப்படாத. உன் கனவுல கூட நான் உனக்கு மனைவியாக மாட்டேன்.
2: அதுக்கு ரொம்ப நாள் காத்து வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நாளைக்கு காலையில உனக்கு எனக்கு மலை கோயில்ல கல்யாணம். உங்க அப்பாவே எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு இருக்காரு. உன்னை கூட்டு போதா இங்க வந்த வட்டில ரெடி.
3: ஐயோ இப்ப என்ன பண்றது? அட பாவீங்களா,
0: என்ன சொல்ற?
3: சுமதி ராஜதுர தம்பி அவங்க ஆட்டில கடத்திட்டு போறாங்க.
0: எங்க போறாங்க?
3: எங்கன்னு சொல்லிட்டா போங்க. கார் சாமியார் தோட்ட பக்கம் போகுது.
0: எவ்வளவு நேரம் ஆச்சு?
3: அரை மணி நேரம் இருக்கும்.

0: வாங்க வாங்க வாங்க வாங்க. ஏயா இப்பதான் என் வீட்டுக்கு ஒரு வழி தெரிஞ்சதா? என்னங்க
1: வாங்க, என்ன திடீர் விஜயா?
2: இது சுமதி.
1: ஆ தெரியுமே, வேலுமாணிக்க பொண்ணு.
2: ஒரே ஒரு வாரம் சுமதி இங்கே தங்கி இருக்கட்டும்.
0: தாராளமா இருக்கட்டுமே.
2: சுமதி இங்க இருக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம். ஒரே ஒரு வாரம் தான், அதுக்கப்புறம் தானே வந்து கூட்டிட்டு போறேன்.
1: அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இவங்களை பாதுகாப்பா கவனிக்க வேண்டியது என் பொறுப்பு.
2: நோட்ட ஒரு
0: வா சுமதி.
3: என் பொண்ண பாக்கணும், என் பொண்ண பாக்கணும்.
0: நீ குடுத்து வச்ச வாழ்கை பணக்கார வீட்டு பிறந்தா ஒரு விதத்துல சந்தோஷம், பல விதத்துல கஷ்டம். கௌரவம் அந்தஸ்து அதுன்னு பார்த்து நாம ஆசைப்பட்ட வாழ்க்கைய அமைச்சுக்க விட மாட்டாங்க. ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையறதுக்கு ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லம்மா, எதுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேணும். என்ன இருந்தாலும் நீ அதிர்ஷ்டக்காரி. ஆமா, நான் பெரும்பாலும் எதுக்கும் ஆசைப்பட்டது கிடையாது. அப்படியே ஆசைப்பட்டது கிடைக்கலனாலும் அதுக்காக போராடினதும் கிடையாது. அப்படிப்பட்ட மனசு கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு, அதான் நான் செஞ்ச அதிர்ஷ்டம்.
1: வாங்க வாங்க.
4: சுமதி, நீ எங்க போனாலும் எங்க கிட்ட இருந்து தப்பவே முடியாது.
1: உனக்கு கொலை பண்ணணும்னு ஆசை இருந்தா என்ன கொல்லு? கட்டண புருஷனையும் எடுத்து பேசுறதுக்கு வந்துட்டா?
0: அழகி, அடிக்கலும் கொடுக்கலன்னு வாக்கு கொடுத்துட்டு நீங்களே இப்படி செய்யலாமா? அடிக்காதீங்க, நீங்க பாலுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீங்களே இப்படி செய்யலாமா?
1: பரவாயில்ல, நீங்க அவளை எடுத்துட்டு போங்க.
0: முடியாது, சுமதி எடுத்துட்டு போன விட மாட்டேன்.
1: எனக்கே புத்தி வலி சொல்ற அளவுக்கு வந்துட்டியா?
4: இழுத்துட்டு வாங்கடா.
0: அழகி, அழகி.

0: என்ன பக்கம் போறாங்க?
1: மேக்கால காட்டுக்கு ஒரு பக்கம் போயிருக்காங்க.

0: நீங்க அனுப்பின பையன் நல்ல சமயத்துல என்னையும் என் பொண்ணையும் காப்பாத்திட்டான்.
1: என்ன மன்னிச்சிருங்க, உங்க வீட்டு பொண்ண ஒரு கூலிக்கார கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தான் சுமதியை கடத்த நான் உதவி பண்ண.
2: அதை விடுங்க வேலுமாணிக்க, பையன் ரொம்ப நல்லவன் தெரிஞ்சு போச்சுல, பேசாம உங்க பொண்ணு அவனை கட்டி வைங்க.
0: அவன் செஞ்ச உதவிக்கு 5000 ரூபாய்.

0: ரூபாய் கொடுக்க சொல்லுங்க, கொடுத்துறேன். ஊர் பேர் தெரியாத அநாத பையனுக்கு என் பொண்ணு கொடுக்க மாட்டேன்.
1: அப்பா, என் உயிரை போனாலும் அவரை தவிர வேற ஒருத்தர என் மனசால கூட நினைக்க மாட்டேன்.
2: பாருமா, உங்க அப்பாவோட அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் கலங்கம் வர மாதிரி நீ நடந்துக்க கூடாது. வேலு மாணிக்கம், ஊர் பேர் தெரியாத ஒருத்தருக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுக்க வேண்டாம். என் மகனுக்கு கட்டி கொடுப்பீங்களா?
0: அடாடா, உங்க கூட நான் சம்பந்தம் வச்சுக்க கொடுத்து வச்சிருக்கணுமே.
1: அப்பா, இது அநியாயம், அக்கிரமம், நான் போறேன்.
2: நில்லுமா, அவசரப்படாத. என் மகனுக்கும் உனக்கும் நடக்க போற இந்த கல்யாணத்தை யாராலும் தடுத்து நிறுத்திட முடியாது. நாளைக்கே இந்த கல்யாணம் நடக்கத்தான் போகுது, நீயும் பார்க்கத்தான் போற. மை டியர் சன், கமான்.
3: வணக்கம் ஆஜார. வணக்கம்மா, எப்படி இருக்க?
0: அடேடேடேடு, தம்பிக்கு எந்த ஊரோ நினைச்ச, இந்த ஊரு தான்.
4: நேர்கள் இதுவரை கேட்டது

0: ஆர்ட்ஸ் பிலிம்ஸ் வழங்கிய தம்பிக்கு எந்த ஊரு திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் ரஜினிகாந்த், மாதவி, வி எஸ் ராகவன், சுலக்ஷனா, செந்தாமரை, வினு சக்கரவர்த்தி, நிழகல் ரவி, ஜனகராஜ், சத்யராஜ், ஸ்ரீகாந்த் மற்றும் பலர். கதை பஞ்சு அருணாச்சலம், இயக்கம் ராஜசேகர், இசை இளையராஜா.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒளிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இளைய பாரதம். நான் உங்கள் அன்பு தோழி பிரியங்கா. இன்னைக்கு நம்ம இளைய பாரதம் நிகழ்ச்சி ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா இன்னைக்கு உங்கள் காதுகளுக்கு விருந்தாக வரப்போகுது எல்லாமே நிலா ரிலேட்டட் சாங்ஸ் தான். சில பாடல்கள் நம்ம காதுகளை கவரும், சில பாடல்கள் நம் மனசை தொடும், அதிலும் சில பாடல்கள் மட்டும்தான் நம்ம நிலாவோட சேர்ந்து வானத்திலே பறக்க வைக்கும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு சாஃப்டான சாங் தான் காத்துக்கிட்டு இருக்கு. பொக்கிஷம் திரைப்படத்திலிருந்து நிலாவோட அழகை இசையில் வர்ணிக்கும் இனிய மெலோடி நிலா நீ வானம் சாங். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

வானத்தை பார்த்தும் நிலாவை ரசிக்கும் அந்த உணர்வு மட்டும் எப்போவுமே ஸ்பெஷல் தான். அதே போல தான் சில பாடல்கள் நம்மளை ஆட வைக்கும், அப்புறம் பாடவும் வைக்கும். ஆனால் அதிலும் சில பாடல்கள் மட்டும் நம்மை நினைவுகளோடு பயணம் செய்ய வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மெலோடி தான் இப்போ வரப்போகுது. இந்திரா திரைப்படத்திலிருந்து நிலா காய்கிறது சாங் கிட். என்ஜாய் பண்ணுங்கள்.

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 5:06 ஆயிட்டிருக்கு. இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இளைய பாரதம். நான் உங்கள் அன்பு தோழி பிரியங்கா. காலேஜ் லைஃப்பில் எத்தனை நண்பர்கள் வந்தாலும், எத்தனை நினைவுகள் சேர்ந்தாலும், மாலை நேரத்தில்

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 5:11 ஆயிட்டிருக்கு. இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இளைய பாரதம். நான் உங்கள் அன்

தோழி பிரியங்கா, இரவு வானத்தில் நிலா வந்தாலோ ஏதோ ஒரு அழகான உணர்வு நம்ம மனசுக்குள்ளே வந்துடும் இல்லையா? அதே மாதிரி காதல் வந்துடுச்சுன்னா நிலாவையே பிடிச்சி கொண்டு வந்து கொடுக்கணும் போல தோணும், அப்படிதானே? அப்படிப்பட்ட இனிமையான உணர்வை இசையோடு நமக்கு கொடுக்க வரும் ஒரு அழகான மெலோடி இப்போ உங்களுக்காக நான் மகாநல திரைப்படத்துலேருந்து வா வா நிலவு பிடிச்சி தரவா சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 5:17 ஆயிட்டிருக்கு. இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இளைய பாரதம். நிலா நாளே கவிதை அப்புறம் காதல்னு சொல்லலாம். நிலா நம்ம மனசுக்கு ஒரு தனி சந்தோஷம்தான் இல்லையா? நிலாவை பார்த்தாலே நம்ம மனசு தானாக பாட ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு அழகான மெலோடி இதோ உங்களுக்காக. மனசை லைட்டாக ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. சின்ன சிரிப்போட சாங்க்காக ரசிக்க ரெடியாக இருங்க. இதோ பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து நிலவே நிலவே சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 5:22 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இளைய பாரதம். சில பாடல்கள் வந்த உடனே ட்ரெண்டிங் ஆகிடும், ஆனால் சில பாடல்கள் மட்டும்தான்

மனசில் இடம் பிடிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு ஃபீல் குட் மெலோடி தான் இது. நிலா அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நினைவு வரும். அப்படிப்பட்ட இனிய உணர்வுகளை இசையோடு கொண்டு வர ஒரு அழகான ட்ரெண்டிங் சாங் தான் இது உங்களுக்காக. ஆர்டிஎக்ஸ் திரைப்படத்துலேருந்து நீல நிலவை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 5:27 ஆயிட்டிருக்கு. இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இளைய பாரதம். நிலா அது எப்போதுமே ஒரு காதலோட ஒரு சிம்பிள் தான் எப்பயுமே. ஆனால் சில நேரம் அந்த நிலாவே ஒரு ஏக்கமாக மாறிடும். அந்த மென்மையான காதலும் அதோடு சேர்ந்து வரும் சின்ன சின்ன வழியையும் சூப்பராக சொல்லும் ஒரு சோல்ஃபுல் மெலோடி இதோ முகவரி திரைப்படத்தில் இருந்து. ஏ நிலவே சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வரும் பாடலுடன் நிறைவு பெறுகிறது இளைய பாரதம். நான் உங்கள் அன்பு தோழி பிரியங்கா.

0: குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளுடைய சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில் புதுச்சேரி சேலியமேடு அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக யுகேஜி மாணவர் எஸ் கிஷாந்தன் தமிழில் பாடல் பாடவர்

0: எனக்கு வரையா.
1: அடுத்ததாக யூகேஜி மாணவி எஸ் தியாஸ்னி ஆத்திச்சூடி கூற வருகிறார்.

0: 한 포켓.
1: அடுத்ததாக முதலாம் வகுப்பு மாணவர் எஸ் குருபரன் தமிழில் அழகு மயிலை பற்றி பாட

0: சொன்னோம் ஆளுக்கு மழை போனது.
1: அடுத்ததாக முதலாம் வகுப்பு மாணவர் எஸ் சாய்கித்து தமிழில் கதை கூற வருகிறார்.
0: அது உள்ள காக்கா இருந்துச்சான். அப்போ அந்த காக்காக்கு தாக்கா இருந்துச்சான். அந்த இடத்துக்கும் தண்ணி கிடைக்கலையா? வீட்டு பக்கத்தில் சின்ன பண்ணியில் தண்ணி இருந்துச்சான். காக்கா ஒன்று ஒன்றா கையில் எடுத்து போட்டுச்சான். தண்ணி மேலே வந்துச்சான். சந்தோஷமாக பறந்து போயிடுச்சான். புத்தி சதனம் வச்சுக்கணும்.
1: அடுத்ததாக இரண்டாம் வகுப்பு மாணவர் ஐ விஷ்ணுவர்தன் ஆங்கிலத்தில் மை ஸ்கூல் ப்ராமிசஸ் பற்றி பேச வருகிறார்.
2: மை ஸ்கூல் ப்ராமிஸ் இட்ஸ் டே ஐ வில் டூ மை பெஸ்ட் அண்ட்

0: won't do any less. My work will always please me, and I won't accept a mess. I will color very carefully. My thing will be a need, and I will not be happy till my papers are complete. I will always do my homework and try my best on every test. I want for my promise to do my every best.
1: அடுத்ததாக இரண்டாம் வகுப்பு மாணவிகள் பி பிரணவி மற்றும் வி ஆஸ்னி கல்வியை பற்றி கவிதை கூற வருகிறார்.

0: வருகிறார்.
1: என் பேர் யாழ்மதி, நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். வணக்கம் குழந்தைகளே, நான் யார் என்று தெரிகிறதா? நான் தான் மகாகவி பாரதியார். நெருப்பு கண்கள், முறுக்கு மீசை, வெள்ளை முண்டாசு இவற்றுக்கு சொந்தக்காரனா? பாட்டுக்கு ஒரு புலவர் பாரதி என்றார் சில. மகாகவி, தேசிய கவி என்பார் நாட்டு மக்கள். 8 பிடித்து 11/12/1882 பிறந்த நான் இளம் வயதிலே கவிதை எழுதும் ஆற்றம் பெற்றதால் பாரதி என்ற சிறப்பு பட்டம் பெற்றேன். அன்றைய காலகட்டத்தில் நம் நாட்டு மக்கள் அந்நியிடம் அடிமைப்பட்டு இருந்தனர். அதை கண்டு பொங்கி இருந்தனர். என் பாடகனும் மக்களிடம் விடுதலை உணவை ஊட்டி வந்தேன். 1000 முண்டிங்க சாதியினில் அந்நியர் வந்து புகழ்ந்த நீதி என்ன? அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்று பாடினேன். பெண்ணடிமை விரும்பாதானா? பெண்ணுக்கு நாணயத்தை வைத்தான் பேணி வளர்த்துடன் மிச மண்ணுக்குள்ளே சில மூட நான் மாதாடுவைக்கு எடுத்தார் என்று பாடினேன். சாதி கொன்மையை விரும்பாத நான் சாதிகள் அடி பாப்பா என்று பாடினேன். அன்பு குழந்தைகளே, நம் தாய் திருநாடு நன் கனவு கண்டதை போல விடுதலை பெற்றுவிட்டது. அது தண்ணீரவை அழிவென்றுமென்றால் மாணவாகிய உங்கள் கையில் தான் உள்ளது. எல்லோரும் சமம், எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும், இங்கே இல்லாமல் இல்லை நில வேண்டும் என்ற மாற்ற வேண்டும். அதை உருவாக்குவது உங்கள் மன உறுதியில் தான் உள்ளது. நீங்கள் தான் நன்கு படித்து என் கனவை நனவாக்க வேண்டும். வாழ்த்துகிறேன் குழந்தைகளே, விடைபெறுகிறேன் குழந்தைகளே. வந்தே மாதரம், வந்தே மா ஜாய்கின். நன்றி.
0: அடுத்ததாக 3ஆம் வகுப்பு மாணவிகள் என் வந்தனா மற்றும் என் சந்தனா முயலை பற்றி தமிழில் பாடல் பாட வருகிறார்கள்.

அடுத்ததாக மூன்றாம் வகுப்பு மாணவி குணஸ்ரீ தமிழ் எழுத்துக்களை தலைகீழாக கூறி அசத்துவார். அடுத்ததாக மூன்றாம் வகுப்பு மாணவி

0: நம் ஆள் செய்யக்கூடிய எளிமையான வேலைதான்.
1: அப்படியா?
0: சாப்பாடும் தின்பண்டங்களும் கொடுப்பார்களாம்.
1: ஓ,
0: அவர்களுக்கு பணமும் தருவார்களாம். அவர்களுக்கு நாம் இன்னக்கா பதில் சொல்வதே?
1: இப்பொழுது படிக்கிறவைது அல்லவா, உங்கள் பிள்ளைகள் போலவே நாங்களும் படிப்போம் என்று மாமாவிடம் சொல்.
0: சரியாக சொன்னீர் அக்கா. இதேதான் ஔவையாரும் ஆத்திச்சூடியில் இளமயில் கல் என்று சொன்னார்கள்.
2: அடுத்ததாக நான்காம் வகுப்பு மாணவன் ஏரச்சன் பெருக்கல் வாய்ப்பாடை கீழிருந்து மேலாக கூறி அசத்து வருகிறார். 7 6 7 6 5 1 7 5 4 1 4 3 1 3 2 1 2 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 வார்த்தைகளை பொருளுடன் கூற வருகிறார்.
1: திருக்குறள் தக்கா தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் பொருள். ஒருவர் நடுநிலைமை உடையவர் இல்லாதவர் என்பது அவருக்கு பின் நிலைத்து நிற்கும் புகழாலும் பழியாலும் அறியப்படும். குறள் 2. ஞாலாம் கருதினும் கைகூடும், காலாம் கருதி இடத்தார் செயலின். பொருள் செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோறு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் என கருதினாலும் அது கைகூடும். குறள் 3. என்பில் அதனை வெயில் போல காயமே, அன்பில் அதனை அறம். பொருள் எலும்பு இல்லாத உயிரை வெயில் காய்ந்து வருத்தும், அதுபோல அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருத்தும். குறள் 4. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. பொருள் ஒருவருடைய நிலைத்த செல்வம் என்பது அவர் கற்ற கல்வியாகும், அதனை தவிர வரைந்த செல்வமும் நீடித்து இருக்காது. குறள் 5. பணியுடையன் சொல நாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற. பொருள் பணியுடையவராகவும் இனிமையான சொற்கள் பேசுவராகவும்

0: பொது அறிவு தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வருகிறார். புதுச்சேரி லிபரேஷன் டே வாஸ் செலிப்ரேட்டட் ஆன் 1st November 1954. புதுச்சேரி இண்டிபெண்டன்ஸ் டே வாஸ் செலிப்ரேட்டட் ஆன் 16th August 1962. ஸ்டேட் சிம்பிள்ஸ் ஆஃப் புதுச்சேரி: ஸ்டேட் பேர்ட், ஏஷியன் கோயில், ஸ்டேட் ட்ரீ, பெல் ஃபுட் ட்ரீ, ஸ்டேட் ஃப்ளாக், கெனம்பால் ஃப்ளாக், ஸ்டேட் அனிமல், ஸ்குரில், ஸ்டேட் சிம்பிள், ஆயில் மண்டபம். அடுத்ததாக 5ஆம் வகுப்பு மாணவி ஆர் ரவீனா பாரதியார் பாடலை பாட வருகிறார்.
1: செந்தமிழ்நாடு, செந்தமிழ்நாடினும் போதினிலே இன்பத்தின் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே.

0: பாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்மன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாருங்கும் வீசும் தமிழ்நாடு. செந்தமிழ்நாடு எனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிவப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, ஒரு சக்தி பிறக்குது மூச்சினி. இப்பாடலை எழுதியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார்.
1: அடுத்ததாக 5ஆம் வகுப்பு மாணவர் இ கமல்ராஜ் ஆங்கில செய்தித்தாளை வாசிக்க வருகிறார்.
2: சிவிராமன், சந்திரசேகர வெங்கடராமன் வாஸ், பானின் திருச்சி, தமிழ்நாடு, ஆன் நவம்பர் 7, 1888, கிராஜுவேட்டட் ஃப்ரம் பிரசன்ட் டிசி காலேஜ் சென்னை வித் அ கோல்டு மெடல் இன் ஃபிசிக்ஸ். 1904 இ வென்ட் ஆன் டு டூ இஸ் மாஸ்டர்ஸ் அண்ட் ஜாயின் த இந்தியன் ஃபினால் டிபார்ட்மெண்ட். 1907 இஸ் ஒர்க் ஷெடியூல் இ ஃபவுண்ட் டைம் டு கேரி அவுட் ரிசர்ச் அட் த லபரட்டரி ஆஃப் த இந்தியன் அசோசியன் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் அட் கல்கட்டா. இன் 1917 இ வாஸ் ஆஃபர் த நியூலி என்டவுட் பலிட் சேர் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆஃப் டன் ஆன் த கல்கட்டா யூனிவர்சிட்டி ஃப்ரம் த நான் There was no looking back. In 1922, he published his work on molecular diffraction of light, the first of a series of investigations with his collaborators that ultimately led to his discovery. On February 28, 1928, Raman was honored with a large number of honorary doctorates and a membership of scientific societies. He was elected a fellow of the Royal Society early in his career, 1924, and was knighted in 1929. He passed away on November 21, 1970.
1: அடுத்ததாக 5ஆம் வகுப்பு மாணவர்கள் அரசு பள்ளி சேர்க்கை பற்றிய விழிப்புணர்வை உணர்த்தும் விதமாக நாடகம் நடிக்க வருகிறார்கள்.
3: ஏன்டி ஆசினி எங்கடி போற?
4: கூறு கட்டவளே, போமாது எங்கடி போறன்னு கேக்குறேன். என் பிள்ளை மாத பார்த்து ஸ்கூல்ல சேர்க்க போறேன்டி.
3: எனக்கு தெரியாதுல எந்த பள்ளிக்கூடம்
4: அங்க இருக்குல்ல.
3: எங்கடி இருக்கு?
4: அங்க இருக்கு.
3: ஓ, அதுவா? அது ரொம்ப பெரிய பள்ளிக்கூடமாச்சே, அதுக்கு நிறைய பண செலவாமேடி.
4: ஆமாண்டி, 1,00,000 ரூபாய் கட்டியா புள்ளைய 1வது படிக்க வைக்கிறேன்.
3: ஊரு பள்ளிக்கூடத்துக்கு என்ன காய்ச்சலே?
4: அங்கெல்லாம் ஏழை பசங்க படிப்பாங்க, இங்கெல்லாம் பணக்காரங்க படிப்பாங்கடி.
3: ஆமா, பணக்காரி. ஆமா, பணக்காரி பீத்திக்கிறா. சரி வாடி, நாம சொல்றதெல்லாம் எங்க கேட்க போறாங்க அவங்க. வாடி போலாம். ஏன்டி ஆசி, ஏன்டி புள்ளைய போட்டு அடிக்கிற?
4: 1,00,000 ரூபாய் கட்டி படிக்க வச்சா ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றாடி.
3: அதான் நம்ம ஊர் பள்ளிக்கூடத்திலே படிக்க வைக்கலாம்னு சொன்னேன். நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தில் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்து சிறப்பாக நடத்துது. புக்கு தராங்க, யூனிஃபார்ம் தராங்க, காலையில் பால் தராங்க, மதியம் விதவிதமான உணவு தராங்க.

0: நாளைக்கு அஞ்சு முட்டை தராங்க, ஈவினிங் வந்து சிறுதானிய ஸ்நாக்ஸ் தராங்க, நல்லா இங்கேயே சொல்லி தராங்க நல்லா.
1: சரி இங்கேயே சேர்க்கலாம் மாடி.
0: ஆ தாராளமா சேர்க்கலாம்.
1: சரி வாடி போலாம்.
2: குட் மார்னிங் டீச்சர்.
3: குட் மார்னிங் டு ஆல். சீடான்
4: சிவரஞ்சினி.
5: பிரசன் மிஸ்.
4: மேகஸ்டி.
5: பிரசன் மிஸ்.
4: ஜோசெஃபரி.
5: பிரசன் மிஸ்.
4: கமல்ராஜ்.
5: ஆப்ஷன் மிஸ்.
4: சிவரஞ்சன்.
5: பிரசன் மிஸ்.
0: தமிழ்ல என்ன நடத்தணும்?
6: திருக்குறள் மிஸ்.
0: சொல்லு.
6: திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் மாதி பகவான் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பைனிங்கோள் வாளறிவன் அற்றால் தோழாரேணி.
0: சீரான். வணக்கம் டீச்சர்.
3: நான் வந்து ரொம்ப நாள் ஆகுது.
0: ஆமா டீச்சர், தோய் உள்ளடம் அவளை பள்ளிக்கூடத்துல சேர்க்க வந்திருக்கோம்.
3: உன் பேர் என்ன?
6: முனியம்மா.
3: ஆ ஆதார் கார்டும் பஸ் சர்டிஃபிகேட் எடுத்துன்னு வாங்க, சேர்த்துடலாம்.
6: ஃபீஸ் எவ்வளோ டீச்சர்?
3: ஃபீஸ்லாம் இல்லை, இது கவர்மெண்ட் ஸ்கூல், ஃப்ரீ எஜுகேஷனுக்கு. புக்கு தரோம், யூனிஃபார்ம் தரோம், காலைல பால்
6: சார் உண்டா?
3: ஆ மதியானம் உணவு தருவோம்.
6: சரி டீச்சர், இங்கே சேர்த்துடலாம்.
3: ஆ இந்த புள்ள பக்கத்தில் யார் யார் வீடு இருக்கு?
6: எங்க வீடு மிஸ்
3: நாளைக்கு வரும்போது முனியம்மாவை கூட்டிட்டு வந்துருங்க.
2: எஸ் மிஸ். சேர்ப்போம் சேர்ப்போம் அரசு பள்ளியில் சேர்ப்போம், இலவசமாக கல்வியை பெறுவோம். சேர்ப்போம் சேர்ப்போம் அரசு பள்ளியில் சேர்ப்போம், இலவசமாக கல்வியை பெறுவோம். நன்றி, வணக்கம்.
7: அடுத்து காமராசர் பற்றி பேச வருபவர் ஐந்தாம் வகுப்பு மாணவர் ஜோஸ் ஜெஃப்ரி.
8: பெருந்தலைவர் காமராஜர், கர்ம வீரரே எங்கள் காமராஜரே, கருப்பு காந்தியே, நித்தம் நித்தம் நாட்டுக்கு உழைத்த பெருந்தலைவரே, ஏழை பங்காளரே, அகிம்சவாதி, கல்வி கோடை தந்த வள்ளலே, இல்லறம் துறந்து நாட்டுக்கு சேவை புரிந்து தவசீலரே, விருதுநகர் ஈன்றெடுத்து கருப்பு வைரமே, உனக்கு இணை அந்த எவரெஸ்ட் சிகரமே, ஊர்தோறும் பள்ளி அமைத்த அன்னை சிவகாமி மைதரே, அணைக்கட்டுகள் பல திறந்த நாட்டுக்கு அர்ப்பணித்த பெருந்தலைவரே, கதிராடை அணிந்த சிரித்த முகத்தோடு பணி செய்த முதலமைச்சரே, படிக்காத மேதையே உன்னை திரும்பி பார்க்க வைத்தாய் உலகையே, நாட்டை காக்க வீட்டை துறந்து தொண்டு புரிந்த விடுதலை வீரரே, கல்வியில் புரட்சி செய்த எழுச்சி நாயகனே, மதிய உணவுக்கு வித்திட்ட சதித்திரமே, நன்றி.
7: அடுத்ததாக நம்மை கடற்கரைக்கு அழைத்து சேர்ந்த வருகிறார்கள் மூன்றாம் வகுப்பு மாணவிகள் சமீரா ஜோசிபா.
9: ஐ ஸ்கூல் லீவ் விட்டாங்களேடி, எங்கடி போகிறது?
10: பீச்சுக்கு போகலாதி.
9: பீச்சுக்கா? அங்கே ஒரு தண்ணி மட்டும் தாண்டி இருக்கும்.
10: தண்ணி மட்டும் மாதிரி இருக்கும்.

ஓடலாம், நண்டு சுற்றி ஓடலாம், பட்டமிட்டு பார்க்கலாம், பட்டமிட்டு பார்க்கலாம், குட்டி கண்ணம் போடலாம், குட்டி கண்ணம் போடலாம், ஈர மனதில் ஏறலாம், ஈர மனதில் ஏறலாம், அழுத்த மணியை துரத்தலாம், அழுக்கு மணியை துரத்தலாம், துள்ளி துள்ளி குதிக்கலாம், துள்ளி துள்ளி குதிக்கலாம், பன்னீர் ஏறியா.

0: குழந்தைகளா, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில் புதுச்சேரி சேலியமேடு அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய முதல் பகுதியை நம்ம கேட்டோம். இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நம்ம மீண்டும் அடுத்த வாரம் கேட்கலாம். வணக்கம் குழந்தைகளா.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி,

0: அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6 மணி. திரைசை கேட்கலாம். முதலில் எங்க ஊரு காவல்காரன் படப்பாடல், மனோ சுசிலா குரல்கள்.

0: திரைசை கேட்டீர்கள். இனி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவிற்கு சென்றுள்ளார். புதுமை, விழிப்புணர்வு மற்றும் தொடர்கற்றல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் ஓட்டுநர் பயிற்சி மையங்களை அமைக்கும் பணிகளை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை தொடங்கியுள்ளதாக திரு நிதின் கட்கரி குறிப்பிட்டார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவிற்கு சென்றுள்ளார். இந்தியாவிற்கும் பிரான்சுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவதே இப்பயணத்தின் நோக்கம் என்று பிரதமர் கூறியுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
3: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை பிரெஞ்சு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இனோவேட் திட்டத்தை தொடக்கி வைக்க உள்ளார். இத்திட்டம் இந்தியாவின் மிகவும் நம்பிக்கைக்குரிய புத்தொழில் நிறுவனங்களை உலகளாவிய முதலீட்டுடன் இணைப்பதோடு இந்தியாவின் உயர்கல்விக்கான சூழலை உருவாக்கும் உந்து சக்தியாக விளங்கும் என்று பிரதமர் கூறினார். இதைத் தொடர்ந்து திரு மோடி 2 நாள் பயணமாக நாளை ஸ்லோவாக்கியாவிற்கு புறப்படுகிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் உள்ள வலுவான உத்வேகத்தை இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணம் மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். ஸ்லோவாக்கியா ஒரு முக்கியமான உறுப்பினராக விளங்கும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான இந்தியாவின் கூட்டாண்மைக்கு இந்த பயணம் புத்துணர்ச்சி அளிக்கும் என்றும் அவர் மேலும் கூறினார். தொடர்ந்து பிராட்டிஸ்லாவாவில் ஸ்லோவாக்கிய அதிபர் திரு பீட்டர் பெலகிரினி மற்றும் அந்நாட்டு பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோ ஆகியோரை பிரதமர் சந்திக்க உள்ளார். ஸ்லோவாக்கியாவுக்கான தனது பயணத்தை நிறைவு செய்த பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சின் எவியா நகருக்கு பயணம் மேற்கொண்டு வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெற உள்ள G7 உச்சி மாநாட்டிலும் பங்கேற்கிறார். இந்த 8வது G7 மாநாட்டில் இந்தியாவின் பங்கேற்பு நாட்டின் வளர்ந்து வரும் உலகளாவிய செல்வாக்கின் மீது அதன் கூட்டாளிகள் வைத்துள்ள நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது என்று வலியுறுத்தினார். பிரதமரின் இந்த பயணத்தின் இறுதிக்கட்டமாக வரும் 18 தேதி பிரெஞ்சு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து விவாடெக் 2026 மாநாட்டிலும் கலந்து கொள்கிறார். பாரிஸில் உள்ள இந்திய சமூகத்தினரை சந்திக்க தாம் ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்லோவாக் குடியரசுக்கான இந்திய தூதர் திரு அபூர்வா ஸ்ரீவத்சவா இந்திய ஐரோப்பிய ஒன்றிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் ஏற்கனவே 1.8 பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டிவிட்டது என்றும் குறிப்பிட்டார்.
2: மாறிவரும் பாதுகாப்பு சூழலுக்கு ஏற்ப ட்ரோன்கள், செயற்கைக்கோள்கள் மற்றும் ரோபோட்டிக்ஸ் போன்ற நவீன போர் தொழில்நுட்பங்களுக்கு தங்களை மாற்றிக்கொள்ளுமாறு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தின் துண்டிகளில் உள்ள விமானப்படை அகாடமியில் இன்று நடைபெற்ற 217வது பயிற்சி பிரிவின் கூட்டு பட்டமளிப்பு அணிவகுப்பை ஆய்வு செய்த அவர், புதிதாக பணியில் இணைந்துள்ள இந்திய விமான

0: விமானப்படை அதிகாரிகளுக்கிடையே உரையாற்றினார். பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், புதுமை, விழிப்புணர்வு மற்றும் தொடர் கற்றல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். நவீன போர் முறையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும், வளர்ந்து வரும் போர் அமைப்புகள் மற்றும் உத்திகள் குறித்து அதிகாரிகள் தங்களை தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இன்றைய போர்க்களங்களில் ரேடார்கள், செயற்கைக்கோள்கள் உள்ளிட்ட மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுவதால் அச்சுறுத்தல்கள் மிகவும் சிக்கலானதாக மாறியுள்ளதாகவும் அவர் கூறினார். இவ்விழாவில் வான் சாகச நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகால சாதனைகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகளை எடுத்துரைக்கும் வகையில் நாக்பூரில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய மத்திய போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி, உள்கட்டமைப்பு மேம்பாட்டுடன் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு போக்குவரத்து அமைச்சகம் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். நாடு முழுவதும் ஓட்டுநர் பயிற்சி மையங்களை அமைக்கும் பணிகளை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை தொடங்கியுள்ளதாக திரு நிதின் கட்கரி குறிப்பிட்டார். ஜனவரி 2025 அறிவிக்கப்பட்ட கொள்கையின்படி நாடு முழுவதும் மொத்தம் 1600 மையங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இவற்றில் 24 மையங்கள் ஏற்கனவே செயல்பட்டு வருகின்றன. மேலும் 112 மையங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், இதுவரை சுமார் 10 லட்சம் பேர் இம்மையங்கள் மூலம் பயிற்சி பெற்றுள்ளனர் என்றும் தெரிவித்தார். இத்தகைய அனைத்து மையங்களும் முழுமையாக செயல்பட தொடங்கும் போது ஆண்டுதோறும் சுமார் 1.15 கோடி பேர் ஓட்டுநர் பயிற்சி பெறுவார்கள் என்றும், இதன் மூலம் குறிப்பிடத்தக்க வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை ஆய்வு செய்த அவர், கடந்த 12 ஆண்டுகளில் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 58 கோடிக்கும் அதிகமான வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் 60 கோடி மக்கள் பயனடைந்துள்ளனர் என்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் தெரிவித்தார். மேலும் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் 11 கோடி சமையல் எரிவாய்வு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன என்றும், பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் 11 கோடி விவசாயிகள் ஆண்டுதோறும் நிதி உதவி பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. நாடு முழுவதும் அனைத்து விமான நிலையங்களிலும் வரும் 15ஆம் தேதி விமான பயணிகளின் நலனை முன்னெடுக்கும் யாத்ரி சுவிதா தினம் நிகழ்ச்சி நடைபெறவுள்ள நிலையில், 2200 கோடி ரூபாய் மதிப்பில் கோவை விமான நிலைய விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருவதாக அதன் இயக்குநர் திரு முகமது ஆரிஃப் தெரிவித்துள்ளார். விமான பயணிகளுக்கு சிறந்த சேவையின் ஒரு பகுதியாக மருத்துவ பரிசோதனைகள், வேலைவாய்ப்பு ஆலோசனை, குழந்தைகளுக்கான ஓவியப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மேகதாது அணை குறித்து பேசிய அவர், 2 மாநிலங்களின் நலனை பாதிக்காதவாறு நடவடிக்கை இருக்க வேண்டும் என்றும், மாநிலங்களுக்கு இடையேயான பாகுபாடு இருக்கக்கூடாது என்றும் கூறினார். புதுச்சேரியில் உள்ள பிஜேபி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாரத பிரதமராக தொடர்ச்சியாக திரு நரேந்திர மோடி பதவி வகித்து 4402 நாட்கள் கடந்துள்ளதாகவும், தலைசிறந்த பிரதமராக உலகத்தில் வழிகாட்டும் தலைவராக திரு மோடி திகழ்வதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். 12 ஆண்டுகள் பிரதமராக பதவி வகித்த திரு மோடி மக்களின் நம்பிக்கை மற்றும் வளர்ச்சி என சிறப்பான ஆட்சியை செய்து வருவதாகவும், நாட்டின் உள்கட்டமைப்பு வளர்ச்சியடைந்திருப்பதாகவும் கூறினார். 25 கோடி மக்கள் வறுமையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர் என்றும், 12 கோடிக்கும் அதிகமான கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளன என்றும் கூறிய அவர், ஏழை எளிய மக்கள், பெண்கள், விவசாயிகள் ஆகியோரின் நலனில் அக்கறை கொண்டு பிஜேபி செயல்பாட்டின் மூலம் 58 கோடிக்கும் பேருக்கும் அதிகமான ஜன்தன் வங்கி கணக்கு தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால ஆட்சியில் புதுச்சேரிக்கு அளிக்கப்பட்ட வளர்ச்சி திட்டங்கள் குறித்து டாக்டர் எல் முருகன் கூறுகையில்,
2: உள்கட்டமைப்பினுடைய திட்டங்களாக இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி சிலை மேம்பாலத்திற்கு கிட்டத்தட்ட 436 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்திற்கு ரூபாய் 600 கோடி ரூபாய்க்கான திட்டமானது இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரி ரயில் நிலைய மேம்பாடு கிட்டத்தட்ட 92 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விவசாய சன்மான் நிதியானது ஒரு 10635 விவசாயிகளுக்கு சேர்ந்திருக்கிறது. தட்டாஞ்சாவடி, கரசூர் ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் கொடுப்பதற்கான திட்டத்தையும் நம்மளுடைய பாண்டிச்சேரியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்டவர்கள் அந்த தொழிற்பேட்டையில் வேலைகள் கொடுப்பதற்கான திட்ட அறிக்கையும் கூட அதில் தயாரிக்கப்பட்டு இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. 2021 to 2026 இந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே பாண்டிச்சேரிக்கு சிறப்பு கிராண்ட் கிட்டத்தட்ட 15,000 கோடி பாண்டிச்சேரி

0: இதனுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள்.
1: முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால சாதனைகளை குறிக்கும் வகையில் புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் டாக்டர் எல் முருகன் மரக்கன்றினை நட்டார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு நமச்சிவாயும், பிஜேபி தலைவர் திரு ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் புதுச்சேரியில் ரயில் நிலையத்திற்கு சென்ற டாக்டர் எல் முருகன் ரயில் நிலையத்தின் செயல்பாடுகள் மற்றும் மேம்பாட்டு பணிகளை ஆய்வு செய்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் கத்தார் சுவிட்சர்லாந்தையும், நாளை அதிகாலை 3:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரேசில் மொராக்கோவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவிற்கு சென்றுள்ளார். புதுமை, விழிப்புணர்வு மற்றும் தொடர்கற்றல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் ஓட்டுநர் பயிற்சி மையங்களை அமைக்கும் பணிகளை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை தொடங்கியுள்ளதாக திரு நிதின் கட்கரி குறிப்பிட்டார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இனி நேர்கள் கேட்டு ரசிக்கலாம். இனிய மாலை வேளையில் பக்தி மன வீச வரும் மனோரஞ்சிதம். நேரம் 6:20. நிகழ்ச்சியின் முதலில் பிரியா சகோதரிகள் குரல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:26, 10:00 ஆகிறது. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். அற்புதமான பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து ராமு குரலில் ஒரு பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 6:32 15 நொடியாகிறது. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இனிய மாலை வேளையில் மனவீசிக் கொண்டிருக்கும் பக்தி பாடல்களாக மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் தரும் அடுத்த பாடலுக்காக ஒலிக்கும் குரல் எஸ் சௌமியா.

ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சு கோ சாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா 8:02-8:30 தகவல் தளம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. யோகாவின் நன்மைகள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரை. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:00 அரங்கிசை. கடலூர் பி ராஜேந்திரன் மற்றும் கடலூர் பி வெங்கடேசன் குழுவினரின் நாதஸ்வர இசை. நாரையூர் NS குமரகுரு அவர்கள் தவில். 12:00 கேட்டாலை இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை திருத்தணியன் சுவாமிநாதன் அவர்களுடைய பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 2:15 என்று மீறியவை. 2:40 தாளத்தரங்கம். பரதூர் எம் சண்முகம் அவர்கள் தவிலில் வழங்கியிருப்பது தாளமாதி. 2:55 வானொலி அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீதசாரல் ஜெயந்தி குமரேஷ் அவர்களுடைய வீணை இசை கேட்கலாம். மாலை 4:00 நதியை தேடும் கடல் நாடகம் எழுதியவர் புவனேஸ்வரி அவர்கள். நடிப்பு ஜெயவித்யா, ஜி ரேவதி, பி கே கோவிந்தராஜன், கே ஸ்ரீதர், சூரியகாந்த், எம் கிருஷ்ணமூர்த்தி, ஆர் தங்கராஜ், கே கே சாமி, காஞ்சனமாலா, ஜி பாஸ்கி ஆகியோர். அமைப்பு வி குமார் அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 5:00 கிராமிய தென்றல் வி கோதண்டபாணி குழுவினர் வழங்கும் தெருக்கூத்தின் முதற் பகுதி கேட்கலாம். 5:30 சிறுவர் பூங்கா. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. 6:00 திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். நேர்களே, ICC மகளிர் உலகக்கோப்பை 2026 T20 கிரிக்கெட் போட்டி பிர்மிங்காமில் உள்ள எட்பாஸ்டனில் நடைபெறும் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே ஆட்டம் குறித்து நேர்முக வர்ணனையை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் 6:30 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனிடையே நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரையிசை கேட்கலாம். 10:45 திரையிசை. 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளாகவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05-8:15 பிற்பகல் 2:00 3:05 ஆகிய இரவு 9:00-11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 10:58, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள். நாளை நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள். இனி தொடர்வது எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02-8:30 நம்ம புதுவை நேரில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்தகுமார். 8:55 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர் விருப்பம். 12 கெட்செட் கோ கேம் ஷோ. 11 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். பகல் 12:02 பேசுங்க தோழா தொலைபேசி வெளியை நேரலை. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவிழிப்புத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய்ஸ் நெகிதிய தொலைபேசி வழி மகளிர் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. 2:15 காலத்தை வென்ற காணுங்கள். 3 ரெயின்போ கிட்ஸ் நேரலை நிகழ்ச்சி. மாலை 4 கட் கேமரா ரோலிங் தொலைபேசி வழி நேரலை. 5 அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர்ஜிய பாரதி தேவி. ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை 2026 T20 கிரிக்கெட் போட்டி பெர்மிங்ஹாமில் உள்ள எட்பாஸ்டனில் நடைபெறும். இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் குறித்து நேர்முக வர்ணனையை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் 6:30 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனிடையே நியூஸ் ஆன் ஆப்பில் திரையிசை கேட்கலாம். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 குறித்து தினசரி தகவல்கள். 7:32 முதல் 10:45 வரை ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை இடம்பெறும். 10:45 திரையிசை, 11:10 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளாகவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல்

12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியுடைய மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 8:15, மதியம் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.

நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்களை கேட்டீர்கள். இன்று மாலை முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போவில் நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள் மற்றும் நாளைய நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்களை கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 7 மணி. தொடர்வது திரையிசை. திரையிசையின் முதலில் வருகிறது உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் படப்பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்கும் குரல்கள் கேஜே சுதாஸ் ஜானகி. இதுவும் அந்த பாடல்.

நேரம் 7:18 நேரலை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மேல வரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். இது திரை இசை. திரை இசையில் அற்புதமான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திரை இசை தரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர்கள் சொனலதா மனோ, படம் அமைதிப்படை.

நேரம் 7:38 நொடியாகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. ஆம் நிலையில் திரை இசை. திரை இசையில் நிறைவாக இது உங்களுக்காக ஒரு பாடல், தந்துவிட்டேன் என்னை பட பாடல். இந்த பாடலுக்காக அருள்மொழி சித்ரா குரல்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தீர இசை. நேயர்களே, சில நொடிகள் தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டார். மத்திய அரசின் சீரிய கொள்கைகளால் இரண்டாவது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வெளியுறவு தொலைநோக்கு பார்வையில் பிரான்ஸ் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 6 நாட்கள் பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று பிற்பகல் புதுதில்லியிலிருந்து பிரதமர் புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த 2 நாடுகளுக்கும் தாம் மேற்கொள்ளும் பயணம் இருதரப்பு பொருளாதார மற்றும் கலாச்சார தொடர்புகளை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய யூனியன், குறிப்பாக ஸ்லோவேக்கியாவுடன் இந்தியா கொண்டுள்ள கூட்டு முயற்சிகளுக்கு இந்த பயணம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார். நாளை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இனோவேட்டிவ்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவில் புத்தாக்க தொழில்கள், ஆராய்ச்சியாளர்கள், முதலீட்டாளர்கள் ஆகியோரை ஒன்றிணைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சி இருதரப்பு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நாளை ஸ்லோவேக்கியாவிற்கு 2 நாள் பயணத்தை தொடங்குவதாக தெரிவித்துள்ள பிரதமர், அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெல்கர்னி, பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோ ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் கூட்டு முயற்சிகள் குறித்து விவாதிக்க உள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் சீரிய கொள்கைகளால் இரண்டாவது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால சேவையை பாராட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கல்வியில் புதிய கலாச்சாரத்தையும் திறன் மேம்பாடு, புதிய கண்டுபிடிப்புகள், புத்தாக்க தொழில்கள் ஆகியவற்றில் சாதனைகள் படைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். 2வது பெரிய செயற்கை நுண்ணறிவுசார் களஞ்சியமாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தாக்க தொழில்கள் கடந்த 12 ஆண்டுகளில் தொடங்கப்பட்டு 3வது பெரிய புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 6 கோடிக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி, 12 கோடிக்கும் மேற்பட்ட முத்ரா கடன் உதவி, 300க்கும் மேற்பட்ட விண்வெளி புத்தாக்க நிறுவனங்கள் ஆகியவை நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.

0: இந்திய இளைஞர்கள் வேலை தேடுபவர்கள் என்ற நிலை மாறி தற்போது வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாக மேம்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஐஐடி, எய்ம்ஸ் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்கள் மூலம் உலக தரத்திலான கல்வி வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 1000+ மேற்பட்ட கேலோ இந்தியா மையங்கள் மூலம் இளைஞர்களின் விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன், சுற்றுச்சூழலுக்கு உகந்த சாகுபடி, வேளாண் வர்த்தகம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் கடந்த 5 நாட்களாக நடைபெற்ற பிரிக்ஸ் வேளாண் உச்சி மாநாட்டின் நிறைவு நாளான இன்று வெளியிடப்பட்ட பிரகடனத்தில் இந்த தீர்மானத்திற்கு உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த உச்சி மாநாட்டில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான், உலகின் 50% மக்கள் தொகையை பிரிக்ஸ் நாடுகள் கொண்டுள்ளதாகவும், 42% வேளாண் உற்பத்தியை உலகிற்கு அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த பிரகடனம் ஆவணமாக மட்டுமின்றி அதனை நிறைவேற்றும் பொறுப்பையும் உறுப்பு நாடுகளுக்கு அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்திய வேளாண் சாகுபடி முறைகளுக்கான ஆராய்ச்சி நிறுவனத்தின் வழிகாட்டுதலின்படி உறுப்பு நாடுகளின் இயற்கை வேளாண்மை மற்றும் புத்தாக்க சாகுபடி முறைகளுக்கான ஆராய்ச்சிகளை ஒருங்கிணைப்பது, மின்னணு வேளாண் கட்டமைப்புகளை உருவாக்குவது உள்ளிட்ட முக்கிய முடிவுகளை இந்தூர் உச்சி மாநாட்டில் பிரிக்ஸ் நாடுகள் எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பாரம்பரிய பயிர் ரகங்களை பாதுகாக்கவும், விவசாயிகளின் உரிமைகளை நிலைநாட்டவும், உலகளாவிய அமைப்பை ஏற்படுத்தவும் இந்த மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரே நேரத்தில் மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடைபெற்றால் தேர்தல் செலவினம் கணிசமாக குறையும் என்று கூறினார். தேர்தல் அலுவலர்களின் சேவையை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தவும் இந்த நடைமுறை உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியின் 12 ஆண்டுகால சாதனைகளை பட்டியலிட்ட அவர், 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் 12 கோடிக்கும் மேற்பட்ட பாதுகாப்பான கழிப்பிட வசதி செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு 12,20,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்திய ராணுவ பயிற்சிக் கல்லூரியில் பெண்கள் பயிற்சி பெற்றது பெருமை அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். டேராடூன் ராணுவ பயிற்சிக் கல்லூரியில் பயிற்சி முடித்த 515 பயிற்சி வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பேசிய அவர், நாட்டின் பாதுகாப்பிற்காக சேவை மனப்பான்மையுடன் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என பயிற்சி வீரர்களை கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பாக பயிற்சியை முடித்த வீரர் விஷால்குமாருக்கு தங்கப்பதக்கத்தை அவர் வழங்கினார். வெளிநாடுகளைச் சேர்ந்த 34 வீரர்களுக்கும் இந்த ராணுவ பயிற்சிக் கல்லூரியில் பயிற்சி அளிக்கப்பட்டது. கேரளாவில் நிஃபா வைரஸ் பரவுவதை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நோய் அறிகுறிகள் இருந்த சிலரை மருத்துவ பரிசோதனை செய்ததில் அவர்களுக்கு தொற்று இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். இதற்கிடையே கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நிஃபா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒருவர் சிகிச்சை பெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இவருடன் தொடர்பில் இருந்த 87 பேரை மருத்துவ அலுவலர்கள் கண்காணித்து வருகின்றனர். தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையத்தில் நிபுணர்கள் கோழிக்கோடு மாவட்டத்திற்கு சென்று நிஃபா வைரஸ் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். ஜோர்கத் இந்திய விமானப்படை தளம் அருகே நேரிட்ட விபத்தில் இந்திய விமானப்படையின் ஸ்குவாட்ரன் லீடர் பிரசாந்த் சிங், ஃபிளைட் லெப்டினன்ட் சுபம், சர்ஜன் ஜிதேந்தர் சர்மா, அக்னி வீரர்கள் கேம்ரம் டேனிஸ் ஆகிய 5 பேர் உயிரிழந்தனர்.

இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த வீரர்களின் தைரியத்தை சேவையையும் நாடு நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக வதந்திகளை யாரும் வெளியிட வேண்டாம் என்றும் இந்திய விமானப்படை கேட்டுக் கொண்டுள்ளது. பலுச்சிஸ்தானில் அப்பாவி பொதுமக்கள் பாகிஸ்தான் படையினரால் கொல்லப்படுவதற்கு பலுச் மனித உரிமைகள் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள செய்தியில் இன்று பொதுமக்களில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் மேலும் இரண்டு பேர் கடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில் முதலில் விளையாடிய ஸ்காட்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன் எடுத்தது. 162 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய அயர்லாந்து அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 121 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டுள்ளது. முதலில் களமிறங்கியுள்ள ஆப்கானிஸ்தான் சற்றுமுன் வரை 17.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 148 ரன் எடுத்துள்ளது. டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

0: கொள்கைகளால் இரண்டாவது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25:16. தொடர்வது உழவர்களுக்கான அறிவிப்புகள். சென்னை கால்நடை மருத்துவத்துறையினுடைய கல்லூரியினுடைய மருத்துவக் கல்லூரியின் கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறையினுடைய பேராசிரியர் மற்றும் தலைவரின் வேளாண் ஆலோசனைகள், கால்நடைகள் குறித்த தகவல்கள், கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும், நன்றாக காய வைத்த பின் கொட்டகையில் கட்ட வேண்டும், கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை கோடைக்காலத்தில் பயன்படுத்தும் வகையில் ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமித்து வைக்கலாம், கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்குவதற்கு தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும், மேய்ச்சலுக்கு விடப்படும் மாடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருப்பின் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்து அளிக்கப்பட வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலைக்கு இருக்கும் பெட்டையாடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன்பாக புரத சத்தும் மாவு சத்தும் மற்றும் தாது உப்பு மற்றும் விட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்கலாம். முயல்களில் ஏற்படக்கூடிய சொறிநோயை தடுப்பதற்காக பாதிப்புக்கு உள்ளான முயல்களுடைய கூண்டுகளில் தீவுமீள் துப்பாக்கியால் சுத்தம் செய்த பிறகு முயல்களை விட வேண்டும். பன்றி கொட்டகைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். பன்றி கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து கொடுக்க வேண்டும். கோழிகளுக்கு அளிக்கப்படக்கூடிய நீர் வந்து சுத்தமாக இருக்க வேண்டும், சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஏதேனும் நச்சுகள் உள்ளதா என்பதை தரக்கட்டுப்பாடு ஆய்வுக்கு உட்படுத்திய பிறகு அனுமதிக்க வேண்டும். கால்நடை கொட்டகைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும். இது வெயில் காலங்களில் வெப்ப அலர்ச்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும். அடுத்த தகவல் தினம் ஒரு வேளாண் தொழில்நுட்ப தகவல். இந்த தகவலை தந்திருக்கிறார்கள் வட்டார தொழில்நுட்ப குழு அமைப்பாளர், வேளாண் உதவி இயக்குனர் தண்டாரம்பட்டிலிருந்து. அங்கக முறையில் நோய் மேலாண்மை எவ்வாறு செய்யலாம், அதாவது விதை மூலமாக பரவக்கூடிய நோய்களை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. விதை மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்துதல், நோய் தாக்கப்படாத வயல்களிலிருந்து விதைகளை, கரணைகளை, விதை கிழங்குகளை முதலியவற்றை நாம் தேர்வு செய்யலாம். உதாரணமாக கிழங்குகளின் மூலம் பரவும் நச்சுயிரி நோய்களை மூலம் பரவும் கறிப்புட்டு நோய், இலைப்பொழி நோய், இலைக்கறிகள் நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நச்சுயிரி நோய்கள் விதையின் மேற்புறத்தில் தங்கி பரவக்கூடியது. பாக்டீரியாக்கள் நோய்களின் கட்டுப்பாட்டை எளிதில் பெறலாம். கோதுமை விதைகளை 4 மணி நேரம் குளிர்ந்த நீரில் ஊற வைத்து மதிய வேளையில் சூரிய ஒளியில் 4 மணி நேரம் காய வைக்க வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது விதைகள் உடைய கறிப்புட்டு நோய் வந்துட்டு கட்டுப்படுத்தப்படுகிறது. தக்காளி விதைகளை நொதித்தலுக்கு உட்படுத்தும் பொழுது வெளிவரும் வாயுக்களை தக்காளியின் மேற்பரப்பில் உள்ள புகையிலை தேமல் நோய், நச்சுயிரி நோயை அளிக்கின்றன. தக்காளி புள்ளி வாடல் நோய், நச்சுயிரி நோயானது நட்ட 6 வாரங்கள் வரை நோய் தாக்கிய செடிகளை அகற்றுவதன் மூலமாக கட்டுப்படுத்தலாம். வைரஸ் தாக்கிய செடிகளை வயலில் இருந்து அப்புறப்படுத்தும் பொழுது நச்சுயிரி நோய்கள் மேலும் பரவாமல் பாதுகாக்கப்படுகிறது. வாழை முடிக்குத்து நோய், சில விவசாயிகள் கால்நடைகளின் சிறுநீரில் விதைகளை உறவைத்து நடுவதால் முளைப்பு திறன் அதிகரிப்பதாக கூறுகிறார்கள். கம்பு, சோளப்பயிர்கள் இவற்றில் ஏற்படும் தேன் ஊழல் நோயை கட்டுப்படுத்த பூக்காதபடி விதைத்தால் நோய் கட்டுப்பாட்டுக்கு வரும். வரப்பு பயிராக கம்பு, சோளம் போன்றவற்றை, பப்பாளி, உளுந்து, பாசிப்பயிர் ஆகியவற்றை நிலக்கடலையோடு சுற்றிலும் பயிர் செய்யும் பொழுது மஞ்சள் தேமல் நோய், பப்பாளி இலைப்புலி நோய், வைரஸ் நோய்கள் கட்டுப்படுகின்றன. நேர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள்.

0: உழவர் உலகம்
1: பண்ணையெல்லாம் பொன்கொழி கச்சையை திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
0: நிகழ்ச்சியில் இன்று சம்பா தாழடிக்கான பயிர் ரகங்களும் அதன் சிறப்பியல்புகளும் நேர்முகம் பங்கேற்கிறார். பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவர்கள்.

0: சொல்லி அடிச்சாருவா, சொல்லி அடிச்சாருவா சொலட்டு தடி நெல்காதிர, சொல்லி அடிச்சாருவா சொலட்டு தடி நெல்காதிர. தனநானே
1: லட்சுமி முத்துலட்சுமி.
2: அட காமாட்சி அக்கா வா வா.
1: என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்கு, இன்னும் விதைக்கிற வேலையே தொடங்கல, அதுக்குள்ள அறுவடைக்கு தயாரான மாதிரி பாட்டெல்லாம்.
2: காமாட்சி அக்கா, என் மச்சானுக்கு பிடிச்ச பாட்டு. வயல்ல நானும் என் மச்சானும் கலப்பு தெரியாம இருக்க பாடுவோம்.
1: சரி சரி,
2: இப்ப மச்சானுக்காக மணக்க மணக்க மீன் குழம்பு சமைக்க போறேன்.
1: ஓஹோ,
2: சரிக்கா. அப்படியே இந்த சின்ன வெங்காயத்தை உரிச்சு கூட.
1: அப்ப மச்சானுக்கு பெரிய விருந்துதான்னு சொல்லு.
2: ஆமா.
1: சரி, எங்க மச்சான காணா?
2: காலையில போனாரு மனுஷன், பசுந்தாளூர பயிர்களை மடக்கி உழுதுட்டு வர்றேன்னு. இன்னும் ஆளை காணோம்.
1: அப்ப குருவைக்கு தயாருன்னு சொல்லு.
2: ஆட போக்கா.
1: ஏன் முத்துலட்சுமி இப்படி சொல்லிச்சுக்கிற?
2: எப்பவும் முப்போகமும் நெல்லு போடுவோம்.
1: ஆமா,
2: இந்த முறை குருவை போட முடியல.
1: ஏன் முத்துலட்சுமி?
2: எங்கக்கா, மனுஷன் அங்கையும் இங்கையும் ஒத்தால அலைஞ்சி திரிஞ்சி கொஞ்சம் உடம்பு முடியாம போச்சு.
1: அப்படியா?
2: சரி, நம்ம நிலத்துக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடுத்த மாதிரி இருக்குமேன்னு சம்பாவுக்கு தயார் பண்றோம். ஆமா காமாட்சி அக்கா, நீயே.
1: நான் ரெண்டு மூணு நாள்ல குருவிக்கான பணியா ஆரம்பிச்சிருவேன்.
2: பரவாயில்லையே.
1: சரி, குருவிக்கு எந்த ரகம் போடலாம்னு அப்படியே குருவ முடிஞ்சு பின் சம்பா, அதான் தாளடிக்கு எந்திரகத்தை போடலாம்னு ஒரு யோசனை. லட்சுமி, பொண்ணையும் மச்சானையும் பாத்துட்டு போலாம்னு வந்தேன்.
3: எந்த பருவத்துக்கு எந்த ரகம், வறட்சிய தாங்குற ரகம் எது, பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன் இருக்கிற ரகம் எதுங்கிற விவரத்தை
2: என் மச்சான் கேட்டதோட இல்லாம
3: ரெக்கார்டு பண்ணி
2: அனுப்பி வச்சிருக்காரு பாரு.
1: ஆமா முத்துலட்சுமி, யாருக்கிட்ட இந்த விவரத்தை கேட்டாரா?
2: நம்ம பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் இருக்குல்ல.
1: ஆமா,
2: அங்க இருக்கிற உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவங்க கிட்ட தான்.
1: அத கொஞ்சம் ப்ளே தான் பண்றது.
4: அம்மா வணக்கம். அம்மா
5: வணக்கம் சார்.
4: அம்மா, இப்போ நிறைய புதிய ரகங்கள் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. விவசாயிகள் களத்தில் இறங்குற நேரம் வந்துருச்சு. இந்த நேரத்தில் என்னென்ன ரகங்கள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குங்கம்மா.
5: விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். வருடா வருடம் நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பழகத்தில் புது ரகங்கள் வந்து வெளியிடுறாங்க. புது ரகங்கள் வந்து எப்போவுமே போய் கேட்க மாட்டாங்க. எப்போ தெரிஞ்ச விவசாயிகள் வந்து வாட்ஸ்அப்பில், அக்ரிடெக் போர்ட்டல் அந்த மாதிரி நிறைய வந்து தொழில்நுட்ப செயலிகள் இருக்குது, அதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. சில பேர் வந்து புது ரகங்கள் எடுத்து பயிரிடுவதனால அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். குருவை சம்பா தாளடி இல்ல என்னென்ன புது ரகங்கள் ஏற்ற ரகங்கள் விவசாயிகள் போடலாங்கிறத வந்து நான் ஒவ்வொன்னா சொல்றேன். அப்படியே வந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் டிஎன்ஏ அக்ரிடெக் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு செயலி இருக்கு, அதுல போயிட்டு நீங்க இது பண்ணாலும் உங்க மண்ணுக்கு ஏற்ற மாதிரி உங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தகுந்த ரகங்களை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம்.
4: அக்ரிடெக் போர்ட்டல்னு சொல்றீங்க இல்லைங்கம்மா, உங்க மண்ணுக்கு ஏத்த மாதிரிலாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அப்ப அந்த அக்ரிடெக் போர்ட்டல்ல என்னோட மண்ணோட பரிசோதனை எல்லாம் நான் அப்லோட் பண்ணனா அதுக்கு ஏத்த மாதிரியான ரகங்கள் எல்லாம் சொல்லுமா?
5: இல்ல சார், இதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து மண் பரிசோதனை பண்ணனும். இன்னொன்னு வந்து மண் வளம் ஆப்னு வந்து அக்ரி டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆப் இருக்கு. சோ அதுல என்ன பண்றாங்கன்னா உங்களோட மண்ணோட தன்மை எல்லாமே அதுல வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. அதாவது மண்ணோட தன்மை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் சார். நெல்லுக்கு அப்புறம் உளுந்து போடுறாங்க, அப்புறம் எள்ளு போடுறாங்க. சோ எள்ளு போட்டா இருக்கிற ஊட்டச்சத்து எல்லாத்தையும் உறிஞ்சிரும்.

0: சொல்லுவாங்க. உளுந்து பயிர் வகைகள் போட்டால் மண் வளத்தை கூட்டும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு யூரியா போட்டிருந்தாங்கன்னா அடுத்த திருப்பி உளுந்து போடுறாங்க அப்படின்னா சார் நைட்ரஜன் கம்மியாக போடலாம். நம்ம அதெல்லாம் வந்து கணக்கே பண்ண மாட்டோம். என்ன ரெக்கமெண்டட் டோஸ் அப்படின்னு சொல்கிறாங்கிறது வந்து நம்ம போட்டுருவோம். ஸோ மண் பரிசோதனை முக்கியம், நீரோட பரிசோதனை பார்த்துட்டு இந்த மண்ணுக்கு என்ன ஏற்ற ரகம், அதோட காராமிலத்தன்மை, இந்த மண்ணுக்கு இது வருமா, பயிர்கள் எதனாலும் நெல் தான் இல்லை எந்த பயிர்கள் நட்டாலும் அதுக்கு முன்னாடி வந்து இதை ஒன்று கட்டாயமாக செஞ்சாங்கன்னா விளைச்சல் கிடைக்கிறப்ப அவங்களுக்கு பலன் கிடைக்கும். மற்றபடி உரன் வேளாண்மையும் நல்லா பண்ணலாம். நம்மளோட காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் நம்ம காஸ்ட் பெனிஃபிட் வந்து கம்மியாகும்.
1: சிறப்புமா. நம்ம இப்போ இந்த சம்பா பருவத்தில் என்னென்னலாம் பயிரிடுவதற்கு ஏற்ற ரகங்கள், அதனுடைய சிறப்பியல்புகள் பற்றி சொல்லுங்கம்மா.
0: இப்போ வந்து சம்பா அப்படின்னு எடுத்துக்கிட்டா மோஸ்ட்லி ஃபார்மர்ஸ் வந்து நீண்ட கால ரகங்கள் அப்படின்னு போவாங்க. ஸோ சம்பாக்கு போகாதவங்க குறுவை ரகங்கள் மே மாதம் இறுதியில் நர்சரி எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஜூன் போகலாம். ஜூன் வந்து 110 நாள் குறுவை கிரகம் வரும். ஸோ போடாதவங்க சம்பாக்கு போகலாம், இல்லைன்னா குறுவை ரகங்களை வந்து எடுத்துக்கலாம். குறுவை ரகங்கள் நிறைய இருக்கு. ஆடுதுறை 36, 45, 43 அப்படிங்கிறது வந்து குறுகிய கால ரகங்கள், 114. அதெல்லாம் வந்து வெளியிட்டு 20 மேல ஆயிடுச்சு. அதோட சிறப்பியல்புகள் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லல, ஆனா புதுசா நம்ம போடுறப்போ பூச்சிக்கொல்லிங்களுக்கு அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பவர் இருக்காது. இப்ப நல்லா விவசாயிகள் வந்து பிபிடி இந்த பழசு தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. குறுவையில பாத்தீங்கன்னா கோ 55 ரகம் வந்து 2022 ரிலீஸ் பண்ணாங்க. அது வந்து 110 நாள் வயதுடையது. குறுவை பட்டத்துக்கு அதாவது மேல நர்சரி போட்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 114 அறுவடை பண்றான், அதோட மகசூல் வந்து 6 கிடைக்கும். இப்ப கோ 55 பாத்தீங்கன்னா மிக சன்னமான அரிசி, அதிக அறவை திறன் கொண்டது. ஃபார்மர்ஸ் நெல் போட்டுறாங்க, பட் அவங்களுக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா மில்லில் கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்ப அந்த அறவை திறன் சில சமயம் உடஞ்சிரும். அதே மாதிரி சரியா வந்து அவங்களால பாலிஷ் பண்ண முடியாது, நிறைய குவாலிட்டி கேரக்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்ப கோ 55 பாத்தீங்கன்னா முழு அரிசி காணத்தரும், ஹெட் ரைஸ் ரெக்கவரின்னு சொல்லுவாங்க. அவங்க மில்லுக்கு போன தெரியும், வேஸ்டேஜ் வந்து எதுவுமே இருக்காது, அவங்களோட லாபம் வந்து கரெக்டா இருக்கும். அதே மாதிரி இதுல வந்து அமைலோஸ் கண்டென்ட் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு ஏற்றதா இருக்கும். ஸ்டிக்கி டைப்பாவும் இல்லாம ரொம்ப வந்து விரையா இருக்கு அப்படின்னு சொல்லாம அதோட அமைலோஸ் கண்டென்ட் வந்து கரெக்டா அந்த இடைப்பட்ட அளவு இருக்கிறதுனால சாப்பாட்டுக்கு ஏற்றமா இருக்குது. மற்றும் நோய் அப்படின்னு பார்த்தோம்னா நெல் துங்குரோ வைரஸ்க்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டுள்ளது. அடுத்தது பார்த்தோம்னா ADT 56, இதுவும் வந்து 115 நாள் வயதுடையது, 5 வரைக்கும் மகசூல் தரக்கூடியது. இது வந்து பருமனான அரிசி, நடுத்தர அமைலோஸ் கொண்டது, குலை நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. அடுத்தது ADT 57, இதுவும் குறுவைக்கு ஏற்ற ரகம், இதுவும் 6 வரும். வெள்ளை பொன்னி மாதிரி மத்தியம சன்ன அரிசி வகை சேர்ந்தது. இதுக்கும் வந்து அறவை திறன் 65% கணக்கிடப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா ADT 59, இது வந்து 2024 வெளியிட்ட ரகங்கள், இது வந்து 115 நாள் வயதுடையது, குறுவைக்கு ஏற்ற ரகம். கோடையிலையும் இது பயிரிடலாம். கோடை அப்படின்னு பாக்குறப்ப நம்ம வந்து பிப்ரவரி மாசம் நர்சரி எடுத்து மார்ச் ஏப்ரல் மே குள்ள அறுவடை செஞ்சிடலாம், 6 வரைக்கும் மகசூல் கிடைக்குது. 59 பாத்தீங்கன்னா இதுவும் வந்து இட்லிக்கு ஏத்த அரிசி, அதாவது உருண்டையான வடிவம் கொண்ட அரிசி. 75% வந்து நம்மளுக்கு அறவை திறன் இருக்கு. முழு அரிசி கிடைக்கிறது வந்து 67% வரைக்கும் இருக்கு. அப்புறம் வந்து சில சமயம் வளம் குறைந்த மண்ணில், அதாவது இந்த மண்ணில வந்து எந்த சத்தும் இல்ல, இந்த மண் சரியில்லைன்னு சொன்னா கூட அந்த மண் வகையிலையும் ஏற்ற ரகமா இதை வந்து வெளியிட்டு இருக்காங்க. வளம் குறைந்த மண்ணில் சாகுபடி செய்யறதுக்கும் ஏற்ற ரகம். கரிப்பூட்டை நோய் அதிகமா பரவினா அதோட குவாலிட்டி வந்து கம்மியாயிடும். ஸோ இதை தடுக்கிறதுக்கும் இந்த ADT 59 வந்து நல்ல ரகம் அப்படிங்கறத சொல்லலாம். அதே மாதிரி அதாவது 1000 எடைனா அதோட கிரெயின் வெயிட் பார்ப்பாங்க சார். கிரெயின் வெயிட் அப்படின்னா வெள்ளை பொன்னி அப்படின்னா அதோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதே குண்டரசி ASD 21 அதெல்லாம் வந்து மணி எடை வந்து கூட இருக்கும்.
1: சரிம்மா, சொன்னீங்க மண்ணுக்கேற்ற ரகங்கள்லாம் வந்து பார்த்து நம்ம பயிரிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நீங்க முழுக்க இது வந்து சன்னமான அரிசியா, பருமனான அரிசியா, எவ்வளோ அறவை திறன் கொடுக்கும், எவ்வளோ டன் எடுக்கலாம் அப்படின்னு நீங்க எக்ஸப்ட் ADT 56 தவிர்த்து 59 மட்டும்தான் வளம் குறைந்த மண்ணையும் சாகுபடி செய்யறது, வேற ஏதாவது சிறப்பு இயல்புகள் உண்டாமா இப்ப நீங்க சொன்ன அந்த குறுவை நெல் பயிர்ல?
0: அதாவது ராமநாடு அந்த மாதிரி ஏரியாவுக்கு.

0: வெரைட்டிஸ் இருக்கு சார். டெல்டாக்கு இங்கேயும் போடலாம். இங்க வந்து என்னன்னா, நீங்க மண் பரிசோதனை பண்ணிட்டு அதுக்கு தகுந்தாப்புல பண்ணா ஓகே. டெல்டா பகுதின்னு பார்த்தோம்னா களிமண் தான் சார் மோஸ்ட்லி இருக்கும். அதே இந்த காவேரி நாகப்பட்டினம் அந்த சைட் போனா உப்பு தன்மை கொஞ்சம் இருக்கும். அது வந்து சம்பா தான் மோஸ்ட்லி போடுவாங்க. அதே மாதிரி கோடையில நிலத்தை சூரியனுக்கு இது வந்து நல்லா இரேடியேட் பண்ணணும்னா கண்டினியூஸா வந்து நம்ம எப்பவுமே பயிர் பண்ணக்கூடாது. கொஞ்சமாவது பூமியை வந்து இது பண்ணணும்னா எப்படின்னா அடுத்த போடுற பயிருக்கு முன்னேற்பாடு செஞ்ச மாதிரி இருக்கும்.
1: கோடை உழவு நல்லா இருக்கும்.
0: கோடை உழவு பண்ணி பசுந்தாள் உரங்கள் அந்த மாதிரி ஏதாவது போட்டு மடக்கி உழுதுக்கலாம்.
1: அம்மா, இது வரைக்கும் குருவைக்கு ஏற்ற பயிர் ரகங்கள் அதனுடைய சிறப்பு இயல்புகள் பற்றி சொன்னீங்க. சம்பாவுக்கு என்னென்ன பயிர்கள்லாம் பண்ணலாம், அதனுடைய சிறப்பு இயல்புகள் என்ன
0: அப்படின்னு? சம்பா வந்து ஆகஸ்ட்ல போட்டால் நீண்ட கால ரகங்கள் போடுவாங்க. அதாவது 155-160 நாள் வயது உடையது. அது எப்போ முடியும் அப்படின்னா ஆகஸ்ட்ல நம்ம சோயிங் எடுத்தாலும் 5 மாதம் 6 மாதம் ஆனாலும் நம்ம பொங்கல் கிட்ட அறுவடை செய்கிற மாதிரி இருக்கும். அது வந்து சம்பா ரகங்கள் போடுவாங்க. குருவை போடுறவங்க வந்து சம்பா ரகங்கள் போட மாட்டாங்க. தாளடிக்குள்ள 130-135 நாட்கள் அதுவுமே வந்து சம்பால் ஆகஸ்ட்லயே ஃபீல்டு ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ சம்பா பருவத்துக்கு வந்து 145 நாள் 150 நாள் ஆனாலும் ஆகஸ்ட் செப்டம்பர்ல ஃபார்மர்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிடறாங்க. அது வந்து தாளடி பருவத்துக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ போட்டாலும் ஜனவரிக்கு முன்னாடி வந்து அறுவடை பண்ணிட்டு மண்வளத்தை கூட்டுறதுக்கான பயிர் வகைகள் நெல் தரிசில போடுறதுக்கு ஏற்ற நேரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சம்பா பருவத்துக்குன்னு ஏற்ற ரகங்கள் பார்த்தீங்கன்னா கோ 52 2017 ரிலீஸ் பண்ணாங்க. 6 டன் மகசூல் கிடைக்கும். 145 நாட்கள் வயது உடையது. இதுவும் மத்தியம சன்ன அரிசிதான். நீளமான சாதம் அந்த மாதிரி இருக்கும். அதிக அரவை திறன் கொண்டது. அதனால லாபம் வந்து ஃபார்மர்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா ADT 54 வந்து அதே மாதிரி 6 டன் மகசூல் கிடைக்கும். 135 நாட்கள் வயது உடையது. இது இடைப்பட்ட அமைலோஸ் உடையது. சமையலுக்கு ஏற்ற ரகம். மிக சன்ன அரிசி தான் இந்த அரிசியும். கோ 56 ரகமும் சன்ன அரிசி. இது வந்து 2023 வெளியிட்டு இருக்காங்க. சம்பா தாளடிக்கு ஏற்ற ரகம். பிபிடி வெளியானதுக்கு அப்புறம் வந்து மக்கள் அனைவரும் பிபிடி நெல் மட்டும்தான் வந்து இருக்கா, மத்த எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா பிபிடி வந்து பல நோய்களுக்கு வந்து எதிர்ப்பு திறன் வந்து கம்மி ஆயிடுச்சு. சோ அதுக்கு பதிலாக கோ 56 மாற்று ரகமா வெளியிட்டு இருக்காங்க. இதோட விளைச்சல் வந்து 14% 52 பிபிடியை விட அதிகமா இருக்கு. சோ ஃபார்மர்ஸ் இதை போட்டு பார்த்து அவங்களோட ஃபீட்பேக்க சொல்லலாம். அடுத்தது வீரிய ஒட்டு ரகங்கள் போனா அப்படின்னா கோ RH 5 ரகம் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதை பயிரிடுறதுனாலயும் 6 டன் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும். நடுத்தர அமைலோசோடது ஒட்டு ரகம் போடணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் இந்த ரகத்தை பயன்படுத்தலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2023 வெளியிட்ட ரகம் ADT 58 6 டன் மகசூல் கிடைக்கும். 130 நாட்கள் வயதுடையது. ADT 39 ரகம் வந்து கல்ச்சர் அப்படி மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த ரகத்துக்கு மாற்று ரகமாக 58 வந்து விவசாயிகள்கிட்ட நல்லா பிரபலமாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா கிள்ளிக்குளம் 1. நம்ம காவேரி பகுதியும் கிள்ளிக்குளம் டெல்டா அதுவும் வந்து எப்படின்னா திருநெல்வேலி சைடு வந்து அங்கே உள்ள மண் தன்மையும் நம்மளோடதும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. களிமண் டைப்பு கிள்ளிக்குளத்துல இருந்து 2024 அதாவது மரபணு மாற்று செய்யப்பட்ட வெள்ளை பொண்ணு எந்த ஒட்டும் இது பண்ணாம மரபணு மாற்றம் மூலம் வெளியிட்ட ரகம் வந்து கிள்ளிக்குளம் 1 KKM 1. இதுவும் வந்து 6 டன் வரைக்கும் மகசூல் தரக்கூடியது. சம்பா தாளடிக்கு ஏற்ற ரகம் இதுவும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோ 57 மேம்படுத்தப்பட்ட கவுனி அரிசி அப்படின்னு அதாவது மக்கள் வந்து பாரம்பரிய ரகங்கள் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நம்மளோட ரகங்களோட ஒட்டு சேர்த்து ஒரு புது ரகம் சம்பா தாளடிக்கு குண்டரிசி மாதிரி சம்பா தாளடிக்கு மைக்ரோ நியூட்ரியன்ட் அதாவது சத்து நிறைய இருக்கக்கூடிய ரகமாக லூட்டினும் ஆந்தோசைனும் இருக்கக்கூடிய ரகமாக இந்த ரகத்தை வந்து வெளியிட்டாங்க. கவுனி அந்த மாதிரி அரிசி வேணும் அப்படிங்கிறவங்க இந்த அரிசியை பயிரிடுறது வந்து அவங்களோட குழந்தைகள் மூதாதையர்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து அரிசி நல்ல திறமை கொண்டதா இருக்கும். இதுவும் வந்து சம்பா தாளடி 135 நாள் வயது உடையது. இது வந்து ஒரு 4 டன் to 5 டன் வரைக்கும் மகசூல் தரக்கூடியது. அடுத்தது புது ரகம் வந்து போன வருஷம் 2024 வெளியிட்டது இதுனா ADT 60 ரகம். இதுவும் மத்திய சன்ன ரகம். ADT 60 135 நாள் வயது. இந்த ரகத்தை வந்து நிறைய பேர் விரும்புறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோ 53 ரகம். மண்வளம் சரியில்லை நாகப்பட்டினம் சைடு பரமக்குடியும் நொறுங்கன் அப்படின்னு ரகத்தை சேர்த்து வெளியிட்டது கோ 53. இதுவும் குறுகிய கால வயது உள்ளது. வறட்சியை வந்து நல்லா தாங்கி வளரக்கூடியது. மண் வளம் வந்து கம்மியா இருந்தாலும் இந்த ரகத்தை போட்டீங்க அப்படின்னா விளைச்சல் ஒரு 4 டன் வரைக்கும் கிடைக்கும். அடுத்தது திருவூர் குப்பம்னு ஒரு அரிசி இருக்கு. திருவூர் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிட்டது. திருவூர் குப்பம் 15 சொல்லுவாங்க. 4 டன் வரைக்கும் கிடைக்கும். நடுத்தர அரிசியுடைய ரகம் தான். நேரடி நெல் விதைப்புக்கு அதாவது பாசனத்துக்கு தண்ணி வரல அப்படின்னா நேரடி நெல் விதைப்புக்கு சில ரகங்கள் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த TKM 13 திருவூர் குப்பத்திலிருந்து வெளியான இந்த ரகம் நேரடி நெல் விதைப்புக்கு ஏற்ற ரகம். விவசாயிகள் போட்டு பார்த்துட்டு அவங்களுடைய பலனை சொல்லலாம். இப்ப வந்து குருவையும் போகல தாளடியும் போகல அப்படின்னா சம்பாக்கு அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி 160 நாள் வயதுடைய ரகங்கள் இப்ப சொல்றேன். அது வந்து CR sub 1 வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்ல மழை

0: வந்துடும், வயல்ல நீர் தேங்கும். சோ அதை தாங்கி வளரக்கூடிய ரகம் அப்படின்னா இந்த சிஆர் சபுவன்ங்கிற ஜீனை வந்து, அதாவது மிதந்தாலும் திருப்பி வந்து ரெக்கவர் ஆயிடும் அப்படிங்கிற பட்சத்துல சிஆர் 1009 வெரைட்டி போடலாம், 6 டன் மகசூல் கிடைக்கும். இது எப்படின்னா அதிக நீர் தேக்கத்தை வந்து தாங்கி வளரக்கூடிய ரகம். அப்புறம் குட்டையான பருமனான அரிசி, இது குண்ட அரிசி தான், இது இட்லி மற்றும் பலகாரங்களுக்கு இது வந்து அரிசியா கணக்கிடுறாங்க. இன்னொன்று வந்து கோ 43 சப்1, இதுவும் வந்து இதே மாதிரி தான் நீர் தேக்கத்தை வந்து தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகம்.
1: முத்துலட்சுமி, இந்த பாரம்பரிய அரிசி கவுனி எல்லாம் சமைச்சு கொடுத்தோம்னா எங்க நம்ம பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்குதுங்கல்ல?
2: ஆமா காமாட்சி அக்கா, அதே கதை தான் இங்கேயும். ஆனா கவுனி அரிசியில இருக்கிற அதே சத்துக்கள் இருக்கிற மேம்படுத்தப்பட்ட கவுனி அரிசி ரகம் கோ 57 சம்பா தாளடிக்கு ஏத்ததுன்னு சொன்னாங்கல்ல.
1: அப்ப முதல்ல கொஞ்சம் இத சாகுபடி செஞ்சு சமைச்சு பாப்போம்.
2: அதுவும் சரிதாக்கா. இன்னொரு விஷயம் நீ கவனிச்சியா?
1: என்னது?
2: மண் வளம் கம்மியா இருந்தாலும் வறட்சிய தாங்கியும் வளரக்கூடிய ரகம் கோ 53 பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவங்க சொன்னாங்கல்ல.
1: ஆமா ஆமா லட்சுமி. சரி சரி மச்சான், இன்னும் என்னென்ன விவரம் கேக்குறாருன்னு தொடர்ந்து கேப்போம்.
3: ஒட்டு ரகம்னு சொன்னீங்களா?
0: ஆமா சார்.
3: நெல்லுல கூட ஒட்டு ரகம் இருக்கு?
0: இருக்கு சார்.
3: எப்படிமா செய்வாங்க?
0: அதாவது ஏ லைன் பி லைன் ரெண்டு வச்சுருப்பாங்க. ஏ வந்து ஆண் மலட்டு தன்மை இருக்கும் சார், பி லைன் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க. அப்புறம் ரெஸ்டோரர் லைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது இதோட மலட்டு தன்மையை அது வந்து மகரந்தம், அந்த மகரந்தத்தை எடுத்து இங்கே செய்வாங்க. அது ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன், அதுக்கு தனியாக வந்து விதை இதில் வந்து அவங்க செய்வாங்க சார். ஏ லைனும் ஆர் லைனும் போடுவாங்க. ஏ லைன் வந்து முன்னாடியே போட்டுருவாங்க. ஸோ அந்த ஆர் லைன்லேருந்து மகரந்தம் வந்து ஏ லைனில் அதுவே இந்த டயரெல்லாம் வச்சுருப்பாங்க சார். அப்புறம் அதுக்கு நிறையா கெமிக்கல்ஸ் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணுவாங்க.
3: இந்த அமைலேஸ் கண்டென்ட் அதிகமா இருந்தா ஒட்டாது அப்படின்றது. அமைலேஸ் கண்டென்ட் என்ன?
0: அமைலோஸ் கண்டென்ட் அப்படின்னா நம்ம இப்போ சைனா ரைஸ்லாம் அவங்க ஸ்டிக்கி ரைஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல சார். இப்போ நம்ம பழைய சாதமே வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ உள்ள அரிசிலாம் வந்து நம்ம பழையதுக்கு நல்லாவே இல்லை, நைட்டு ஊற வச்சோம்னா அடுத்த நாள் வந்து நொசு நொசுன்னு போயிடுது. ஸோ அந்த அமைலோஸ் கண்டென்ட் வந்து கம்மியா இருக்கணும் சார், கொஞ்சம் நடுத்தரமா இருக்கணும். கூட இருந்தது அப்படின்னா அந்த பாலிஷிங் பண்றப்ப ரொம்ப பாலிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோட அந்த குழப்பு தன்மை வந்துடும்.
3: ஆமா, இப்போ நீங்க கிள்ளிக்குளம் வெரைட்டி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க திருநெல்வேலி பக்கத்தில், அது வந்து இப்போ நம்ம ஊர் பகுதிக்கு அது ஒத்து வருமா?
0: வரும் சார். 2024 நீங்கள் போட்டு பார்த்துட்டு எப்படி அவங்க சாயில் டைப்புக்கு நல்லா இருந்ததுன்னா அவங்க எடுத்துக்கலாம்.
3: அதே போல் இப்போ நீங்கள் நேரடி நெல் விதப்பி முறைக்கு திருவூர் குப்பமா?
0: திருவூர் குப்பம்
3: அது பண்ணலான்றீங்க. அது வந்து ஒன்றியா அந்த கடமடை பகுதியில் உள்ள
0: எங்கே யார் வேணாலும் போடலாம் சார்.
3: இப்போ டெல்டாலே தஞ்சாவூர் இவங்கெல்லாம் போடலாம்.
0: ஆனால் அதோட தொழில்நுட்பம் வந்து கரெக்டாக, அதாவது நேரடி நெல் விதப்புனா ஃபார்மர்ஸ்க்கு அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ணுற அந்த களை எடுக்கிறது மற்றபடி நீர் நிர்வாகம் கரெக்டாக வந்து பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுக்குள்ள தொழில்நுட்பத்தை வந்து அவங்க கரெக்டாக கையாளணும் சார். ரொம்ப வந்து தண்ணி விடக்கூடாது, ஏன்னா 14 நாள்னால நீர்மறைய நீர் கட்டு அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் வந்து ஃபாலோ பண்ணும்.
3: ஆமாம், இப்போ இதிலலாம் வந்து நான் வந்து அதிகமான மகசூல் பெறணும், அதிகமான விளைச்சலை பெறணும்னா என்னெல்லாம் செய்யலாம்? சம்பா தாளடி எல்லா பருவத்துக்கும்
0: இவ்வளோ நாளும் வந்து நாங்கள் விவசாயிகள் மாணவர்கள் அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி அவங்கள்ட்டெல்லாம் வந்து நாங்கள் பேசுவோம், நாங்கள் எங்களோட ரகங்கள் வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லுவோம், எல்லாமே சொல்லுவோம். கடைசியில் அவங்க கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, மேடம் நீங்கள் வந்து 6 டன் சொல்லிட்டீங்க, 8 குவிண்டால் சொல்லியிருக்கீங்க, 800 கிலோ வரும்னு சொல்கிறீங்க, இவ்வளோ மகசூல் வரும்னு சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள் இவ்வளோ நாள் அந்த மாதிரி ஃபுல்லாக எடுக்கலை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சில விவசாயிகள் வந்து எடுக்கலன்னு சொல்லுவாங்க, ஆனா வருஷம் வருஷம் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து அதிகமான மகசூல் பெற்ற விவசாயிகள் வந்து அவார்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க. சோ அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா நம்ம கட்டாயமா அவங்களோட ஃபீட்பேக், அவங்களோட வெற்றி கதைகள் அப்படிலாம் நம்ம பாக்குறப்ப சில பேர் வந்து அதை பார்ப்பாங்க, சில பேர் பார்க்க மாட்டாங்க. சோ அவங்க வெற்றி கதைகள் அவங்கள்ட்ட எல்லாம் போய் பேசுறப்ப அவங்க எப்படி இதே வெரைட்டில இதே இதுல இவ்வளவு டன் கொடுத்து இவ்வளவு மகசூல் எடுத்திருக்காங்க, ஆட்சியர்கிட்ட வந்து பரிசு வாங்குறாங்க, எங்களால முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விவசாயிகள் இது வந்து எல்லாமே கலந்தது, டெக்னாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ணா மட்டும்தான் வந்து மகசூலை வந்து எடுக்க முடியும். வெரைட்டியை மட்டும் நீங்க சொன்னீங்க, இந்த வெரைட்டி இவ்வளவு டன் மகசூல் கிடைக்கும் சொன்னீங்க மேடம், நான் போய் என் வயல்ல போட்டேன், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, சரியில்லை அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. சோ அப்ப கிடக்கிறப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, ரகங்கள் வந்து சரியில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு ரகத்தை வந்து வெளியிடுறதுக்கு மோர் தென் 12 வருஷம் ஆகும். விவசாயிகள்ட்ட கொடுத்து ஆராய்ச்சி நிலையங்கள்ல கொடுத்து அது OFT கொடுத்து ஆல் இண்டியா லெவல்ல ட்ரையல் பண்ணி அப்புறம் தான் ரிலீஸ் பண்றாங்க. அவ்வளவு நாள் நல்லா இருக்குன்னு சொல்றவங்க ஏன் நல்லா இல்ல அப்படிங்கறப்ப அவங்க அந்த டெக்னாலஜியை வந்து ஃபாலோ பண்றல, ரகங்களை வாங்கி போடுறாங்க, இல்லைன்னா எனக்கு பழைய ரகமே கொடுங்க, நான் ஏதோ ஒன்று போடுறேன் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் சொல்ல விரும்புகிற ஒரு இது அப்படின்னா, அதிக மகசூல் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கடைபிடிக்க

வேண்டிய உத்திகள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நில தேர்வு, அதாவது நிலம் வந்து எந்த பயிருக்கு எப்படி நிலம் தேர்வு பண்ணணும் அப்படிங்கறத அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப நிலனான இடத்துல, வடிகால் வசதி இல்லாத இடத்துல, பாசனம் இருந்துக்க இடத்துல எங்களுக்கு தண்ணி வரல அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து பயிரிடுறதுக்கு முன்னாடி நல்ல பாசனம் இருக்கா, ஆத்து பாசனமா இல்ல கிணத்து பாசனமா, நம்மளுக்கு வந்து இல்ல ட்ரிப் இரிகேஷன் போடலாமா, பற்றாக்குறையா இருக்கு தண்ணீர் அப்படின்னா நம்ம ட்ரிப்பு ஸ்ப்ரிங்க்லர் அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி குறைந்த அளவுல மகசூல் எடுக்க முடியுமா, அந்த மாதிரி பார்த்து நல்ல நிலத்தை வந்து தேர்வு எடுக்கணும். அதே மாதிரி வடிகால் வசதி வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, உளுந்து போட்டேன், நெல்லு போட்டேன், தண்ணி வந்து ஃபுல்லா தேங்கிருச்சு, பயிரை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. பயிர் போயிடுச்சு, எல்லாம் மூழ்கிருச்சு அப்படின்னாங்க. மூழ்கிறது அப்படின்னா மண்ணு வந்து அதோட தன்மைக்கு அப்புறம் இருக்கிறதா சாச்சுரேஷன் லெவல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது தண்ணி வந்து வேண்டாம் அப்படின்னா அது வந்து வடிஞ்சு ஓடிரும். சோ நம்ம என்ன பண்ணணும்னா, வாய்க்கால்ல எங்கேயாவது வடிகால் வசதி உடைய நிலமா வந்து தேர்ந்தெடுத்து நம்ம வந்து பயிர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த கிராப் டெக்னாலஜியை வந்து நம்ம காப்பாத்திக்கலாம். இது வந்து முதல் இது. அடுத்தது பாத்தீங்கன்னா, எல்லாரும் வந்து மண் மற்றும் நீர் பரிசோதனை கட்டாயமா பண்ணணும். மண்ணுல வந்து எவ்வளவு NPK இருக்கு, அதாவது குறைபாடு இருக்கா அப்படின்னு சொல்லி மண் நீர் ஆராய்ச்சி நிலையங்கள்ல இந்த பரிசோதனை வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்க வந்து அதுல எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருவாங்க. மண் வளங்கிற ஒரு செயலி கூட நம்ம டிபார்ட்மெண்ட் மூலமா இருக்கு. மண் வளம் ஆப்ல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட மண்ணோட தன்மை எல்லாமே அதுல ஏத்தி இருக்காங்க. பட் நீங்க கிராப் போட போட அது வந்து அவங்களே கொடுத்திருப்பாங்க, இது வந்து மாறக்கூடியது அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்திருப்பாங்க. மண் பரிசோதனை நிலையத்துல போயிட்டு மண்ணையும் நீரையும் கட்டாயமா பரிசோதனை பண்ணிட்டு விவசாயம் ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லது. அதாவது அதுல இருக்கிற சத்து பற்றாக்குறை, மண்ணிலேயோ நீர்லயோ ஏதாவது சத்து பற்றாக்குறைன்னா அவங்க சொல்லிடுவாங்க. இப்ப நைட்ரஜன் கம்மியா, பாஸ்பரஸா, பொட்டாஷா எது கம்மியா இருக்கு, நீங்க எதை வந்து அடுத்தது ஆல்டர்னேட்டா போடணும், எது கூட போடணும், எது குறைச்சு போடணும், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே ரெக்கமெண்டேஷன் மண்ணுக்கு வராது. சோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்க போட்டுருவாங்க சார். அப்புறம் நீர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட உப்புத்தன்மை, சில சமயம் உப்பு தனியா இருக்கும், விதை வாங்கிட்டு உளுந்த போட்டுட்டு உப்பு தனியை பாய்ச்சிட்டு என் பயிர்லாம் கருகிருச்சு, பூக்களை பூ கொட்டிருச்சு, எனக்கு ஈல்டு வரல அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யலாம், நீரை வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். நீரோட தன்மை எப்படி குறைக்கிறங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல நீங்க டெக்னாலஜி போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இதுக்கு தகுந்தாப்புல அதே மாதிரி அவங்க உர பரிந்துரையும் சொல்லிடுவாங்க, உங்க மண்ணோட தன்மை இதுதான். சோ இதுக்கு தகுந்தாப்புல உர பரிந்துரையை சொல்றதுனால போய் உரம் வாங்குறது வந்து ஐயோ எனக்கு சத்து இல்ல போல மண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு யூரியா பாஸ்பரஸ் பொட்டாஷியம் அதிகமா வாங்கி வாங்கி போடுறோம். சோ அது விவசாயிகள் வந்து தெரியாம அது போட்டு அவங்களோட அந்த செலவு வந்து நிறைய பண்ணிடுறாங்க. சோ அதுவும் வந்து இந்த மண் பரிசோதனை ஒரு மூலாதாரமா இருக்கும். அப்புறம் சரியான பட்டம் மற்றும் ரக தேர்வு, பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறையில இருக்கிறதுனால ரகங்களை பத்தி நான் சொன்னேன். சரியான பட்டம், உளவியல் துறை பேராசிரியர்கள் வந்து பட்டத்தை வந்து ரொம்ப கரெக்டா சொல்லுவாங்க, எந்த பட்டத்துல எதை போடணும், எப்ப போட்டா பூச்சி நோய்கள் வராது, எப்ப தண்ணி கரெக்டா உங்களுக்கு இருக்கும். இப்ப பாக்க போனா நம்ம கோடை காலம் சொல்றோம், இந்த மாசம் ஃபுல்லா வந்து மழை பெஞ்சிச்சு. சோ வந்து அந்த கோடை அந்த வெயிலும் நம்மளுக்கு கிடைக்கிற கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து இதா இருக்காங்க ஒரு 2-3 வருஷமா. எப்ப மழை பெய்யுங்கிறதே தெரியல. ஆனா பட்டத்தை வந்து நம்ம ஆடிப்பட்டம், தைப்பட்டம், மாசிப்பட்டத வந்து ஓரளவு பண்ணா பூச்சி நோய்கள் மற்றது வந்து குறைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஊடு பொருளா இருக்கும். அடுத்தது நிலத்தை தயார் செய்யறது வந்து ரொம்ப முக்கியம். களைகள் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்டே வந்து இப்ப இந்த கோடை அப்ப 2-3 தடவை தண்ணி விட்டு உழுது வச்சிடணும். சோ களைகள் வந்து 1 தடவை 2 தடவை முளைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் களை கட்டுப்பாடு வந்து நம்மளுக்கு மேக்சிமம் கம்மி பண்ணிடலாம். அதே மாதிரி எப்பவுமே களைகள் வந்து பூக்க விடக்கூடாது. நம்ம பூத்துருச்சுன்னா அந்த விதை விழுந்து அடுத்த பயிருக்கு வந்து நம்ம களை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பூக்கிறதுக்கு முன்னாடி களைகளை வந்து நம்ம முதல்ல அகற்றி ஆகணும். நம்மளுக்கு உபயோகமா இருக்கிற களைகளும் இருக்கு, பயிர்களை வந்து சேதப்படுத்துற களைகளோட பூக்களை வந்து பூக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து அகற்றுறது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி முந்தைய பயிர்களை வந்து நல்லா மக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பயிரை போடுறதுனால கொஞ்ச நாள் மக்கிறதுக்கு நல்ல டைம் கொடுத்து பண்ணா நல்லா இருக்கும். அடுத்தது சமன் செய்தல், அது வந்து ரொம்ப முக்கியம். வந்து இது மெஷினரிஸ் யூஸ் பண்றாங்க, ஹார்வெஸ்டர் யூஸ் பண்றாங்க, நெல் போட்டுட்டு மெஷினை வச்சு ஆள் பற்றாக்குறையினால அது மேஜர் ப்ராப்ளம். ஆள் பற்றாக்குறை மெஷினை வச்சு ஓட்டி விட்டுறாங்க. அடுத்தது இப்ப காவேரி பவசன பகுதிக்கு பாத்தீங்கன்னா 83-85 நெல் தரிசுல போடுறாங்க. போடுறதுக்கு முன்னாடி பார்த்தா பாதி இடத்துல வந்து மேடு பள்ளமா இருக்கும். சோ நம்ம தண்ணி பாய்ச்ச மாட்டோம், அப்படியே மழை பெஞ்சாலும் அங்கங்க தண்ணி தேங்கிரும். சோ சில இடத்துக்கு தண்ணி ஒரு பாய்ச்சி பாய்ச்சணும்னு நினைச்சாலுமே சமன் இல்லாத நிலத்தை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. சோ சமன் செய்தல் வந்து ஃபார்மர்ஸ் ஒரு தடவை பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து செய்யற டெக்னாலஜிஸ் ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன். அப்புறம் சரியான ரகம், அப்புறம் மண்ணிற்கு ஏற்ற ரகம், அதாவது அவங்களுக்கு தெரியும் நம்ம மண்ணுக்கு இந்த ரகம் நல்லா இருக்கும், எப்ப போட்டா எப்ப அறுவடை பண்ணலாம் அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்டே வந்து இந்த மண் வளத்துல வந்து அவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க. எப்ப வந்து நீங்க சோயிங் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க அறுவடை பண்றப்ப அது மழை வருமா அப்படிங்கறத கணக்கிட்டுக்கோங்க. எப்பூக்குற நேரத்துல மழை வருமா அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கரெக்டா நம்ம அறுவடை பண்ண அடுத்த நாள் மழை வந்துச்சு என்னால பாதுகாக்க முடியல, 130 நாள்லாம் இன்னைக்கு எப்படி அறுவடை பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் மழை வரும். சோ அதை பாதுகாக்கிறதுக்கு என்கிட்ட
ஃபெசிலிட்டி இருக்கா அப்படி

0: வந்து ஃபார்மர்ஸ் முன்னாடியே யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்தாப்புல வந்து விதை விதைத்தா நல்லா இருக்கும். அப்புறம் வந்து இன்புட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, பிரைவேட் வெரைட்டில போய் வாங்குறோம் அப்படின்னா மஹிகோ சீடு, மெய் சீட்லாம் ஒன்று ஒன்று தான் விதைப்பாங்க. ஆனால் அதுவே பல்கலைக்கழகத்து வாங்குற விதைகள் மானியத்தில் கொடுத்தாங்கன்னா அள்ளி வீசிடுவாங்க. ஸோ அந்த விதையோட குவாலிட்டி வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து விலை கூட. அது ஏன் வைக்கிறீங்க அப்படின்னா, இதுவே காய்கறி விதைகள்னு பார்த்தீங்கன்னா யாரும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம விதை அப்படின்னா நெல் தானே, அது 30 கிலோ போடு, 40 கிலோ போடு, 50 கிலோ போடுன்னு சொல்கிறாங்க. அனுபவத்தில் வந்து நிறைய விவசாயிகள் சொல்றது எப்படின்னா, இவ்வளோ விதை தேவையில்லம்மா, கம்மியாக வந்து நர்சரி போட்டு நம்ம நல்ல தரமான விதைகளை போட்டாலே நம்ம வந்து நல்ல மகசூல் எடுக்கலாம், விதைக்கு போடுற அந்த செலவு வந்து கம்மியாகும் அப்படிங்கிறது நிறைய ஃபார்மர்ஸ் வந்து ஃபீட்பேக் சொன்னது அது. அப்புறம் இன்னொன்று முக்கியமானது வந்து விதை நேர்த்தி. விதை நேர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ விதைகளை வந்து வாங்குறோம், இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்து இப்போ பிரைவேட் வெரைட்டிஸ் வந்து விதை நேர்த்தி பண்ணி கொடுத்துட்றாங்க, கெமிக்கல் விதை நேர்த்தி பண்ணி கொடுத்துட்றாங்க, பூச்சி நோயெல்லாம் வராது. இப்போ நம்ம என்ன செய்யணும், ஸ்டோர் பண்ணுவோம், பூச்சி வந்துருச்சு வண்டடிச்சு அந்த மாதிரி சொல்றோம். சோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, பாரம்பரிய விதையில நிறைய இருக்கு சீ ட்ரீட்மெண்ட், அப்படி செஞ்சாலும் பரவாயில்ல. இல்ல புதுசா வந்து நம்ம விதை மையத்துல இருந்து விதை நிறுத்திக்காக விதை அமிர்தம் அப்படிங்கிற ஒரு லிக்விட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இல்லனா பேசிலஸ், நம்மளுக்கு தெரிஞ்ச வேப்ப இது ஏதோ ஒண்ணு, அதை வந்து விதை நிறுத்தி வந்து நம்ம செய்யணும். அதே மாதிரி ஒருமித்த விதை நிறுத்தின ஒரு டெக்னாலஜி இருக்கு, அது விதை மையத்துல கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அதுல வந்து எல்லாமே பண்ணிருவாங்க, பூஞ்சானோ பூச்சி நோய் ஃபங்கிசைட் எல்லாத்தையுமே வந்து அந்த ப்ரொபோஷன்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து பயிர் இடைவெளியும் பயிர் எண்ணிக்கையும் ரொம்ப முக்கியம். அது வந்து எப்படின்னா, இப்ப புது டெக்னாலஜினா இப்ப நெல்லுனா எஸ்ஆர்ஏ டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் செய்யறது கஷ்டம், அதுக்கு வந்து ஆள் வேணும், கயிறு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு அடுத்து வர டெக்னாலஜிஸ் பாத்தீங்கன்னா, களை எடுக்கிறது, தண்ணி பாய்ச்சறது, நீர்மறைய நீர்கட்டு, அதே மாதிரி உரம் போடுறது, எல்லாமே வந்து நம்மளுக்கு செலவு வந்து கம்மியாகும். டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணும்னா எண்ணிக்கையும் அந்த இடைவெளி இருந்தா மட்டும்தான். பயிருக்கும் பயிருக்கும் இடைவெளி எவ்வளவு வேணும், ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் லைன் டு லைன் சோயிங்க்கும் எவ்வளவு வேணுங்கிறத கணக்கிட்டு பண்ணீங்கன்னா, அடுத்த இப்போ ஒரு மெஷின் போடுறாங்க, இப்போ களை எடுக்கிறதுக்கு, மற்றபடி ஒரு ஓட்டுறதுக்கு ரோட்டரி வீடுறது மாதிரி மெஷின் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா ஆள் பற்றாக்குறை வந்து சமன் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபர்ஸ்டே வந்து பூச்சி நோய்க்கு வந்து மருந்து அடிக்காதீங்க. 3G கரைசல், மீனமிலம், வேப்பெண்ணெய் சாறு அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி பாருங்க. அதுக்கு கேட்கல அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ரசாயன உரங்கள் வந்து நீங்கள் கடையில் போய் வாங்கி இது பண்ணுங்க. அப்புறம் தேவைக்கேற்ற பாசனம் ஒடுங்க, சந்தை நிலவரம் மருந்து பயிர் பண்ணுங்க. சந்தை நிலவரத்தில் என்ன கேட்குறாங்க, இந்த இது அடுத்த சீசன்ல கேட்பாங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல வெரைட்டிஸ் வந்து நீங்க கேட்டு போடுங்க. அப்புறம் வந்து ஊக்கும் தரணும்னு கணக்கிட்டு பயிர் பண்ணுங்க, அப்பதான் வந்து பின்சார் அறுவடை தொழில்நுட்பங்களை வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ண முடியும், அப்புறம் மகசூலை வந்து லாபகரமா பண்ண முடியும்.
1: அம்மா, இப்ப குருவை, தாளடி, சம்பா இது எல்லாத்துக்கும் சொன்னீங்க என்னென்ன பயிர்கள் பண்ணலாம் விவரங்கள் சொன்னீங்க, இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் வந்துச்சுன்னா விவசாயிகள் எந்த எல்லாம் உங்களை தொடர்பு கொண்டு ஆலோசனை கேட்கலாம்ங்கிறத சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமா?
0: 9444 6119.
1: மறுபடியும் ஒரு சொல்லிருக்குமா?
0: 9444 6119.
1: நன்றி.
0: நன்றி
2: காமாட்சி அக்கா. நமக்கு மண்ணு தான் தாய் மாதிரி.
3: ஆமா,
2: நம்ம தாயோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கான்னு அப்பப்ப செக் பண்ணிக்கணும். என்ன சொல்ற?
3: சரிதான்.
2: என்ன மாதிரியான சத்துக்கள் தேவைப்படுதுன்னு மண் பரிசோதனை செய்யறது முதல் கட்ட வேலையா நாம செய்யணும்.
3: அது ரொம்ப முக்கியம் லட்சுமி. மண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு ஏத்த ரகத்தை தேர்வு செய்ய முடியும்.
2: ஆமா ஆமாக்கா.
3: அதோட முக்கியமா வடிகால் வசதியுள்ள இடத்தை தேர்வு செய்யறது, பட்டம் பார்த்து பயிர் செய்யறது, இடைவெளி, பயிர் எண்ணிக்கை, உரம் கொடுக்கறது.
2: இத மறந்துட்டியே, களை பூக்கிறதுக்கு முன்னாடியே களை எடுப்பு செய்யணும். இந்த மாதிரி பல தகவல்களை விவரமா சொன்னாங்க நம்ம பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவங்க.
3: ஆமா லட்சுமி, கொஞ்சம் குழப்பத்தோட தான் வந்தேன், இப்ப நான் நல்ல தெளிவிட்டேன்னா பாரு.
2: அப்ப நீ இந்த முத்துலட்சுமிக்கு ஒரு பெரிய உதவி செய்யணுமாக்கும்.
3: என்னது?
2: அந்த மசாலாவையும் கொஞ்சம் அரைச்சி கொடுத்துட்டா தேவல, சாட்டு புட்டு மீன் குழம்ப வச்சிருவேன், மச்சான் வந்து.
3: நீ விவரம் தான் லட்சுமி, பேசிக்கிட்டு எல்லா வேலையும் எங்கிட்டயே வாங்கிட்ட.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது சம்பா தாளடிக்கான பயிர் ரகங்களும் அதன் சிறப்பியல்புகளும். நேர்முகம் பங்கேற்றார் பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவர்கள். உடன் உரையாடினார் கு அடைக்கலராஜ் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: AIR और YouTube चैनल News on AIR Official पर भी उपलब्ध हैं।
1: இதுவரை மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி பல்வேறு கருப்பொருட்களில் புதுடெல்லி ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவு வழங்கிய சிறப்பு தொடரினை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மேலை வரிசை தொடர்வது திரையிசை. திரையிசையில் முதலில் வருகிறது மணங்கோத்தி பறவை படப்பாடல்.

8:51 ஆகிறது. 51 நிமிடத்தை நெருங்கி கொண்டிருக்கிற இந்த வேளையில் அடுத்த பாடல் விடுதலை பட பாடல்.

0: போடி, நான் வரேன். கோ, சித்தன் இல்லை, நான் போறேன்.
1: திரும்பி வர
2: போட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க.

0: உள்ளுக்குள்ள உன்னை விட்டு போவதில்லை.
1: எந்த வீடு
2: சொல்றேன்?
1: பாட்டி உடம்புக்கு எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கேன்பா.
1: டாக்டர் எப்ப வர சொல்லிருக்காரு?
2: அடுத்த வாரம். எங்க ஊருக்காரு?

0: அப்பா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: அதே ஏன்ட்ட கேக்குறீங்க? வீட்ல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
0: அம்மா கிட்ட சொல்லிட்டேன், வர்றேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லான்றதேன்.
2: திரேசை கேட்டீர்கள்.
3: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
3: ஆமா அண்ணே.
4: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
3: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
5: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் பயணமாக ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவிற்கு சென்றுள்ளார். இப்பயணத்தின் முதல்கட்டமாக இன்று இரவு பிரான்சின் நீஸ் நகரை சென்றடைவார். நாளை அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தவுள்ளார். புதுச்சேரியில் 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அரசு செயலர் திரு சௌத்ரி முகமது யாசின் இக்கூட்டத்திற்கு தலைமை வகித்தார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமானவர்களை யோகா செயல்முறையில் பங்கேற்க செய்வது, யோக கலையின் சிறப்புகள் குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்வது உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை காஞ்சிமாமுனிவர் அரசு முதுநிலை பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் கலை அறிவியல் மற்றும் மேலாண்மை பிரிவுகளில் மொத்தம் 690 இடங்களுக்கு ஜூலை 10 வரை விண்ணப்பிக்கலாம் என்றும், மேலும் விவரங்களுக்கு மாணவர்கள் www.kmcpgs.edu.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பிரதான அருவி, 5 அருவி, புளியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். சிதம்பரம் அருள்மிகு நடராஜர் திருக்கோவில் ஆணி திருமஞ்சன திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்ட காங்கோவுக்கு மருந்து பற்றாக்குறை இருப்பதாகவும் 2 கோடியே 15 லட்சம் டாலர் நிதியுதவி தேவைப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரம்சலாவில் நடைபெற்ற 3 போட்டிகள் கொண்ட தொடரின் முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவிற்கு எதிராக ஆப்கானிஸ்தான் அணி 25 ஓவரில் 194 ரன் எடுத்துள்ளது. 195 ரன் என்ற இலக்கை நோக்கி தொடர்ந்து விளையாடும் இந்திய அணி சற்று முன்வரை 4.1 ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி 38 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 9 மணிக்கான ஆங்கில செய்தியறிக்கையும், அதனைத் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைன் நிகழ்ச்சிகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: Good evening. This is Akashvani and I am Valsa Williams with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi to reach Nice tonight on the first leg of two

நேரம் 9:34 30 நொடியாகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. ஆம் நெருங்கியது சங்கீத வானிலே. சங்கீத வானிலை தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள் மனோ சொனலதா, படம் கோகுலம்.

0: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அற்புதமான பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சங்கீத வானிலை தரும் அடுத்த பாடல் ராஜாதிராஜா பட பாடல்.
1: மாமாவும் பொண்ணை கொடு

நேரம் 9:42 40 நொடியாகிறது. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். இது சங்கீத வானிலை. சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அற்புதமான பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சங்கீத வானிலை தரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். படம் வாத்தியார் வீட்டு பிள்ளை.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
0: தினந்தோறும் காலை 6:15
2: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம். நினைவலைகள்
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
5: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
6: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
7: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
8: நேரம் 9:49 நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேர்களை இது சங்கீத வானிலை. சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அற்புதமான பாடல்களை எல்லாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உறங்கச் செல்லும் உங்கள் விழிகளுக்கு உறக்கத்தை தடுப்பதோடு சுவையான பாடல்களையும் தந்து கொண்டிருக்கிறது புதுச்சேரி வானொலி. அந்த வரிசையில் நினைவு சின்னம் பட பாடல் உங்களுக்காக வருகிறது. நேர்களே, ஒலிக்கும் குரல்கள், SP பாலசுப்ரமணியம், சித்ரா.

நேரம் 9:54:52 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது சங்கீத வானிலை. சங்கீத வானிலை தரும் நிறைவான பாடலை நாம் கேட்கலாம். நான் பேச நினைப்பதெல்லாம் படப்பாடல்.

0: अभी आप सुन रहे थे यू शिव प्रसाद का सैक्सोफोन वादन, आपके साथ मृदंगम पर विग्नेश जयरमन और वायलिन पर जी उमा संगत कर रही थी। इसी के साथ संगीत का अखिल भारतीय कार्यक्रम अब यहीं संपन्न होता है। ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र के स्टूडियो में रिकॉर्ड किया गया और आकाशवाणी के दिल्ली केंद्र से ही प्रसारित किया गया।
1: He was accompanied on Mridangam by V. Jayaraman and on violin by G. Uma. With that, we come to the end of this program. This program was earlier recorded in the studios of Akashvani Delhi and was broadcast from the Delhi station of Akashvani.
2: साथ में रत्ना पांडे।
3: Akashvani, पुदुचेरी वानोलियन मुदनमय अलवरिसे नेरम 11 मणि। நாளைய நிகழ்ச்சி நிரல் நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். படைப்பு ஆகாசவாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்திகள், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சப்போட்டா சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் வசந்தி தேவி அவர்களுடன் சந்திப்பு, நேர்முகம் காண்பவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர், 7:02 செய்தி மலர், 7:25 நலமாய் வாழ ஹீட் ஸ்ட்ரோக் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உள்ள 8:02, 8:30 தகவல் தளம், 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, யோகாவின் நன்மைகள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரை நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:00 அரங்கிசை, கடலூர் பி ராஜேந்திரன் மற்றும் கடலூர் பி

வெங்கடேசன் குழுவினரின் நாதஸ்வர இசை நாரையூர் என்எஸ் குமரகுரு அவர்களுடைய தவில். 10:02 கேட்டாலி இணைக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம். 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை திருத்தணியன் சுவாமிநாதன் அவர்கள் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 2:15 என்றும் இணைவை 2:40 தாளத்தரங்கம் பரதூர் எம் சண்முகம் அவர்கள் தவிழில் வாசி வழங்கியிருப்பது தாளம் மாதி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் ஜெயந்தி குமரேஸ் அவர்களின் வீணை இசை. மாலை 4 மணிக்கு நதியை தேடும் கடல் நாடகம் எழுதியவர் புவனேஸ்வரி அவர்கள். நடிப்பு ஜெயவித்யா ஜி ரேவதி பி கே கோவிந்தராஜன் கே ஸ்ரீதர் சூரியகாந்த் எம் கிருஷ்ணமூர்த்தி ஆர் தங்கராஜ் கே கே சாமி காஞ்சனமாலா ஜி பாஸ்கி ஆகியோர். அமைப்பு வி குமார் அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 5 மணிக்கு கிராமிய தென்றல் வி கோதாண்டபாணி குழுவினர் வழங்கும் தெருக்கூத்தின் முதற் பகுதி கேட்கலாம். 5:30 சிறுவர் பூங்கா கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. 6 மணிக்கு திரை இசை. ஆறு 20 மனோரஞ்சிதம். ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை 2026 T20 கிரிக்கெட் போட்டி பெர்மிங்ஹாமில் உள்ள எட்பாஸ்டனில் நடைபெறும் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே ஆட்டம் குறித்த நேர்முக வர்ணனையை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் 6:30 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். பதினொன்று 10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும்.

இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 10:58 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை நாளைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.